எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் புரிந்த நிகழ்ச்சியில் அடுத்து ராஜமுக்தி ஹரிதாஸ் திரைப்படங்களுக்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 பத்ரபதா மாதம் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 7 2026 ஆகஸ்ட் மாதம் 24 திங்கட்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

குற்றத்தை பொறுத்து கொள்வது நல்லது. குற்றத்தை பொறுத்து கொள்வதோடு அதனை உடனே மன்னித்து விடுவது அதைவிட நல்லது. குறள் எண் 152 அதிகாரம் பொறையுடன்.

குற்றத்தை பொறுத்து கொள்வது நல்லது. குற்றத்தை பொறுத்து கொள்வதோடு அதனை உடனே மன்னித்து விடுவது அதைவிட நல்லது. குறள் எண் 152 அதிகாரம் பொறையுடைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இதில் சூழல் துளி வழங்குகின்றனர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள். காலை 7 வணக்கம் பரணி. இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தமிழே அமுதே உரை வழங்க இருக்கின்றார் திருவருள் லத்தீபா அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி உரை வழங்குகின்றார் தூத்துக்குடி சி பிரபாவதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரல் நிகழ்ச்சியில் உரை வழங்குகின்றார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:30 இன்றைய குறுஞ்செய்தி நாம் கேட்கலாம். காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சி. இதன் இன்றைய தலைப்பு தெரியாத விஷயங்களை தெரியாது என ஒத்துக்கொள்வது அவமானம்.

தொடக்கமா இல்லை அறிவின் தொடக்கமா? உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். காலை 10:02 PWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த முக்கிய வானொலி தொகுப்பு நாம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:17 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்களை நேரலையில் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று குற்றாலம் நீர்வீழ்ச்சி குறித்த தகவல்களை நாம் கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சி, இதில் நினைவில் இன்றும் நிற்கும் உங்களின் முதல் வெற்றி அனுபவம் என்ன? எங்களுடன் தோழிகளே உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க.

பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகின்றார் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் ஜனனி பிரசன்னா அவர்கள். அதனைத் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த தகவல்களை நாம் கேட்கலாம். 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1977 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். கூடவே வருடத்தின் படங்கள் குறித்த பற்பல தகவல்களையும் நாம் கேட்க இருக்கின்றோம். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை நாம் கேட்கலாம். இரவு 8:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் நினைவு நாள். அதனை குறித்த தகவல்களுடன் நாம் பாடல்களை கேட்கலாம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்று திருநெல்வேலி ஜங்ஷன் சிந்து பூந்துரை முருகன் அவர்களின் தொகுப்பு வளம் வர நாம் கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள், இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நமது வானொலியின் அத்துணை தகவல்களுடன் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள் நேயர்களே. நமது பண்பலகையின் நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேயர்களே நீங்கள் அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 3-2 என்கின்ற எண்களுக்கு. இதுபோல குக்கு நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல்களை குறுஞ்செய்தியாக குரல் பதிவாக அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443-63-670-794. எங்களது நிகழ்ச்சிகள் குறித்த உங்களது தகவல்களை, ஆலோசனைகளை, நிறைகளை, குறைகளை எங்களுடன் கடிதங்கள் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களது கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அன்பின் வரிகள் பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி. இதுபோல நேயர்களே, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல்களின் தொகுப்பினையும் நீங்கள் அனுப்பலாம். அதனையும் இதே முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம்.

0: தலைப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள்.
2: தமிழில் தோன்றிய நீதி நூல்களில் உலகத்தில் நாம் பெறும் செல்வங்கள் பலவற்றைக் காட்டிலும் உயர்வுடையதும் என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்விச் செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்வி செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்திருக்க உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்துக்கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடனும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் இரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவியோட நாக்கை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு புரியல. அவ பேசத் தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார். மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைப்பிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்கப் பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி.

நேரம் காலை 6:22. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்கக்கூடாது, நிறுத்தவும் கூடாது. இறைவன் திருவடியை இறுக பற்றி கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் கேட்கலாம் அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் குரலில் பாடல்.

தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். தொடர்ந்து கேட்கலாம் ஹேமா ஜான் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

ஜாலி ஆப்ரஹாம் அவர்களின் குரலில் பாடல் கேட்டோம். நேரம் காலை 6:34. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நேர் வழியை பின்பற்றுவீர்களானால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் ஹனிஃபா அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: அப்துல் கதீர் அவர்களின் குரலில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நாம் கேட்டோம். இறை தேட மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. இறை பாடல்களுடன் இவ்வளவு நேரம் ஒழித்தது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. தொடர்ந்து நாமினி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல்.

0: இது வயலில் விழும் ஒலிக்கரிர்.
1: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
2: காய்கறிகள் அறுவடைக்கு பின் 30-40% வீணாவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதனால் உழவர்களுக்கும் உண்பவர்களுக்கும் பெருமளவு பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன. இந்த இழப்புகளை தவிர்க்க அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பது இன்றியமையாத ஒன்றாகும். காய்கறிகளை அறுவடை செய்தவுடன் சூட்டை தணிக்க முன்குளிர்விப்பு செய்யணும். இதன் மூலம் நுண்ணுயிர்களின் வளர்ச்சி தடுக்கப்பட்டு சுவாச வீதம், எத்திலின் உருவாக்கம், நீராவியாதல், நொதிகளின் செயல்பாடு போன்ற வினையியல் செயல்பாடுகளின் வேகம் குறைக்கப்படுது. அறுவடை செய்த காய்கறிகளை காற்றோட்டமுள்ள அறைகளில் சேமித்தோ அல்லது தண்ணீர் தெளித்தோ சூட்டை குறைக்கலாம். மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய உருளைக்கிழங்கு, சர்க்கரைவள்ளிக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை அறுவடை செய்தவுடனே குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் ஒப்பிட்டு ஈரப்பதத்தில் சில நாட்கள் சேமித்து வைக்கணும். இவ்வாறு செய்வதன் மூலமாக அறுவடையின் போது ஏற்பட்ட காயங்கள் சரியாவதோடு நீராவி போக்கில் வெளியாகும் நீர் இழப்பும் குறைக்கப்படுது. ஓரளவு நிழல் உள்ள வெங்காய குமிழ்களை அறுவடை செய்தவுடனே வயல்லேயே பரப்பி 3-5 நாட்களுக்கு வைத்திருந்து 10-15 நாட்கள் நிழல்ல உலர்த்தும் போது குமிழ்களின் கழுத்து பகுதி இறுக்கமடைந்து நுண்ணுயிர்கள் உள்ளே செல்வது தடுக்கப்படுது. அறுவடை செய்த காய்கறிகளை நீர்ல கழுவும் போது மேல்தோலில் காணப்படும் மெழுகு வீணாகுது. இதனால் மேல்தோலில் ஏற்படும் கீறல்களின் ஊடாக நுண்ணுயிர்கள் நுழைந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது. மேலும் சுவாச விகிதம் மற்றும் நீரிழப்பு போன்றவை விரைவாக நிகழும். மெழுகு பூச்சி செய்வதன் மூலமாக வாயு பரிமாற்றம் கட்டுப்படுத்தப்படுவதோடு காயங்களினால் ஏற்படும் பாதிப்புகளும் குறைக்கப்படுது. மெழுகின் தடிமனும் செறிவும் அதிகரிக்கும் போது துர்நாற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதால் மெழுகு சிறு அடுக்காக 1 மைக்ரான் இருக்குமாறு பார்த்து கொள்ளணும். மெழுகேற்றுவதன் மூலமாக காய்கறிகளின் பராமரிப்பு தன்மை அதிகரிக்கும். நீர் இழப்பு குறைவதால காய்கறிகளில் சுருக்கம் இல்லாம காணப்படும். எடை குறைவு மற்றும் சுவாச வீதம் குறைவாக இருக்கும். மேல்தோல் தடிமன் உயர்வதால் நுண்ணுயிர் தாக்குதல் குறைந்து மேற்புற அழுகல் குறையும். குளிரூட்டல் வசதி இல்லாத இடங்களில் காய்கறிகளின் சேமிப்பை நீண்ட நாட்களுக்கு மேற்கொள்ளலாம். வெள்ளரி, குடைமிளகாய், கத்தரி, தக்காளி, பூசணி, புடலை, கோவைக்காய், உருளைக்கிழங்கு போன்ற பயிர்களின் காய்கறியில் மெழுகை தெளித்தோ நனைத்தோ அவற்றின் மேற்பரப்பில் மெழுகு பூச்சை ஏற்படுத்தலாம். காய்களை நீரில் கழுவுவதற்கு முன்பாக அறுவடையின் போது காயம்பட்ட பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்கிய மிகவும் முதிர்ச்சியடைந்த மற்றும் முதிராத காய்களை குவியலிருந்து நீக்கிவிடணும். இதன் மூலம் ஒரு காயிலிருந்து மற்றொரு காய்க்கு பூச்சிகள் மற்றும் நோய்கள் பரவுவதை தடுக்கலாம். காய்கறியின் அளவு, எடை, நிறம், வடிவம், முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் தரம் பிரிக்கணும். காய்கறிகளின் மேல் படிந்துள்ள மண் மற்றும் தூசிய நீரில் கழுவி சுத்தப்படுத்தணும். நுண்ணுயிர்களின் பாதிப்பை குறைக்க சுத்தமான நீருடன் குளோரின் கலந்து காய்களை கழுவணும். நீரில் கார அமில நிலை 6.5-7.5 வரை இருக்கணும். கிழங்கு வகை காய்கறிகளை தண்ணீர்ல கழுவக்கூடாது. காய்கறிகளை போக்குவரத்தின் போது எளிமையாக கையாள சிப்பமிடல் அவசியமாகுது. நீர் இழப்பு, சுவாசித்தல், பூச்சி மற்றும் நோய்களின் தாக்குதல் ஆகியவற்றை குறைக்கும் வகையில் சிப்பமிடல் அமைய வேண்டும். காய்கறிகளை சிப்பம் செய்ய சணல் பைகள், மரப்பெட்டிகள், நெகிழி பெட்டிகள், நெளிநார் பெட்டிகள், மூங்கில் கூடைகள் போன்றவை பயன்படுத்தலாம். வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, கேரட், பூசணி, மரவள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு போன்றவற்றிற்கு சணல் பைகளில் சிப்பமிடலாம். தக்காளி, தர்பூசணி, உருளைக்கிழங்குக்கு மரப்பெட்டிகளில் சிப்பமிடலாம். மிளகாய், கத்தரி, கேரட் போன்றவற்றை நெகிழி பெட்டிகளிலையும், கத்தரி, பச்சை மிளகாய், சுரை, புடலை, பீர்க்கு போன்றவற்றை நெளி நார் பெட்டிகளிலையும், வெள்ளரி பிஞ்ச, மெழுகு பூசப்பட்ட நெளி நார் பெட்டிகளிலையும், முருங்கைக்காய், வெங்காயத்தால், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை வகைகளை சிறு கட்டுகளாகவும் கட்டி சிப்பமிடலாம். காய்கறிகளை சிப்பமிடும் போது அவை பாதிப்பு அடையாமல் காய்ந்த புல், வைக்கோல், தழைகள், காகித துணுக்குகள், கடற்பஞ்சு போன்றவற்றை பெட்டிகளில் சிறு படலமாக

0: பரப்பி அவற்றின் மேல் காய்களை அடுக்கணும். இவை வெப்பத்தை வெளியேற்றக்கூடியதாகவும் நுண்ணுயிர்கள் பாதிப்பற்றவையாகவும் காய்களுள் வினை புரியாதவையாகவும் அணைப்பு பொருட்களாக இருக்கணும். நுகர்வோர் காய்கறிகளை எளிதில் வாங்கி செல்ல ஏதுவாக 1 கிலோ முதல் 1 கிலோ வரை எடையுள்ள காய்களை சிப்பமிடும் தன்மை கொண்ட நெகிழிப்பைகளை பயன்படுத்தலாம். கீரைகள், சுரை, புடலை, பீர்க்கு போன்றவற்றை நெகிழிப்பைகளில் நிரப்பி பைகளின் திறந்த பக்கத்தை இயந்திரங்கள் கொண்டு மூடிவிடலாம். நீள்தன்மையுள்ள பாலித்தீன் மற்றும் பாலிப்ரொப்பலின் தாள்களை கையால் இழுத்து காய்களை சுற்றிவிடணும். சுரை, புடலை, பீர்க்கு, முலாம்பழம் மற்றும் பிராக்கோலி ஆகியவற்றை பாலித்தீன் கொண்டு சுற்றலாம். சணல் பைகள் காற்றோட்டம் மிக்கவை, ஈரப்பதத்தை அனுமதிக்காதவை. எனவே சணல் பையை கொண்டு உருளைக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை சிப்பமாக்க பயன்படுத்தலாம். நுகர்வோருக்கு ஏற்ற சிப்பமிடலின் மூலம் சமைப்பதற்கு தேவைப்படாத இலைகள், தண்டுகள், வேர்கள் ஆகியவை நீக்கப்படுகின்றன. இதனால் போக்குவரத்து செலவு குறைவதோடு சிப்பமாக்கும் செலவும் குறைந்து காய்கறிகளை எளிதாக கையாள முடியும். இந்த முறையில் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை முறையாக பின்பற்றுவதன் மூலம் காய்கறிகளில் அறுவடைக்கு பிறகு ஏற்படும் இழப்புகளை குறைத்து, ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகளின் அளவை அதிகரித்து, உடல்நலமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதோடு உழவர்களின் வருமானத்தையும் உயர்த்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 77 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 64 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 22 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 37% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நேரம் காலை 6:55. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரா அபிஷேக். நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன்.

0: தொடர்ச்சி மலை தென்னிந்தியாவின் வாழ்வாதாரமாக திகழ்கின்றன. தென்னகத்தின் பெரும்பாலான நீர் ஆதாரங்கள் இந்த மலைகளை சார்ந்தே உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை உலகின் 8 மிக முக்கியமான பல்லுயிர் பெருக்கத்தின் ஹாட்ஸ்பாட்களில் ஒன்றாகும். இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் வெறும் 6% பரப்பளவு கொண்டிருந்தாலும் இங்கு இந்தியாவின் 30% மேற்பட்ட தாவரங்கள் விலங்கினங்கள் காணப்படுகின்றன. பல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இங்கு மட்டுமே உள்ளன. பூக்கும் தாவரங்கள் சுமார் 5,000 முதல் 7,000 வகைகள். பாலூட்டிகள் 139 வகைகள். பறவைகள் 508 வகைகள். இருவாழ்விகள் 179 வகைகள். ஊர்வனங்கள் 157 வகைகள். மீன்கள் 219 வகைகள். இதில் 325 மேற்பட்ட உயிரினங்கள் உலக அளவில் அபாயத்தில் உள்ளன. லயன் டெயில்டு மக்காக், நீலகிரி தார், நீலகிரி லாங்கூர் போன்றவை இங்கு மட்டுமே வாழும் பிரபல உயிரினங்கள்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
0: என்னுடைய பெயர் ரா அபிஷேக்.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.
2: வணக்கம் அன்பான நேர்களே. காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், எ சேலஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன். நண்பர்களே, காலநிலை மாற்றம் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கிறோம். காலநிலை மாற்றம் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடிய ஒரு சவால். நாம் அனுபவிக்கும் அதிகமான வெப்பம், மாறிவரும் மழை பொழிவு, நீண்ட வறட்சி காலங்கள், கனமழை, வெள்ளம், கடுமையான புயல்கள், விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்புகள் போன்ற பல மாற்றங்களுடன் காலநிலை மாற்றம் தொடர்புடையது. காலநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணிகளில் ஒன்று பசுமை குடில் வாயுக்களின் அதிகரிப்பு. நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரிக்கின்றன. காடுகள் அழிக்கப்படுவதும் பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்துகிறது. இதன் விளைவாக பூமியின் சராசரி வெப்பநிலை உயர்ந்து வருகிறது. இதுதான் நாம் இன்று எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும். காலநிலை மாற்றம் நம்மை எப்படி பாதிக்கிறது? அன்பான நேர்களே, வெப்பநிலை அதிகரிக்கும் போது கடுமையான வெப்ப அலைகள் ஏற்படக்கூடும். விவசாயம் பாதிக்கப்படலாம். சில பகுதிகளில் நீர்வளத்திற்கும் அழுத்தம் அதிகரிக்கலாம். கடல் மட்ட உயர்வு கடலோர பகுதிகளுக்கு சவால்களை ஏற்படுத்தலாம். பல விலங்குகள் மற்றும் தாவரங்கள் தங்களுக்கேற்ற வாழ்விடங்கள் இழக்கக்கூடும். ஆனால் நாம் என்ன செய்ய முடியும்? நண்பர்களே, காலநிலை மாற்றம் ஒரு பெரிய பிரச்சினை தான். ஆனால் நாம் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு சிறிய முயற்சியும் முக்கியம். முதலில், தேவையில்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்துவதை தவிர்ப்போம். இரண்டாவதாக, முடிந்த இடங்களில் நடந்து செல்லலாம். சைக்கிளை பயன்படுத்தலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். இதன் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க முடியும். மூன்றாவதாக, மரங்களும் காடுகளும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதனால் புதிய மரங்களை நடுவதுடன் ஏற்கனவே உள்ள காடுகளையும் பாதுகாப்பது மிகவும் அவசியம். நான்காவதாக, ஒரு உணவு நம் தட்டுக்கு வருவதற்கு விவசாயம், தண்ணீர், மின்சாரம், எரிபொருள் என பல வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உணவை வீணாக்கும் போது அந்த வளங்களும் வீணாகின்றன. ஐந்தாவதாக, குறைத்திடுவோம், மீண்டும் பயன்படுத்துவோம், மறுசுழற்சி செய்வோம். தேவையற்ற பொருட்களை வாங்குவதை குறைப்போம். பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவோம். மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை முறையாக பிரித்து வழங்குவோம். நண்பர்களே, இன்றைய நமது முழக்கம், இயற்கையை பாதுகாப்போம், நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவோம். கிளைமேட் சேஞ்ச், எ சேலஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நானுங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. உணர்ல 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான தகவல்களையும் அளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம இணையிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். புதிய தொழில் சார்ந்த தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் எங்களுக்காக தர காத்துட்டு இருக்கீங்க?
2: போட்டோ ஸ்டுடியோ மற்றும் அவுட்டோர் போட்டோகிராஃபி. அந்த காலத்தில் ஒரு சின்ன கேமராவை வைத்துக்கொண்டு ஒரு ஸ்டுடியோ வைத்து விடுவார்கள். அங்கே போகிறவர்களுக்கு அதிகபட்சம் பாஸ்போர்ட் தான் எடுத்து கொடுப்பார்கள், அல்லது போஸ்ட் கார்டு சைஸ் எடுத்து கொடுப்பார்கள். யாராவது வந்து திருமணத்திற்கு அல்லது ஒரு விசேஷத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தால் ஸ்டுடியோவை பூட்டிவிட்டு சைக்கிளிலோ பைக்கிலோ போய் அதே கேமராவை வைத்து படம் எடுத்து வந்து விடுவார்கள். இப்படி இருந்த காலம் சென்று இப்போது திருமணத்துக்கு முன்பே ஃபோட்டோ ஷூட் நடத்தி ஆல்பமங்கள் கொடுத்து விடுகிறார்கள். வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டுடியோவில் இருந்தால்தான் ஃபோட்டோகிராஃபி மற்றும் வீடியோவுக்கு உங்களிடம் ஆர்டர் கொடுப்பார்கள். அதேபோல் அவுட்டோர் ஷூட்டிங் செல்வதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களை அழைத்து சென்று மணமகன் மகளை எடுப்பது மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு எடுப்பதற்கும் பல யூடியூப் சேனல்களிலே வீடியோ படங்கள் எடுப்பதற்கும் அவங்களை அழைத்து செல்வார்கள். எனவே நிறைய இடங்களிலே ரெண்டுமே இருந்தால்தான் ஆர்டர் கிடைக்கும். எனவே ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ என்பது ஸ்டுடியோவும், ஆனால் நீங்கள் பிரிண்ட் போடுவதற்குரிய இயந்திரங்களை 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் போட்டு நீங்கள் பெரிய அளவில் செயல்பட தேவையில்லை. காரணம், இப்போதெல்லாம் நிறைய பேர் பிரிண்டே போடுவதில்லை, ஃபோனோடு வைத்து விடுகிறார்கள். எனவே பிரிண்ட் போடுவதை பாஸ்போர்ட் சைஸ் போன்ற சின்னஞ்சிறு ஃபோட்டோக்களுக்கு மட்டும் கம்ப்யூட்டர் மூலமாக பிரிண்ட் போட்டு கொடுத்து விட்டு மற்ற நிறைய பிரிண்ட் போடுவதற்கு மற்ற பெரிய நிறுவனங்களில் போய் பிரிண்ட் போட்டு கொடுத்து விடலாம். இதற்கு தரமான ஃபோட்டோ எடுப்பவர்கள் தேவை. அதுபோல் இந்த தொழில்நுட்பம் அனைத்தும் அறிந்தவர்கள் போய் வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தால் அதை கேசட்டிலே மாட்டி அதை சரிவர செய்து அதை அதற்கு ஒரு டெக்னிக்கல் வேர்டு சொல்வார்கள், மிக்சிங் செய்ய போகிறோம், பாட்டு போட போகிறோம், சில வகையான சயின்டிஃபிக் ஒர்க்குகளை போட்டு மிக அழகுபடுத்தி அருமையான இசை சேர்த்து கொடுக்கிறோம் என்று சொல்லி அதற்கும் நீங்கள் கட்டணம் பெறலாம். இப்போதெல்லாம் ஆல்பம் வாங்கி கொடுப்பதே பெரிய லாபம். 500 ரூபாய்க்கு ஆல்பம் வாங்கி 1000 ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள். அந்த ஆல்பத்திலே ஒட்டி 20,000, 30,000, 50,000 ரூபாய்க்கு கூட திருமணம் போன்ற முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு, அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு ஆர்டர் வருகின்ற அளவிலே இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்குள் இயங்கி வருகின்றன. மற்றவர்கள் எடுத்து வரக்கூடிய பலர் தங்களுடைய கேமரா மூலம் அல்லது தங்கள் கைபேசி மூலம் எடுத்து வருகிற படங்களையும் சின்ன அளவில் இருப்பதை நீங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்து அதிலும் சம்பாதிக்கலாம். அப்போ அவுட்டோராக இருக்கட்டும், நீங்கள் போய் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், உங்களை தேடி வருகிறவர்களுக்கு பாஸ்போர்ட் முதல இதர ஃபோட்டோக்கள், குரூப் ஃபோட்டோக்கள், அங்கே அமர்ந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருமணங்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு போய்விட்டு வந்து அதை மிக்சிங் செய்து அதை கேசட்டுகளில் போட்டு கொடுப்பதும் நல்ல லாபகரமாக இருப்பதால் இவை அனைத்தும் இணைந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ. அவுட்டோர் ஷூட்டிங்காக இருக்கட்டும், அவுட்டோரில் போய் படம் எடுப்பது, போய் யூடியூப் சேனல்களிலே பணிபுரிவது, நிகழ்ச்சிகளிலே போய் படம் எடுத்து வந்து அதை சரி பண்ணி கொடுப்பது என்று அனைத்து வேலைகளையும் நீங்கள் கற்றிருக்க வேண்டும். இந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்களை நீங்கள் வேலைக்கு வைத்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால்தான் எந்த ஸ்டுடியோவையும் சிறப்பாக நடத்த முடியும். அதிகாலையிலே வந்து அழைப்பார்கள், அங்கே ஒரு விபத்து நடந்து விட்டது எடுக்க வாருங்கள் என்பார்கள். திடீரென்று பெரிய அதிகாரிகள் அமைச்சரெல்லாம் வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்க வாருங்கள் என்று அவசரமாக வந்து அழைக்க வருவார்கள். எப்போதும் செல்வதற்கு ஒரு வாகனம் வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக உடனுக்குடன் பிரிண்ட் செய்வதற்குரிய கருவிகளை வைத்திருக்க வேண்டும். இதற்கெல்லாம் பெரிய அதிக முதலீடு தேவையில்லை. 500,000 ரூபாய் இருந்தால் அனைத்து கேமராக்களும் அனைத்து பொருட்களையும் வாங்கி விடலாம். அதேபோல் மெயின் ரோட்டில் ஒரு இடம் பிடித்து அங்கே அழகுற ஒரு அறையை அழகுபடுத்தி அங்கே வந்து எடுப்பவர்களுக்கு தரமாக ஏசி

0: போன்றவற்றை செய்து வைத்தால்தான் வருவார்கள். உடனுக்குடன் பிரிண்ட் கேட்பார்கள். எனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பழகி வைத்துக்கொண்டு நிறைய பிரிண்ட் என்றால் உடனடியாக பைக்கிலே சென்று பிரிண்ட் போட்டு வந்து கொடுத்து விடலாம். பாஸ்போர்ட் போன்ற சின்னஞ்சிறு விஷயங்களை உடனே உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு கையால் கட் செய்து உடனே கொடுக்கலாம். அருமையான லாபகரமான தொழில். உங்களோடு சேர்த்து ஒரு சில போட்டோகிராஃபர்களுக்கும் வேலை கொடுக்கலாம். பிரிண்ட் செய்வது கட் பண்ணுவது இதர வேலைகளுக்காகவும் ஒருத்தரை வேலைக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அருமையான தொழில். இந்த கருவிகள் எல்லாமே சென்னையில் கிடைக்கின்றன. அனைத்து வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் இதற்கு கடனுதவி கொடுக்கின்றன. போட்டோஸுடைய லாபகரமான தொழிலாக இருப்பதால் அரசாங்கம் இது லாபகரமான தொழில் என்று அறிவித்திருக்கிறது. எனவே எங்கு சென்றாலும் தனியாரிடம் சென்றாலும் சரி, கூட்டுறவு வங்கி ஆனாலும் சரி, உடனே உங்களுக்கு மானியத்தோடு கடன் கிடைக்கும். மற்றவர்களோடு போட்டி போட்டு அவர்கள் 3 பிரிண்ட்டுக்கு 70 ரூபாய் வாங்குகிறார்கள் என்றால் நீங்கள் 60 ரூபாய் என்றால் ஊரே திரண்டு உங்களிடம் வந்துவிடும். எனவே உங்கள் கையை பிடிக்காத அளவுக்கு குறைந்த லாபம் வைத்து ஆரம்பத்திலே பிரபலமாகும் வரை நீங்கள் ஒரு நியாயமான லாபத்தை பெற்றுக்கொண்டு செய்தால் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ஸ்டிக்கர் போட்டு என்ன சுழியோ இங்கே குறைந்த விலையிலே அவுட்டோர் ஷூட்டிங் வரப்படும் என்றெல்லாம் சின்ன பத்திரிகைகளில் விளம்பரம், வரி விளம்பரம், நோட்டீஸ் அடிப்பது, சின்ன சின்ன மாதத்துக்கு ஒரு பேனர் வீதம் கட்டுவது, ஸ்டிக்கர் அடித்து ஸ்டிக்கர் போட்டு அங்கங்கே ஒட்டி விடுவது என்று வருகின்ற வருமானத்தில் 5 முதல் 10% நீங்கள் வருமானத்தை விளம்பரத்துக்கு செலவிட்டால் எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். ஒரு பகுதியிலே 1ரோ 2ரோ 3ரோ போட்டோகிராஃபர் இருப்பார்கள். அந்த தேதியிலே பல திருமணங்கள் நடக்கும். நீங்கள் வேறு ஊரில் இருந்தாலும் உங்களை தேடி வந்து அது எங்கள் ஊரில் அன்றைக்கி தேதிக்கு ஆள் இல்லைங்க, உங்களை சொன்னாங்க என்று உடனே வந்து விடுவார்கள். எனவே இந்த துறையில் உள்ள அனைவரையும் பழகி வைத்துக் கொள்ள வேண்டும். திருமண மண்டபங்கள், திருமண புரோக்கர்கள், மேட்ரிமோனியல் நிறுவனங்களில் உங்கள் நம்பரை கொடுத்து வைத்தால் அங்கே வந்தவுடன் உடனே ஃபோன் செய்து இன்னார் வருகிறார், இவருக்கு போட்டோகிராஃபி புக் பண்ணி கொள்ளுங்கள், அட்வான்ஸ் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு 5 முதல் 10% கமிஷன் கொடுத்தால் தங்களிடம் வருபவர்களை வேறு எங்கும் செல்ல விட மாட்டார்கள். உங்களிடம் ரெக்கமெண்ட் செய்து உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி தருவார்கள். பேச்சு திறமையும் இதுபோல் மற்றவர்களுக்கு கமிஷன் கொடுக்கக்கூடிய திறமையும் காலை முதல் இரவு வரை சுறுசுறுப்பாக பல இடங்களுக்கு போய் உடனுக்குடன் சரியான நேரத்திற்கு சென்று எடுத்து வந்து அன்றையோ அல்லது அடுத்த நாளோ அவர்கள் எதிர்பார்க்கின்ற நேரத்துக்கு முன்பே போய் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நிரந்தர ஆர்டர்கள் வரும். விளம்பரங்கள் செய்ய செய்ய நாட்கள் கடந்து செல்ல செல்ல வாடிக்கையாளர்கள் அதிகமாகி அவர்கள் மூலம் வாடிக்கையாளர்கள் நிறைய வர ஆரம்பித்து விடுவார்கள். எனவே போட்டோ ஸ்டுடியோ உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய அருமையான தொழில், என்றும் அழியாத லாபகரமான தொழில். எனவே அதன் பிறகு சிறிது லாபம் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக் பிரிண்டிங் மிஷின் போன்ற நவீன தொழில்நுட்ப மிஷின்கள் எல்லாம் போட்டு நீங்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள இந்த தொழிலை தொடங்கி முன்னேறலாம்.
1: நன்றி சார், சிறப்பான தகவலை, புதியதோர் தொழில் யோசனையை எங்களுக்காக கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க, நன்றி. நேர்லையும் இது போல் உங்களுக்கும் ஏதாவது தொழில் சார்ந்த தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9443360794 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்காக அனுப்பிவிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கடிதங்கள் மூலமாக கூட கேட்கலாம். நிலைய இயக்குனர், தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு தொழில் சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். நேர்களை இப்போ பாடல் கேட்க போகிறோம். நம்ம பட்டாசு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம். திருவருள் லத்தீஃப், கல்லடைக்குறிச்சி. இன்று திருக்குறளில் 42வது அதிகாரம் கேள்வி என்பதை எடுத்துக்கொள்கின்றேன். கேள்வி என்பது காதினால் கேட்டு அடையும் அறிவு. பல நூல்களை படிப்பதனால் அறிவுண்டாகும் என்றாலும் மேலான அறிவு பெறுவதற்கு வெறும் புத்தக படிப்பு மட்டும் போதாது. பல அறிஞர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை நிரம்ப கேட்க வேண்டும். தாமாக நூல்களை படித்தறிய எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கு கூட கேள்வியினால் மட்டும் நல்லறிவு பெற முடியும் என்பதே இந்த அதிகாரத்தினுடைய குறிக்கோள். இங்கே நான் ஒரு குறளை எடுத்துக்கொள்கின்றேன். அக்குறள் செல்வத்தின் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் என்றால் உலகில் உள்ள பல வகை செல்வங்களிலும் சிறந்த செல்வம். செவிச்செல்வம் காதால் கேட்டு பெறும் அறிவு செல்வமாகும். அச்செல்வம் அந்த கேள்வி செல்வமானது. செவிச்செல்வத்தால் செல்வத்தெல்லாம் தலை. அந்த கேள்வி செல்வமானது செவிச்செல்வம் எல்லாம் தலை. மற்ற அனைத்து செல்வங்களையும் விட முதன்மையானதாகும். இதற்கு பொருள், கேள்வி ஞானத்தால் பெறப்படும் அறிவே செல்வங்கள் அனைத்திலும் சிறந்த செல்வமாகும். அது பிற வழிகள்

வரும் செல்வங்கள் எல்லாவற்றையும் விட முதன்மையானது. இதற்கு இணையாக ஒரு கதை சொல்கின்றேன். ஒரு நாட்டின் வயதான அரசன் தன் மூன்று மகன்களுக்கும் ஒரு போட்டி வைத்தார். மூவருக்கும் தலா 1000 பொற்காசுகளை கொடுத்தார் அரசர். இக்காசுகளை கொண்டு நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன் என்றார் அரசர். முதன் மகன் பல நாடுகளுக்கு சென்று வைரங்களையும் நவரத்தனங்களையும் வாங்கி வந்து அரசனுக்கு காட்டினார். இரண்டாம் மகன் பெரிய நிலங்களையும் குதிரைகளையும் ஆட்களையும் தன் அதிகாரத்தால் வாங்கி வந்தான். மூன்றாம் மகன் தன் வழியில் அறிஞர்கள் மாநாடு நடப்பதை கண்டான். அங்கே பெரிய ஞானிகளும் சான்றோர்களும் அறிவுரை ஆற்றினார்கள். அதில் தேவையான தத்துவங்களையும் நாட்டை ஆளும் முறைகளையும் மக்களின் குறைகளை தீர்க்கும் வழிகளையும் தன் காதுகளால் கூர்ந்து கேட்டான். செவி செல்வம் தந்த அறிஞர்களுக்கு தேவையான வசதிகளை செய்தான். தன் பொற்காசுகளை செலவிட்டான். ஒரு வாரம் கழித்து மூவரும் அரண்மனைக்கு திரும்பினர். முதல் மகன் தன் தந்தை அரசனிடம் தன்னால் வாங்கி வரப்பட்ட வைரங்களையும் நவ ரத்தனங்களையும் காட்டினான். அரசர் சொன்னார், எப்பா இது திருடப்பட்டால் அழிந்து போய்விடும் என்று அவனை ஒதுக்கிவிட்டார். இரண்டாம் மகனோ நிலங்களையும் குதிரைகளையும் அவர் கூட்டி வந்த ஆட்களையும் காட்டினான். அதனால் நம் ஆட்சிக்கு பெரும் பயன்கள் கிட்டும் என்று சொன்னான். அரசன் சொன்னான், இது போரினால் பறிபோகலாம் என்றான். மூன்றாம் மகன் வெறும் கையோடு வந்தான். ஆனால் அவன் தந்தை அரசன் முன் பணிந்து நின்று தான் காதால் கேட்டு பெற்ற அறநெறிகளையும் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் சிறந்த ஆட்சி முறைகளையும் மிக தெளிவாக பேசினான். அவனது பேச்சில் அறிவு தெளிவு நன்றாக தெரிந்தது. அரசன் மூன்றாவது மகனுக்கு முடிசூட்டி, நீ பெற்ற அறிவு செல்வம் எக்காலத்திலும் அழியாதது, அதனால் உன்னை தெரிந்து தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ந்தார். இதனுடைய இந்த குறளின் சுருக்கமான கருத்து என்னவென்றால், செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறும் செல்வம் எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்களை நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம ஒரு சிறிய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, விளையாட்டு மேலே நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். பிள்ளைங்க விளையாடுறது அப்படி

அப்படின்னா நிறைய திறமைகளை அதில் வளர்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்காக சூப்பரான இப்போ முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மாதம் நடக்க இருக்குது. இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் கூடுதலாக சில விளையாட்டுக்கள் எல்லாம் சேர்த்துருக்கிறாங்க. வில்வித்தை, விஷு, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர்கம்பம், ஸ்பீட் ஸ்கேட்டிங், கயாக்கிங், இந்த மாதிரியான இன்னும் சில புதிய விளையாட்டுக்கள் எல்லாம் இதில் சேர்த்துருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வர 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய

0: 7:30 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களோட பல தகவல்களையும் நம்ம கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக கேட்கலாமா ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் நமக்காக தகவல்களை கொடுக்க இருக்கிறாங்க தூத்துக்குடியிலேருந்து சி பத்மாவதி அவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்கலாம். இட் ஷோஸ் அன் ஆக்ஷன் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் கண்டினியூட் ஃபார் அ டைம். இட் கெப்ட் கோயிங் அன்டில் அனதர் ஈவென்ட் இன் த பாஸ்ட். இதுவும் ஏறக்குறைய ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி தான். அது நிகழ்காலத்தில் நடந்தது, இது கடந்த காலத்தில் நடந்தது. இது வந்து என்னென்னா, ரெண்டு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு. அதாவது ரெண்டாவது ஆக்ஷன் வர்ற வரைக்கும் முதல் ஆக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஒருத்தங்க விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஃபுட்பால்.

0: இருக்கான். அது அப்புறம் மழை பெஞ்சிச்சு. ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான், ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயங்கள் தான். விளையாடிக்கிட்டு இருந்தான், மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயம். ஆனால் மழை வர்றதுக்கு முன்னால் அவன் விளையாண்டுக்கிட்டே இருந்தான், விளையாண்டு கொண்டு இருந்தான் அப்படின்னு தமிழை சொல்றோம்ல, விளையாடினான் என்பது வேற, விளையாண்டு கொண்டு இருந்தான். அவன் அந்த நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றதை குறிக்கிறது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதனுடைய ஃபார்மேட் எப்படின்னா, ஹேடு, இது எல்லா ப்ரோனவுனுக்குமே ஹேடு தான் போடணும். அது கூட பீன், BEEN, பீன் போட்டு அந்த வெர்புடைய ஃபார்மில் ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து எழுதணும். உதாரணத்துக்கு, ஷி ஹேட் பீன் ரீடிங். இதில் பாசிட்டிவாக எழுதுறது. நெகட்டிவாக எழுதுறது எப்படி எழுதுறது? ஷி ஹேடின் பீன் ரீடிங், அதாவது ஷி ஹேட் நாட் பீன். ஹேடுக்கு அடுத்தாப்புல தான் நாட் போடணும். சரி, இதே இதை கொஸ்டின் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது ஹேடை முதல்ல போட்டுக்கணும், ஹேட். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட், ஷியா, ஹியா, இட்டா, அதுக்கடுத்து இதுனா எழுதலாம். இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இந்த ப்ரோனவுன் ஐ வந்தால் கூட இதில் ஹேடு தான், எந்த மாற்றமுமே இருக்காது. நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து ஹேவ், ஹேஸ் மாறும் இல்லையா, அதில் எதுவுமே மாறாது. ஹேடு போட்டு, அடுத்து கொஸ்டினில் நான் சொல்கிறேன், ஹேடு போட்டு சப்ஜெக்ட் போட்டு அடுத்து அந்த வேர்போடு ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு நம்ம வந்து எழுத வேண்டியதான். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஷி வாஸ் டயர்ட் பிகாஸ் ஷி ஹேட் பீன் ரன்னிங் ஆல் மார்னிங். இந்த பிகாஸ் அப்படிங்கிற வருது அப்படின்னா, நம்ம வந்து இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை போட்டுக்கலாம், பிகாஸ்க்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய அந்த சென்டென்ஸில். இப்போ ரெண்டு நிகழ்ச்சியுமே பாஸ்ட் டென்ஸாக இருக்கும் பொழுது, பாஸ்ட்டாக முடிந்து போன ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கும் பொழுது, முதலில் நடக்கக்கூடிய அந்த என்ன செய்து கொண்டிருந்தார்களோ, நிகழ்ந்து கொண்டிருந்ததோ, அதற்கு நம்ம வந்து இந்த டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஷி வாஸ் டயர்ட் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, பிகாஸ்னா ஏனென்றால். நம்ம தமிழில் எதுக்கு எதுக்குண்ணா அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி ஏனென்றால் ஷி ஹேட் பீன் ரன்னிங் ஆல் மார்னிங், காலையில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்ததுனால டயர்ட் ஆயிட்டா. ஓடிட்டு இருந்தால், புரியுதா உங்களுக்கு? அது வந்து செய்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வை கூறுறதுனால தான் இதில் நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஹேட் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் அன் ஆர் வென் இட் ஸ்டார்டட் டு ரெயின். நான் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தேன், அப்போது மழை பெய்தது. ரெண்டு வாக்கியத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணி கனெக்டிங் வேர்டாக நம்ம வென் போட்டிருக்கோம். சரியா, நான் முதல்ல விளையாடி கொண்டு இருந்தேன், அப்புறம் தான் அந்த மழை வந்துச்சு. அதாவது ஒரு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும் பொழுது அதை முடிக்கிறதுக்கு இன்னொரு ஈவெண்ட், இன்னொரு ஆக்ஷன் வந்துச்சுன்னா, முதல்ல செஞ்சு கொண்டிருந்த வேலையை குறிப்பது பாஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுத வேண்டும்.
1: நன்றி மேம், காலம் பற்றின தகவல்களை சிறிய கால நேரத்தில் எங்களுக்காக கற்றுக் கொடுத்துருக்குறீங்க, ரொம்பவே மகிழ்ச்சி. நேர்லையும் நாம் கேட்கலாம் அடுத்ததாக வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் மதராசி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிகழ்ச்சி வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இப்போது சில பேர் குரூப் 2 ஏ எக்ஸாம்க்கெலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த எக்ஸாமுக்காக இலவசமாக பயிற்சி வகுப்புகள் வந்து துவங்க இருக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வச்சு இந்த கிளாஸ் இன்றைக்கி ஸ்டார்ட்டாக இருக்குது. காலையில் 10:30 இது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பகுதியில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்காக சொல்கிறேன், தூத்துக்குடியில் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் குறித்த மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுபோல் நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறவங்க திருநெல்வேலி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்பப்போ அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் கிளியராக நமக்கு வந்து சேர்ந்துடும். இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவங்க கொடுக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கான பாட குறிப்புகளாக இருக்கட்டும், இல்லைனா முந்தின வருட வினாத்தாள் அந்த க்வெஸ்டின் பேங்க் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கே இருந்து தெரியுமா? ஈஸியான ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. www.tamilnadu-careerservice.gn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் எல்லா க்வெஸ்டின்ஸையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, போட்டித் தேர்வுக்கான பாட குறிப்புகளையும் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க இன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆக இருக்கக்கூடிய இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கேட்டுட்டு வந்துடலாம் சூப்பரான பாடல் மாநாடு திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிகழ்ச்சி 43 நிமிடம் ஆகுது. நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றது தான். தக்காளி கிலோ 20 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் தடியங்காய் கிலோ 12 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 52 ரூபாய், முருங்கைக்காய் 42 ரூபாய், பெரிய வெங்காயம் 54 ரூபாய், சின்ன வெங்காயம் 72 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கோவைக்காய் 50 ரூபாய், தேங்காய் கிலோ 58 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடுத்ததாக இஞ்சி 175 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் 78 ரூபாய், சவுச்சவ் 38 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியாக 220 ரூபாயில் இருந்து 260 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. சோயாபீன்ஸ் 130 ரூபாய், பச்சை பட்டாணி 260 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய். நம்ம அடுத்ததாக பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றதான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். எலுமிச்சை 130 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 180 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்காய் 90 ரூபாய், மட்டி நேந்திரன் 80 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. கேட்கலாம் அடுத்ததாக ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

இல்லை, பிஎம் கிசான் திட்ட நிதி உதவி பெறதுக்கு விவசாய அடையாள எண் இப்போ ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து இந்த விவசாய அடையாள எண்ணை இப்போவே நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து வெப்சைட்டில் அவங்க அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா தனி குறியீடு எண்ணாக விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இதை வாங்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களுடைய நில உடைமையோட விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துக்கு நீங்கள் போய் விவரங்களை கேட்டு அப்ளை பண்ணி நம்பர் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்தில் நீங்கள் போய் எந்த விதமான கட்டணமும் இன்றி நீங்கள் அப்ளை பண்ணி இந்த அடையாள எண்ணை வாங்கிக்கலாம். 7:50 நிமிடத்தில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்க இருக்கிறோம், குஷி திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நெல்லை நம்ம வணக்கம் வரணி நிகழ்ச்சியுடன் நிறைவான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழகம் இஎஸ்ஐசி இணைந்து நடத்தக்கூடிய வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி வர 27ஆம் தேதி எல்லா மாவட்டங்கள்லையும் நடக்க இருக்குது. நம்மளுடைய பகுதியில் திருநெல்வேலியில் இருக்கிற முக்கூடல் மெரிட் தொழில்நுட்ப கல்லூரியில் வச்சு நடக்க இருக்குது. இதே போல் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வையாபுரி வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியில் வச்சு நடக்க இருக்குது. இதே போல் தூத்துக்குடியில் திருச்செந்தூர் முனிசிபாலிட்டி கூட்ட அரங்கத்தில் வச்சு நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி சார்ந்த சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் வாங்குறவங்க, தொழிலதிபர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு சொல்லலாம். வர 27ஆம் தேதி காலையில் 9 அளவில் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது. நெல்லை வணக்கம் பரணியின் நிகழ்ச்சியில் பல தகவலோட சூப்பரான பாடல்களையும் வழங்கினேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து. அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து வழக்கன்று வந்தால் நேரில் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார்.

எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிச ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம், குட் மார்னிங். கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 8:03 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியை அணிஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாமே நம்முடைய பெரிய வெற்றியை கண்டிப்பாக முடக்கி போடாது. அதனால் சின்ன தடைகளை கண்டு துவண்டு போயிடாமல் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி நம்மளுடைய கைகளில் வந்தே தீரும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதலாக நம்ம கேட்கவிருக்கிற நிகழ்ச்சி வழக்கென்று வந்தால். வழக்கென்று வந்த நிகழ்ச்சியில் சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்களை நாமளும் கேட்டுக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட நிறைய சட்டம் சார்ந்த விஷயங்களை, அதுவும் குறிப்பாக பெயர் மாற்றம் செய்து அரசிதழ் வெளியிட வேண்டிய நடவடிக்கைகளுடைய விஷயங்கள் பற்றி தான் கேட்கவிருக்கிறோம். நமக்காக தகவல்களை வழங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு இந்த விஷயத்தை எங்களுக்காக சொல்ல போறீங்க.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பெயர் மாற்றம் செய்து அரசிதழில் வெளியிடுதல் குறித்த சங்கதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன செய்யலாம், செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று சொன்னதின் தொடர்ச்சியாக பெயர் மாற்றம் செய்ய தமிழ்நாட்டில் உள்ள எவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரரின் வயது 60 கடந்திருந்தால் மருத்துவரால் வழங்கப்பட்ட வாழ்வு சான்றிதழ் அவசியம், அதை லைஃப் சர்டிபிகேட் என்று சொல்வார்கள். அடுத்ததாக முக்கியமாக பெயர் மாற்றத்திற்கான காரணம் தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கப்படும் பெயர் மாற்றத்திற்கான காரணம் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அதேபோன்று பிறப்பு சான்றிதழ் அல்லது கல்வி சான்றிதழ் நகல்கள் கண்டிப்பாக அவருடன் இணைக்க வேண்டும். இவைகள் இல்லாதோர் வயதை நிரூபிக்க மருத்துவரிடம் சான்று பெற்று விண்ணப்பம் செய்யலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதுக்கான விண்ணப்பங்கள் இந்த துறையின் இணையதளத்தில் இருந்து மட்டுமே தரவிறக்கம் செய்து அதனை பயன்படுத்த வேண்டும். வெளியில் அச்சிடப்பட்டது ஜெராக்ஸ் நகல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜெராக்ஸ் எடுத்து அதை அனுப்பக்கூடாது. அந்த துறையின் இணையதளத்தில் போய் பார்க்கும் பொழுது அதில் இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த விண்ணப்பத்தில் பெயர் மாற்ற விண்ணப்பதாரரின் தற்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்ட வேண்டும். ஒட்டப்பட்ட புகைப்படத்தின் மீது சான்றுறுதி அலுவலரிடமிருந்து சான்றப்பம் பெறப்பட வேண்டும். சான்றுறுதி அலுவலருங்கிறது வந்து சான்றுறுதி ஆணையர் என்றும் சொல்லலாம். அவர்களிடம் சென்று ஒரு ஒப்பத்தை, கையொப்பத்தை அதன் மேலே பெற வேண்டும். பிற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் வசிப்பவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதற்கு ஆதாரமாக குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு, கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை,

0: அதே மாதிரி வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட இருப்பிடச் சான்று, இவற்றில் ஏதாவது ஒரு சான்றை இணைக்க வேண்டும். மேலும் ஒரு குழந்தையை தத்தெடுப்பதனால் பெயர் மாற்றம் செய்பவர்கள் அந்த தத்தெடுப்பு பத்திரத்தின் நகலை இணைக்க வேண்டும், கட்டாயம் இணைக்க வேண்டும். அந்த தத்தெடுப்பு செய்துள்ள அந்த தத்தெடுத்துள்ள அதாவது சுவீகாரம் எடுத்துள்ள தந்தை அல்லது தாயார் மட்டுமே பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் அந்த சுவீகாரம் எடுத்துள்ள தந்தை அல்லது தாயார் மட்டுமே கையொப்பம் செய்ய வேண்டும். அதேபோன்று மனமுறிவு ஏற்பட்டு அதனால் பெயரை மாற்ற விரும்புபவர்கள் மனமுறிவு ஏற்பட்ட நீதிமன்ற தீர்ப்பாணையை இணைக்க வேண்டும். விண்ணப்பதாரர் இளவராக இருந்தால் தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாப்பாளர் மட்டுமே கையொப்பமிட வேண்டும். பாதுகாப்பாளராக இருக்கும் பட்சத்தில் அவர் பாதுகாப்பாளராக நியமிக்கப்பட்டதற்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். சாதாரணமாக பிறப்புச் சான்றிதழ் மற்றும் குடும்ப அட்டைகள் இணைக்க வேண்டும். இந்த பெயர் மாற்ற அறிவிக்கையானது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே, ஆகவே அதற்கான உறுதிமொழி ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது விண்ணப்பத்தரராகிய நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழ்நாட்டில் பிறந்தவன்கிறதுக்கான ஒரு அஃபிடவிட். பொதுவாக இந்த பெயர் மாற்ற கட்டணம் ₹415 இது மற்றும் அசல் இந்த அஞ்சல் கட்டணம் இருக்கு இல்லையா, அது ஒரு 65. தூய தமிழ் பெயர் வேண்டும் என்பதற்காக மாற்றுவதற்கு ₹50 மற்றும் அரசியல் கட்டணம் அஞ்சல் கட்டணம் 65 தனியாக செலுத்த வேண்டும். கட்ட வேண்டிய கட்டணத்தை நேரில் சென்று காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணியில் இருந்து 3 மணி வரையிலும் செலுத்தலாம். அஞ்சல் மூலம் பணம் செலுத்துபவர்கள் உதவி இயக்குனர் பிராக்கெட்டுக்குள்ள வெளியீடுகள், எழுதுபொருள் அச்சுத்துறை, ஆணையரகம் சென்னை 6,02,000 என்ற பெயரில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் இருந்து வங்கி வரவோலை மூலம் எடுத்து அனுப்ப வேண்டும். மற்ற வகையில் செலுத்தப்படுதல் கூடாது. அதாவது அஞ்சல் மூலம் பணம் செலுத்துபவர்கள் உதவி இயக்குனர் பிராக்கெட்டில் வெளியீடுகள், எழுதுபொருள் அச்சுத்துறை, ஆணையரகம் சென்னை 6,02,000 என்ற பெயரில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருந்து வரைவோலை மூலம் எடுத்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பத்துடன் அனுப்பப்படும் அனைத்து நகல்களிலும் உறுதிமொழி ஆணையரின் கையொப்பம் பெற்றிருக்கப்பட வேண்டும். அதாவது கமிஷனர் ஆஃப் ஓத்ஸ், சான்றுறுதி ஆணையாளர், அவரிடமிருந்து கையொப்பம் பெற்றிருக்க வேண்டும். பெயர் மாற்றத்திற்கு 2 வகை விண்ணப்பங்கள் உள்ளது. ஒன்று சாதாரண பெயர் மாற்ற விண்ணப்பம், மற்றொன்று தூய தமிழ் பெயர் வேண்டும் என்பதற்காக தமிழ் பற்றாளர்களுக்கான விண்ணப்பம். ஆகவே விண்ணப்பதாரர் சரியான விண்ணப்பத்தை தேர்வு செய்து பூர்த்தி செய்ய வேண்டும். பழைய பெயர் மற்றும் புதிய பெயரில் ஏ அலைஸ் என்பது போன்று பிரசுரிக்கப்பட மாட்டாது. பெயர் மாற்றம் செய்த பின்னர் அதில் ஏதேனும் அச்சுப்பிழை தவறு ஏற்பட்டுவிட்டால் அவற்றை 6 மாதங்களுக்குள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் பிழைத்திருத்தம் செய்ய கோரும் எந்தவித விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பதாரரை தவிர வேறு நபர்கள் யாரும் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. அரசிதழை நேரில் பெற விருப்பம் தெரிவிப்பவர்கள் அரசிதழ் பிரசுரிக்கப்பட்ட 5 நாட்களுக்குள் நேரில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தபால் மூலம் வேண்டும்போது உரிய நபருக்கு தபாலில் அனுப்பப்படும். தபால் மூலம் அனுப்பப்பட்ட அரசிதழை விண்ணப்பதாரர் வாங்கவில்லை என்று திரும்ப அனுப்பப்பட்ட அரசிதழை இவ்வலுவலகம் திரும்ப விண்ணப்பதாரருக்கு அனுப்பாது. ஆகவே பெயர் மாற்றம் செய்ய விரும்புபவர்கள் பலரும் சில இடைத்தரர்களை நம்பி ஏமாந்த வண்ணம் உள்ளனர். ஆகவே பொதுமக்கள் அரசு வழங்கியுள்ள மேற்சொன்ன இணையதளம் வாயிலாக அல்லது ஏற்கனவே நான் சொன்ன அலுவலகத்திற்கு நேரில் சென்று எளிதாக விண்ணப்பித்து தங்களுக்கு பிடித்தமான பெயரினை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதோடைய இணையதள முகவரி https://www.stationaryprinting.tn.gov.in. இதுதான் இதோடைய இணையதள முகவரி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியின் நிறைய தகவல்களை. நமக்காக வணங்குறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். நேரம் 8:10, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா உதவிக்கு வர.

0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
2: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6.

0: 8:17 நிமிடமாக இருக்குது. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. வேதமும் நாதும் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். நமக்காக உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: நான்கு வகையான அபிநயங்களில் மூன்றாவது இடம் பெறுவது ஆகாரிய அபிநயம். ஆகாரிய அபிநயம் என்பது உடை, ஒப்பனை என்பனவற்றை விளக்குவது. இந்த ஆகாரிய அபிநயம் நாட்டிய நாடகங்களில் கையாளப்படுகிறது. உதாரணத்திற்கு, மகாபாரதத்தில் விதுரர் திருதராஷ்டிரனிடம் ஒரு தத்துவார்த்த உபதேசத்தை கூறினார். ஒரு மனிதன் ஒரு நகரை நோக்கி புறப்பட்டான், காட்டை அடைந்தான். புலி, கரடி, யானை, சிங்கம் முதலிய கொடிய விலங்குகளால் துரத்தப்பட்டு துன்புற்றான். ஓடினான், வாடினான், ஒரு பெரிய வேங்கை துரத்தியது. ஓடுகின்ற அவன் வழியில் ஒரு அழகிய மாதை கண்டு மயங்கினான். வேங்கை நெருங்கியதால் ஒரு மரத்தின் மீது ஏறினான். பசி தாகத்தால் சோர்ந்து ஒரு கிணற்றில் விழுந்தான். பாதி கிணற்றில் கொடியை பற்றி தொங்கினான். கால் மேலாகவும் தலை கீழாகவும் பலாப்பழம் போல் தொங்கினான். கிணற்றின் அருகில் 12 கால்களும் 6 கொம்புகளும் கொண்ட ஒரு யானை வந்தது. இரு காதுகளையுடைய அந்த யானை நம்பிக்கை இல்லாத அவனை தும்பிக்கையை விட்டு துளாவியது. கீழே ஒரு கருநாகம் சீறி வந்தது. அவன் தலையையும் காலையும் மடக்கி கொண்டான். பிடித்து கொண்டிருக்கின்ற கொடியின் அடியில் கருப்பு எலி, வெள்ளை எலி என்ற இரு எலிகள் கடித்து கொண்டிருந்தன. அப்போது ஆலமரத்திலிருந்து வண்டுகள் கட்டிய தேன் கூடு சிதறி ஒவ்வொரு துளி தேன் சிதறியது. அந்த மனிதன் புலியையும் மறந்து, கிணற்றையும் மறந்து, யானையையும் மறந்து, நாகத்தையும் மறந்து, எலிகளையும் மறந்து அத்தேனின் துளியை பருகி மகிழ்வானாயினான். அவன் உயிர் வாழ்வில் வெறுப்பை அடையவில்லை. இதனை கேட்ட திருதராஷ்டிரன், அந்த மனிதன் தொங்கும் இடம் எங்கே உள்ளது, அவனை தூக்கி காப்பாற்றுவோம் என்றார். விதுரர், அந்த மனிதன்தான் ஜீவன், அவன் சேர எண்ணிய நகரம் முக்தி. காட்டில் புகுந்தானே அதுதான் இந்த உலகம், நோய்கள்தான் அங்கு உள்ள விலங்குகள், உலக மாயைதான் அங்கு வந்த பெண், துரத்தி வந்த வேங்கை காலதூதன், அவன் ஏறிய மரம் இந்த சம்சாரம், கிணறு நரகம், பிடித்து கொண்ட கொடி பந்த பாசம், யானையின் இரு காதுகளும் இரண்டு அயனங்கள், 6 கொம்புகளும் 6 ருதுக்கள், 12 கால்களும் 12 மாதங்கள், வருடமோ யானை, காலபாசம் கருநாகம், மாறி மாறி கடிக்கின்ற வெள்ளை எலி கருப்பு எலி, இரவு பகல் அவை நம் வாழ்நாளை தின்னுகின்றன. தேன் துளி உலக இன்பம், இதுதான் நமது வாழ்வு என்றார். இந்த தத்துவார்த்தத்தை ஒரு பாடல் விளக்குகிறது. பாடல் ராகம் சிந்து பைரவி, தாளம் ஆதி.

0: என்று பாடியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் கேட்டீர்கள் வேதமும் நாதமும் நிகழ்ச்சி. உரை வழங்கினாங்க சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல் கேட்கவிருக்கிறோம். மகேஷ் சரண்யா மற்றும் பல திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. பாட கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

குழந்தைங்களாம் எப்போவுமே ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. முதல் விஷயம் எப்போவுமே நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஒரு குழந்தை முதல் தடவையாக நடைப்பழகிறதா இருக்க விஷயமா இருக்கட்டும், முதல் நாள் பள்ளிக்கு போனதாக இருக்கட்டும், முதல் முதல்ல வேலைக்கு போனதாக இருக்கட்டும், திருமணமான முதல் நாளாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் நமக்கு வந்து மறக்க முடியாததாக இருக்கும். அப்படி நம்மளுடைய ஞாபகத்தில் இப்போவும் இருக்கக்கூடிய நம்முடைய முதல் வெற்றி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எது ஞாபகம் வரும் தோழிகளே? இது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா சட்டனு இன்னைக்கு 12:10 ஒளிபரப்பாகக்கூடிய சிநேகிதி நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களுடைய விஷயங்களை அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. ராவன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: நான் சொன்ன வருவல் இன்னும் மேஜைக்கு வரவில்லை. முதலில் அதை எடுத்து வையுங்கள்.
2: வருவலா? வாழைக்காய் வருவலாக இருக்குமோ?
3: பிரியாணி வாசனை வருகிறது. அப்படி எனில் கோழி வருவலாகத்தான் இருக்கும்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் வணக்கம் வாரு மந்திரியாரே. ஆமாம், மதியம் வரை ஏதோ அனுமதி வாங்கி சென்றிருந்தீர்களே. வேலை சிறப்பாக முடிந்ததா?
2: அதெல்லாம் முடித்து விட்டேன் மன்னா. அதுதான், சீக்கிரமாகவே வந்து விட்டேன். அதுவும் தாங்கள் பிரியாணி சாப்பிடும் நேரமாக பார்த்து வந்திருக்கிறேன்.
1: புரிகிறது புரிகிறது. உண்மையும் பிரியாணி சாப்பிட அழைக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லி காட்டுகிறேன். உமக்கு இல்லாததா இப்படி வந்து அமரும். நாம் சேர்ந்தே பிரியாணி சாப்பிடுவோம்.
2: நன்றி மன்னா.
1: யாரங்கே, மந்திரியாருக்கும் பிரியாணி எடுத்து வாருங்கள்.
3: சுட சுட ஆவி பறக்க வருகிறது பிரியாணி. ஒரு பிடி பிடித்து விட வேண்டியதுதான்.
1: என்ன மந்திரியாரே இப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்? பிரியாணியோடு இந்த கோழி வறுவலையும் சேர்த்து வைத்து சாப்பிட்டு பாரும்.
2: சுவையாக இருக்கிறது மன்னா.
1: இப்போது அந்த பிரியாணியுடன் தயிர் பச்சடி சேர்த்து வைத்து சாப்பிட்டு பாரும். சுவை அலாதியாக இருக்கும்.
2: அலாதியாகத்தான் இருக்கிறது.
1: பிரியாணியுடன் இந்த முட்டையை சேர்த்து வைத்து சாப்பிட்டு பாரும். இன்னும் அதிருசியாக இருக்கும்.
2: அதைத்தான் நானும் அடுத்தது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன்.
1: ஆனால் நீர் அந்த முட்டையை எடுத்து சாப்பிட முடியாது. எனது கேள்விக்கு பதிலை கூறிவிட்டு அதை எடுத்து சாப்பிடலாம்.
2: கை கேட்டதை வாய் கேட்டு விடாம செய்கிறாரே இந்த மன்னர். ஏன் மன்னா, தாங்கள் குருகுலத்தில் தேர்வு முட்டை மார்க் எடுத்ததற்காக இப்போது நான் முட்டை எடுப்பதற்கு முன் எனக்கு தேர்வு வைப்பது கொஞ்சமாவது நியாயம் இருக்கிறது?
1: மந்திரியாரே, அடக்கி வாசியும் அடக்கி வாசியும் ராஜ ரகசியங்களை எல்லாம் எதற்கு இப்போது வெளியே கொசைய விடுகிறீர்? முதலில் இந்த கேள்விக்கு பதில் கூறும். இந்த முட்டையை சாப்பிடுகிறீரே? கூறும் அப்படி என்றால், முதலில் கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா?
2: பிரியாணி சாப்பிடும் நேரத்தில் இந்த சந்தேகம் எல்லாம் வர வேண்டுமா?
1: ஆமா மந்திரியாரே, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆதி காலத்தில் இருந்தே ஒரு தீர்க்க முடியாத புதிர் என்றால் அது முதலில் கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்பதுதான். கோழியா முட்டையா, முட்டையா கோழியா, இந்த இரண்டில் எது முதலில் வந்தது? இதற்கான விடை எனக்கு இப்போது தெரிந்தே ஆக வேண்டும்.
2: ஆஹா, இதற்கு பதில் கூறவில்லை என்றால் மன்னர் இன்று நம்மை பிரியாணி சாப்பிட விடமாட்டார். அவிழ்க்க முடியாத சிக்கலாகவே இருந்த இந்த புதிருக்கு இப்போது ஆராய்ச்சியாளர்கள் விடை கண்டுபிடித்திருக்கிறார்கள். முதலில் 51 புதைப்படிவ உயிரினங்களையும் 29 உயிருள்ள உயிரினங்களையும் ஆய்வு செய்த பின்னர் 320 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய அந்த உயிரினங்கள் நீர் புகா, தோல் மற்றும் நீரிழப்பை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டன என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் மூலம் நீரிலிருந்து பிரிந்து நிலத்தில் வாழும் தன்மையை அவை வளர்த்து கொண்டன என்பதும் தெரிய வந்திருக்கிறது.
1: ஆமாம், நான் கேட்டதற்கும் நீர் சொன்னதற்கும் என்ன சம்பந்தம்?
2: நான் சொன்னதை சற்று திருப்பி பாருங்கள். அது மட்டுமல்ல, பல பல்லிகள் மற்றும் பாம்புகள் குட்டி எண்ணும் தன்மையிலிருந்து முட்டையிடும் தன்மைக்கு மாறி இருக்கின்றன. கோழியின் மூதாதைய உயிரினமும் குட்டி எண்ணும் தன்மையிலிருந்து முட்டையிடும் தன்மைக்கு மாறியுள்ளது. இதன் மூலம் முட்டையோடு உருவாக ஓவிசலிடின் 17-OC-17 என்ற புரதம் தேவை. இந்த புரதம் கோழியின் கருப்பையில் உள்ளது. இதனால் கோழிதான் முதலில் தோன்றியிருக்க வேண்டும், அதன் பிறகுதான் முட்டை வந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் தற்போது வந்திருக்கின்றனர். இந்த முடிவுகளை ஒரு அறிவியல் நாளிதழில் வெளியிட்டும் இருக்கிறார்கள்.
1: அடடா, அற்புதமான விளக்கம், அருமையான விளக்கம். எப்படியோ தீர்வு கிடைக்காத ஒரு புதிருக்கு தீர்வு கிடைத்து விட்டது. அதை நாம் அந்த முட்டையை வைத்துக் கொண்டே கொண்டாடி விடுவோம். முட்டை குருமா, முட்டை வறுவல், முட்டை குழம்பு, முட்டை ஆம்லெட், முட்டை பிரியாணி என்று தயார் செய்ய கூறிவிடுங்கள். இந்த வாரம் நமக்கு முட்டை வாரம்.
2: மன்னா நன்றி. தாங்கள் குருகுலத்தில் தேர்வில் முட்டை மார்க் எடுத்ததை நினைவு கூறும் விதமாக கடந்த ஆண்டு ஒரு விழா கொண்டாடினோமே, அதற்கு பிறகு முட்டை வைத்து இப்போதுதான் இப்படி விழா எடுக்க போகிறோம் என நினைக்கிறேன்.
1: குருகுலத்தில் நீர் என்னோடு படிக்கும் போது கணித தேர்வில் என்னோடு சேர்ந்து முட்டை மார்க் வாங்கினீர் என்பதை மறந்து விட வேண்டாம்.
2: மன்னா, இப்போது இந்த ராஜ ரகசியங்களை எதற்கு முன்னா கசி விடுகிறேன். முட்டை வாரத்தை சூப்பராக கொண்டாடி விடுவோம்.
0: இன்றைய குறுஞ்செய்தி.
4: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

8 மணி 42 நிமிடமாக இருக்கிறது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச உணவு எதுன்னு கேட்டோன்னா பரோட்டா, அதாவது நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டான உணவுப் பொருட்களை தான் சொல்லுவோம். ஆனால் எப்போவுமே சிறந்தது இயற்கை உணவுகள் தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதை எந்த மாதிரி சாப்பிட்ணும், என்னென்ன உணவில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி மதியம் 1:05 நம்ம கேட்கக்கூடிய நலம்தானா நிகழ்ச்சியில் பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள் சம்பந்தமான தகவல் தான் கேட்க இருக்கிறோம். கூடவே சூப்பர் சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களையும் ஒளிபரப்பாக கேட்க இருக்கிறீங்க. மிஸ் பண்ணாமல் நிகழ்ச்சியை கேட்டுருசிங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்க லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார். சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது.

0: அவ்வளவுதானே, வந்தது போயிட்டது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா? அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை. இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான். திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது. ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது. இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஓட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நெகிழணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நெகிழை இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச்சுருக்கம் தான் கேட்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தெரியாத விஷயங்களை தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறது அவமானமா இல்லை அறிவின் தொடக்கமா அப்படிங்கிற பற்றி தான் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறீங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 9:03 ஆயாச்சு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன். ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்க. அதாவது ஜென் குரு இருக்கார்ல, அவர் ஒருத்தர் கிட்ட நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாராம். ஆனால் சொல்ற விஷயத்த எல்லாமே கேட்டுட்டு இருந்த அந்த நபர் வந்து, இது தெரியும் குருவே, இந்த விஷயம் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டே இருந்தாராம். கடைசியில் அந்த ஜென் குரு வந்து எதிர்ச்சியாக பேசிக்கிட்டே ஒரு டம்ளர் எடுத்து அவருக்காக அதில் டீ ஊற்ற ஆரம்பித்தாங்க. அது டீ வந்து டம்ளர் நிறைஞ்சி கீழே சிந்த ஆரம்பித்ததும் அவர் ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. உடனே அந்த நபர் பார்த்துட்டு, குருவே டம்ளர் நிறைஞ்சிருச்சு, நீங்கள் என்ன இன்னும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த ஜென் குரு சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும் உன்னோட மனசும் கூட இந்த டம்ளர் மாதிரி தான், அதில் வந்து நீ உனக்கு தெரிஞ்ச விஷயங்களால் நிறைஞ்சு வழியை வச்சிருக்கிற, அதை எப்போ காலி ஆக்குற, அதாவது தெரியாதுன்ற மாதிரி நீ வந்து ஒத்துக்கிற அந்த மனப்பான்மை இருக்குதோ, அப்போ தான் உனக்கு நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை என்னால இன்னும் மனசுல பதிய வைக்கிற மாதிரி சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தாராம். இந்த கதையை எதுக்காக இப்போ சொல்ல நினைக்கிறீங்களா? நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியாதுதான், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியும் பண்ண மாட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வருதுன்னு வைங்களேன், அந்த சமயத்தில் நம்ம தெரியாதுன்னு சொன்னால் நம்மளே தான் நினச்சிருவாங்களோ அப்படின்னு கூட நேரத்தை கடத்தி அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்குவோம். இது சரிதானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நமக்கு தெரியாத விஷயங்களை தெரியாது அப்படின்னு வெளிப்படையாக ஒத்துக்கிறது அது ஒரு அவமானமாக பார்க்குறீங்களா, இல்லைனா அடுத்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு அறிவின் தொடக்கமா? கால் பண்ணி உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். 0462-256-1132 அப்படின்னா 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு. நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு
1: கலில் ரகுமான் சார்.
2: காலை வணக்கம் நாகர்கோவில். கலில் ரகுமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு கருத்து என்னவா இருக்குது?
2: அம்மா, தெரியாத விஷயங்களை தெரியாது என்று ஒத்துக்கொள்வது அவமானமா இல்லை அறிவின் தொடக்கமா? ஒரு அருமையான தலைப்புமா. தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கொண்டாச்சுன்னு உண்டுமா? அந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிடலாமா? அதாவது தெரிஞ்ச மாதிரி நம்ம பாவலா காணிச்சான் உண்மைனா உண்மையிலேயே ஒரு தொழிலுமே கத்துக்கிட மாட்டாமா? உண்மையிலே தெரியாத விஷயங்கள் தெரியாதுன்னு சொல்லி நம்ம ஒழுங்கிட்டோம்னா நமக்கு அது படிச்சுக்கிடலாம், நமக்கு அறிவு வளர்ந்துருக்குன்னு அர்த்தமா?
1: சூப்பர் சார்.
2: ஆமா, அதாவது நம்ம எந்த விஷயத்த நம்ம தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு நம்ம அது செஞ்சாச்சுன்னு அந்த விஷயத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு தெரியுங்கிற மாதிரி நம்ம காமிச்சாச்சுன்னு நம்ம அந்த அந்த இதையும் கத்துக்கிட மாட்டோம், நாமளும் ஒரு இதையுமே கத்துக்கிட மாட்டோம். அதான் ஒரு உண்மையான கருத்து. தெரியாத விஷயங்கள் தெரியாதுன்னு ஒதுங்கிட்டா அந்த விஷயங்களை நாம கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து.
1: நன்றி சார், நன்றி. முதல் நேரா வந்து
2: நன்றி அம்மா, நன்றி.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. அருமை நிகழ்ச்சியில் பேசினதுக்கும். தெரியாது அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே அவமானத்தினுடைய அடையாளம் கிடையாதுங்க. அது வந்து புதிய விஷயங்களாம் கற்றுக்கொள்றதுக்கான ஒரு கதவை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம்.
3: கங்கை மௌலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
1: ரவிச்சந்திர சார் சொல்லுங்க.
3: தெரியாது தெரியாதுன்னு சொல்றது அவமானம் அப்படின்னு சொல்ல முடியாது, அறிவின் தொடக்கம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏவவும் செய்யலாம் தான் தேரான் அப்படின்னு சொல்றாங்க. தானா தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட விட்டு பண்ணுவாங்க, அது அறிவின் தொடக்கம் அப்படின்னு தான் சொல்றேன். நன்றிங்க.
1: நன்றி சார், நன்றி. சோ பேசின

0: நேயர்மே, அது அவமானம்லாம் கிடையாதுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான அறிவின் தொடக்கம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சொல்ல மாட்டோம் இல்லையா? பாருங்கள், பொதுவாக சமையல் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள்கிட்ட அதிகமாக கேட்கறது, உனக்கு சமைக்க வருமானு கேட்டால் ஆன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு தான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் சொல்லுவாங்க. அது வெளிப்படையாக இந்த விஷயங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து டக்குன்னு வராது இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஜெமிமா ஜபஸ்டியன் அவர்களுக்கு நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார்.
1: உண்மையிலேமா நானும் அடிக்கப்பா தெரியாதது தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. எதட்டாலும் தெரிஞ்சுக்கிறது தெரியாது போ, தெரிஞ்ச மாதிரி பாவனை செய்வாங்க பாத்தீங்களா, அது அவங்களுக்கு கொஞ்சம் அறிவின் குறைபாடுதான். ஆனா தெரியாது, ஆனா தெரியும் தெரியும் சொல்லிடுவாங்க. திருப்பி அது நம்ம கேள்வியா கேட்டா தெரியாது. ஆனா நீங்க கரெக்டானது, தெரியாதத கேட்டுக்கிட்டு தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு அது அவமானமா நினைக்காம நம்ம கேட்டோம்னா அது நமக்கு ஒரு அறிவின் துவக்கம் தான். நம்ம நம்ம நல்லா அது வந்து கத்துக்கிடலாம் நிறைய. அந்த வயதும் கிடையாது, எந்த வயசு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுபாங்க கடல் அளவுபாங்க, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் கிடையாது. தெரியாதது நிறைய பேருக்கு நிறைய உண்டு. அதனால தெரியாதத தெரியாதுன்னு சொல்லுவது ஒன்னும் அவமானம் கிடையாது. தெரியாதுங்கிற தெரியாதுன்னு சொல்லி நம்ம தெளிவு பெற்றுகிறது அறிவன் துவக்கம். ஆனா அதுதான் என்னுடைய கருத்து.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில. நமக்கு தெரியாத விஷயங்களை தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறது அவமானமா இல்ல அறிவின் தொடக்கமா அப்படின்னு இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் நம்மளும் கேட்டுக்கணும் இல்லையா? மத்தவங்க வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்த தெரியாதுன்னு சொல்லும் போது நம்ம அவங்கள எப்படி பாக்குறோம்? இது வந்து அவமானமா இன்னும் இது கூட தெரியலையே அவங்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறோமா? இதை அவங்களுக்கு கத்துக் கொடுப்போமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு நம்மளும் யோசிக்கணும் இல்லையா? ஸோ தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். முதல் பாடலுக்கு பிறகு பாடலும் வந்துட்டே இருக்க ஐ திரைப்படத்திலிருந்து இந்த ஒரு மணி நேரமும் சூப்பரான மெலிசை பாடல் தான் கேட்டு சிக்கியிருக்கிறோம். அந்த வகையில் கபீரனுடைய பாடல் வரிகளில் ஏஆர் ரஹ்மான், சித் ஸ்ரீராம், சுனிதா சாரதியர்கள் இணைந்து பாடின பாடல். ஏஆர் ரஹ்மான் இசையில வந்துட்டே இருக்கு. கேரட்டை இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓடு.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:16 ஆயிட்டிருக்குது. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி நான் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில், தெரியாத விஷயங்கள தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறது அவமானமா இல்லை அறிவின் தொடக்கமா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை உங்ககிட்ட யாராவது ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் உங்கள் விஷயத்தை தெரியலை அப்படின்னா வெளியில் ஒத்துக்கிறதுக்கு என்ன நினைக்கிறீங்க? நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: இனிய பொன்காலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் திருவோணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நிப்பர் கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி சார் சொல்லுங்க.
1: அப்புறமா அதான் எனக்கு பெரியமே, அதான் எனக்கு பெரியமே, அதான் எனக்கு பெரியமேன்னு சொல்லிட்டு கடைசியில கேட்டுட்டே இருந்துட்டு அது எனக்கு தெரியாதே, எதுவுமே உள்வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க. அப்படி சொல்லுங்க, ஒரு சினிமால கூட அப்படி உண்டு பாருங்க. நம்ம பூரி செய்யறத பத்தி கணவர் சொல்லுவாரு, மனைவி வந்து அதான் எனக்கு பெரியமே, அதான் எனக்கு பெரியமேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறமா வந்து நாம வந்து ஒரு நாம படிக்கிற காலகட்டத்துல வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு போட்டு படிச்சிருப்போம், அது வந்து அந்த எக்ஸாம்ல எழுதுறது மட்டும்தான். அப்புறம் நம்ம மனசுல எதுவுமே பதியாது பாருங்க. அப்புறம் நம்மளை கூப்பிட்டு அவங்க கொஸ்டின்க்கு வந்து ஆன்சர் கேட்கறச்சு நம்ம தெரிஞ்சிருந்தா முடிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா வந்து அதே

0: அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரிஞ்சுள்ள தெரியாத விஷயங்களை தெரியும் தெரிஞ்சுள்ள நம்ம தலையில அள்ளி போட்டுண்டு, அது அவமானம் இல்லை. அப்புறம் வந்து தெரியும் சொல்லிக்கிட்டு நாம வந்து ஆக்ட் பண்றதுல வந்து அதுல நமக்கு வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்க போறதில்லை. எதுவுமே கசடரா கற்கணும் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, கற்க கசடரா கற்பவே கற்றபை நிற்க அதற்கு தக. அதே மாதிரி தெரிஞ்சதை தெரிஞ்சோம்னு சொல்லணும், தெரியாததை தெரியலே நீங்க சொல்லித்தரங்க நாங்க கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதே எப்படி ஒரு சுவாரஸ்யம் உருவாக்கும் பாத்தீங்களா.
1: நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: எல்லாருக்கும் அவசியம் இல்லையிலப்பா, கற்றல் என்பது எதற்குப்பா? அறியாதவற்றை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழியாட்டிப்ப கற்றல். இன்னைக்கு நூலகத்தெல்லாம் போய் தேடி தேடி படிக்கிறாங்க, அதுக்கு வந்து அவமானம் அப்ப நினைக்கிறாங்க. இப்ப கூகுள் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, இணையதளம் எதுக்குப்பா உருவாக்கப்பட்டிருக்குது? ஆசிரியர் பணி எதுக்குப்பா? தெரியாதவற்றை சொல்லிக் கொடுப்பதற்கான அவங்களுடைய பணிப்பா? அப்ப குறிப்பாக வயது வயது வந்தவருக்கு இப்ப அனைவருக்கும் தொலைதூர கல்வி வாயிலாக கல்வி கொடுக்குறாங்கப்பா. அப்ப தேடி கற்பதற்கு வந்து வயதே இல்லப்பா. தெரியாத விஷயம் வந்து உலகத்துல கொட்டி கிடக்குதுப்பா. அது தெரிய தெரியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிறவங்க அறிவாளிப்பா. தெரியாது அதாவது அவமானமா கருதுறவங்களுக்கு வந்து கலைக்கணம் பிடிச்சவங்கப்பா. நம்ம அப்துல் கையா ஐயா எல்லாம் இருக்காரு, அவர்லாம் அறிவியனுடைய பெட்டகம். எவ்வளவு தேடி தேடி கற்று விண்வெளியில அதிக சாதனை புரிஞ்சாருப்பா. குறையோட தப்ப கூத்தாடும், நிறையோட எப்பயுமே தழும்பாம அமைதியா இருக்கப்பா.
1: நன்றி
2: நன்றிப்பா.
1: நன்றி மருமையா சொன்னீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த கர்வம் வந்து ஒரு குட்டையில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணி மாதிரி தான். அந்த தண்ணி அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு அதை கற்றுக்கும் போது, புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கும் போது அந்த அனுபவமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அது வந்து ஓடுற ஒரு நதியை மாதிரி நமக்கு நிறைய நிறைய விஷயங்களை இன்னும் இன்னும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. உங்களை கற்றுக்கலாம், நீங்களும் கூட கால் பண்ணி சொல்லலாம். 0462216113312 அப்படி இல்லைனா 0462216113312 அப்படின்னு எங்களுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டு இருக்கு. அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து தாமரையுடைய பாடல் வரிகளில் சத்யபிரகாஷ் சாஷா திருப்பதி அவருடைய குரலில் ஏறகுமனுடைய இசையில் பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
1: என்னன்னா அவைய அவையோடு அந்த கல்வியும் அதிகாரத்தை அணுவத்தை நீங்க கொடுத்த தலைப்பாலதான் முருகன் அமுத்தினாரு. சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று அந்த கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா எல்லாத்துலயும் கல்வியில ஊரையும் ஆண்டுட்டு வராங்களே தமிழ்ல, இல்லைன்னு சொன்னாலும் அது அவமானம், தெரிஞ்சிக்கவும் வேணும், இது என்ன செய்யலாம்னு சொல்லிதான் சுட்ட பழம் போடுனாங்க. அதை ஊதி காமிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தன்னோட ஆணுவத்தை அடக்கம் அந்த நிலை மாறினது. கல்லாதரும் நனி நல்லர் கற்றார் சபையில் சொல்லாது இருக்க பெரியன்னு சொல்லிட்டு வள்ளுவன் போடுறாரு. கல்வியில உண்மையிலேயே அவனுக்கு எதுவுமே தெரியல, ஆனா ஒரு சபையில அவனை கூப்பிட்டுருக்காங்க, அந்த சில பேர் அமர்ந்திருக்கான், பெரிய கற்றோர்கள்லாம் அவங்க தெரிஞ்சவங்க பேசுறாங்க, ஆனா அவன் தனக்கு எதுவும் தெரியலன்னு அறிஞ்சு விசாவன் அமர்ந்திருக்கான் பாருங்க. அப்படின்னு அந்த இடத்துல பெரியவனாரு.

எல்லாரும் பேசுறாங்க, தெரிஞ்சவங்க பேசுறாங்க, தெரியலாம பேசாம இருந்துட்டோம்னா நம்ம தெரியல அப்படிங்கிற அந்த அறிவை அவன் அறிஞ்சிருக்கான் பாருங்க. அவன் மேன்மைப்படுறாங்கிறாரு வள்ளுவர். அதனால தெரியல அப்படிங்கறத அதாவது அறிவு அறிவு இல்லாம இருந்துடலாமா, அது வேற விஷயம், அது வந்து வினையின் பால் வர்றது. அறிவு இல்லைங்கிறத அறியாமையே அறியாம இருக்கிறதான் தவறுங்கிறாரு. அறியாமையே அறியாம இருக்கிறதான் தவறுங்கிறாரு. அதனால அறிவில் தெரியலங்கிறத மனம் திறந்து சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அந்த தைரியம் இருந்துச்சுன்னு சொன்னாலே தெரியலங்கிற சொல்லி செய்தியை சொல்லி தெரியாத விஷயங்களை பல வகையில கற்றுக்கிறாங்கிற நல்ல செய்தி.

0: எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
1: ஜெகதீசன் சார், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறமா? நலமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க சார்.
0: அது எல்லாம் தெரிஞ்சவன் வந்து தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிட மாட்டான். எதையுமே தெரியாதவன் இருக்கிறான் பாத்துங்க, அவன் உலகமே என் கையில தான், எனக்கு எல்லாம் தெரியும்னு
1: காட்டிக்கிடுவான்.
0: அதனால வந்து என்ன, என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லுவான் தெரியுமா? கடைசியில ஒரு கொஸ்டினை கேட்கும் போது, ஓஹோ அது அப்படியான்னு சொல்லி ஏதாவது, அதாவது இந்த நழுவல் சொல்லி நழுவிடுவான். ஆனா ஏற்கனவே அவனுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஒரு நீங்க இந்த கதையை நீங்க அவன்கிட்ட கேட்கும் போது அவனுக்கு தெரியுமான்னு பார்த்தா, அவனும் தெரியாதது போல, தெரிஞ்சும் தெரியாதது போல நடிச்சு அப்படி ஒதுங்கிடுவான். அதனால எல்லாம் தெரிஞ்சவன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சைலண்டா இருப்பான். கேட்ட கேள்விகளுக்கு அத்தனையும் பதில் சொல்லக்கூடியவன் வந்து அறிவாளியோட புத்திசாலிய விட அறிவாளிமா. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்த.
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கமா?
1: ம், சொல்லுங்க சார்.
2: அதுதான், அதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம தெரியலன்னு சொல்றது நல்லது. ஆனா அது கொஞ்சம் அவமானமா தான் நமக்கு தெரியும். ஆனா அது அப்பன்னு சொல்லாம பிறகு அது பெருசாகும் போது இதோட பெரிய ஆகும். இப்ப எனக்கு இப்ப வண்டி ஓட்ட தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டோம், தெரியும்னு சொல்லிட்டோம்னா வண்டி எடுமாங்க, எடுத்து எங்கனையாவது போய் மோதி அது பெரிய அவமானம்
1: இல்லை.
2: அதனால எதுவுமே நமக்கு தெரியலன்னா தெரியலன்னு தெரிஞ்சு அந்த தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
1: நிச்சயமா சார்,
2: கண்டிப்பா. அதை விட்டுட்டு நம்ம அவமானமா இருக்குமோ, அதனால தெரியும்னு சொல்லி சமாளிக்கும் நினைச்சா அது பின்விளைவுகளை ஏற்படுத்த பெரிய நஷ்டங்களை
1: ஏற்படுத்த.
2: அதனால உள்ளதை ஒத்துக்கிட்டது வந்து நல்லது.
1: நன்றி சார், நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
1: காமராஜ் சார் சொல்லுங்க.
3: தெரியாததை தெரியாதுன்னு சொல்ல, இது வந்து அறிவின் தொடக்கமானு கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே தெரியாதுன்னு சொல்ற இந்த அறிவின் தொடக்கமா? அது வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அதை புரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும்
1: கேட்டேன்.
3: அப்பந்தான் அவங்க அதுக்கு விளக்கி சொல்லுவாங்க. தெரிஞ்ச மாதிரி நம்ம பாவனை காமிச்சிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் அந்த இது விவரமே நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். அதனால தயவுசெய்து கொஞ்சம் அதை கொஞ்சம் விளக்குங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு முதலே சொன்னோம்னா அவங்க வந்து அதை விளக்கி சொல்லுவாங்க. அப்போ அது எந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி கையாளுவதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுல இருந்து நம்ம கையாண்டு நல்ல வழியா நம்ம நடந்துக்கலாம். அப்போ ஒரு தெளிவு கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: சூப்பர் சார், நன்றி, நன்றி நிகழ்ச்சியை பேசினதுக்கு.
3: நன்றி.
1: ஸோ பரமசிவானந்தன் சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த தெரியாது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் நமக்கு அவமானமாக தெரியும், கேட்டோமே இதை நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு. ஆனால் அதை சொல்லாமல் விட்டுட்டோம்னு வைங்களேன், தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிற மாதிரி இந்த வாழ்க்கையை கொண்டு போய் வாழ்க்கை முழுசுமே நம்ம முட்டாளாகவே ஆயிடுவோம் இல்லையா, ஒரு விஷயத்த தெரியாமல். ஸோ தெரியாது விஷயங்களை தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறது அவமானமா இல்லை அறிவின் தொடக்கமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. காவலன் திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய பாடல் வரிகளில் கிருஷ்ணகுமார் குணத்தை மற்றும் ரீட்டா அவர்கள் இணைந்து பாடுறது வித்யாசாகருடைய. இது ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 35 நிமிடம் ஆகிட்டு இருக்குது, கேட்டுட்டு இருக்கிறீங்க அனந்த பொங்காட் நிகழ்ச்சி. நாம பேசிட்டு இருக்கிறோம் தெரியாத விஷயங்களை தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறது அவமானமா அப்படி இல்லைன்னா அறிவின் தொடக்கமா அப்படின்னு நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
2: அம்மா வாழ்க வளமுடன்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: திருச்சி மாவட்டம் பெருகமணியில இருந்து வீரே முகமது இப்ராஹிம் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சார்.
1: சொல்லுங்க சார்.
2: நல்லா சிறப்பான தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க, கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய தலைப்பு அது.
1: நிச்சயமா சொல்லுங்க சார்.
2: வந்து தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்றதாமா வந்து புத்திசாலி அறிவா அறிவார்ந்த செயல்மா அது. அது நீங்க தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிறது அது ரொம்ப மோசமான செயல், முட்டாள்தனமான செயல்மா அது.
1: ஏன்னா
2: எதுவுமே எனக்குன்னா அது வந்து வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். அதனால வந்து நமக்கு எது தெரியல தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்க முயற்சி இருக்கலாம். ஏன்னா கல்விங்கிறது வந்துட்டு எவ்வளவோ பறந்து விரிஞ்ச கடல், முற்றும் கற்றுக்கிட்டவங்க யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. அது வந்து தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்க நம்ம கத்துக்கிறதுக்கு ஆர்வப்படணுமே தவிர தெரிஞ்ச மாதிரி வந்து நடிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய நமக்கு நம்ம அறிவீனமா ஆக்கிட கூடாதுமா. நமக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் இருக்குமா, ஆன்மீக பேச்சாளர் இருக்காரு மாதிரி சிறப்பா சொற்பொழி ஆட்டிட்டு கடைசி உங்களுக்கு தெரியாத கேள்வி நீங்க கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு
1: சொல்லுவாருமா.
2: தன்னடக்கமா அவ்வளவு கத்து அவ்வளவு பண்டிய பாண்டித்யம் பெற்றவரு அப்படி சொல்லுவாரு. ஆனா சொல்லும் போது கடைசியா சொல்லுவாரு, நீங்க கேள்வி இருந்து கேட்கற தெரிஞ்சுக்கிறத கேளுங்க, ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்பாருமா. அவ்வளவுக்கு ஒரு தன்னடக்கமா இருக்காரு. ஆனா வந்து தெரியாதுங்கிறது நம்ம கண்டிப்பா சொல்லிடணும். தெரியுங்கிற மாதிரி காட்டிக்கிறோம்டா, உண்மையே நம்மளே நம்மள மாதிரி ஒரு அறிவினர் யாருமே கிடையாதுமா.
1: நன்றி சார், நன்றி, அருமையா சொன்னீங்க.
2: நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: எனங்க வணக்கம்.
1: வணக்கம் கணேசன் சார், சொல்லுங்க.
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் கணேசன் பேசுறேன். எப்படிங்க?
1: சூப்பரா இருக்கேன் கணேசன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேனுங்க.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது இங்க தெரிஞ்சது தெரியாத தெரியாத வந்து தெரிஞ்சோம்னு சொன்னா தன்னை அடுத்தவங்களை ஏமாத்த சொல்லி நம்ம நாம ஏமாத்திக்கிறது. தெரியாது, ஆமா அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நம்ம நினைச்சு பேசுவோம். ஆனா எனக்கு இருந்தாலும் வந்து அது மற்றவங்களுக்கு தெரியும் போது நம்ம வந்து சிறுமைப்படுத்திடுவாங்க, நம்ம அடுத்த தடவை நம்மள மதிக்க மாட்டாங்க. அதனால நம்ம நாம ஏமாத்தாம உண்மையை சொல்றது ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிறது என்னோட கருத்து.
1: சூப்பர் சார், நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.

0: நிகழ்ச்சி பயன்பெற்றிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிமனு காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரம்பரியத்திலிருந்து கே ரங்கசாமி பேசுகிறேன்.
1: ரங்கசாமி சார் சொல்லுங்க.
0: தெரியாதே தெரியாது என்று கூறுவது அவமானமா அறிவின் தொடக்கமா கேக்குறீங்க?
1: ஆமா சார்.
0: இடத்துக்கடை மாறுபடுங்க. நம்ம அறிவாளிட்ட போய் பேசினா அவங்ககிட்ட தெரியாதுன்னு சொல்லி போயிடலாம். நம்மளோட விட கீழே கொஞ்சம் தெரியா இருக்கவங்க அவங்ககிட்ட தெரியும்னு சொல்லி இது பண்ணலாம். என்ன காரணம், ஒரு திரைப்படத்தை உடைநடை பத்தி மேற்கொள் கட்சி சொல்ற மாதிரி இது நம்மளால படுத்தலைங்க. அத வந்து அவர் வந்து கர்நாடகம் செய்யுங்க, கர்நாடக செய்ய பாட்டு போட்டு நடக்குங்க. இவருக்கு வந்து தெரியுமான்னு தெரியாது, நம்ம கர்நாடகம் தெரியாது. இவருக்கு வந்து இதுதான் தெரியும், வெஸ்டர்ன் தான் தெரியுங்க. அப்ப என்னங்க வந்து என் தெரியும் அப்படின்னு கடைசியில் பார்க்கும்போது இந்த வெஸ்டர்னுக்கும் கர்நாடக இது பண்ணி கடைசியில வெஸ்டர்ன் தான் தெரிஞ்சிருவாரு. தெரியாது ஒரு அவமானம் தெரியும்னு சொல்லி போட்டு பாடல் வாங்கிட்டு பரிசு வாங்கிடுவாரு. அதனால வந்து அறிவின் தொடக்கத்தை வந்து என்ன தேடிக்கலாம், அந்த இடத்துல சமாளிச்சுடலாம். இப்ப நம்ம தலைப்பு பேசும்போது என்னுடைய பார்வையில சொல்றேன், தலைப்புல பேசும்போது எல்லாருமே தலைப்புக்குள்ளேயே வரது இல்லையா, சில பேர் கொஞ்சம் மாறுபட்டு சொல்றாங்க சரிங்களா, உள்ளே வரல தெரியாது. ஆனாலும் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஆமோதிக்கிறோம், உடைய அவ்வளவு தெரியும் போல அப்படிங்கிற திரையுடையாளர் படத்துல பாத்தீங்கன்னா நாகேஷ் குமார் சிவாஜி தெரிஞ்ச மாதிரி நான் கேள்வியா கிடையாது உலக சொல்லுவோம் பாத்தீங்களா, அது இருக்கு. அறிவு வந்து தேடிக்கிறதா ரெண்டாவது தேடிக்கலாம். ஏன்னா இப்ப நான் விஷன் வியாபாரம் பண்றேன்னா அந்த சார் மட்டும் வியாபாரம் பண்ணுங்களா, நீ எத்தனையோ பேர் பண்றாங்க, இவர்கிட்ட கத்துக்க இன்னொருத்த கத்துக்கு போறா, நீ ஒரே ஒரு குருநாதர் இருக்காருங்களா, இத்தனை குருநாதர் இருக்காங்க. அதனால வந்து அந்த இடத்துல அவமானமா தெரியுது, அறிவு போற ரெண்டாவது தேடிக்கலாம். அதை இடத்த பொறுத்து இருக்குங்க.
1: நன்றி சார், நன்றி
0: பண்ணி நன்றி.
1: இதுவரைக்கும் பேசின நிறைய நேர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அவமானம் கிடையாதுங்க, அது அறிவின் தொடக்கம், அது அவமானமா பார்க்க கூடாது. அவமானமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கத்துக்கிற அந்த விஷயம் வந்து அந்தந்த ஆர்வம் அதுலேயே தடைப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. நான் ஈ திரைப்படத்துலேருந்து மதன் கார்க்கியோட பாடல் வரிகளில் கார்த்திக் ஜி சாஹிதி அவங்களுடைய குரல்ல எம் எம் கீரவாணியுடைய இசையில பாடலை கேட்டு இணைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 43 நிமிடத்தை அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். தெரியாத விஷயங்களை தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறது அவமானமா இல்ல அறிவின் தொடக்கமா அப்படின்னு நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். நீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். முதல் முறையா பேசுறீங்களா?
2: இல்லைங்க, நான் 2-3 தடவை பேசியிருக்கிறேன்.
1: சூப்பர்மா, அப்ப சொல்லுங்க உங்க கருத்து என்னவா இருக்குது இத பத்தி.
2: அதாவது தெரியாத விஷயங்களை தெரியாது என்னன்னு ஒத்துக்கணும், இல்லன்னா அதனால அவமானம் தான் மிஞ்சும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து தமிழ் பியூர் தமிழ் மீடியத்துல படிச்சவங்க, எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியில ஒருத்தர் வந்து ஆங்கிலத்துல வந்து விழுத்து கட்டம்பம் விழுக்கு அவங்க அந்த இடத்துல நெளியத்தான் செஞ்சாங்க. அதுக்காக உண்மைய ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவமானம் ஏற்படாது. அந்த அவமானத்தினால அவங்க வந்து அறிவை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளும் தெரிஞ்சுக்கணும், தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் இருக்கக்கூடாதுன்றது மாதிரி அவங்க வந்து அந்த அவமானம் பட்டதுனாலதான் அந்த அறிவு வர ஆரம்பிச்சது.
3: மனோகரன்
1: சார் சொல்லுங்க.
3: அதாவது வந்து நம்ம தெரியாத விஷயங்களை வந்து தெரியாதுன்னு சொல்றதுனால ஒண்ணும் நம்மளுக்கு அவமானம் கிடையாது. தெரியாத விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, அது ஒண்ணும் தப்பு இல்லையா? அது ஒண்ணும் தெரிய கெட்ட காரியம் கிடையாது, நல்ல காரியம் தானே. ஏன் நம்ம வந்து கௌரவ குறைச்சலா அதை நினைக்கணும்? அந்த மாதிரி நினைக்க கூடாது. அப்படிலாம் நினைச்சோம்னாக்கா நம்ம யாருக்கிட்டையும் யாரையும் தெரிஞ்சுக்காம ஒருத்தருக்கிட்ட பேசாம தான் இருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும்னு நம்ம சொன்னோம்னாக்கா நம்ம கிட்ட வந்து 4 பேர் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்கடா. அப்ப தெரியாம முடிக்கிறது அது எவ்வளவு பெரிய அவமானம். அது தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னாக்கா அவனுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. தெரியும் தெரியும் சொல்லிட்டு நம்ம அவமானப்படுறத விட தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்ல பேர் வாங்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கோம். தெரியாத விஷயங்களை தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறது அவமானமா அறிவின் தொடக்கமா அப்படின்னு கீதா கிருஷ்ணகுமார் அம்மா சொன்னாங்க இல்லையா. அதாவது நம்ம அந்த இடத்துல சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா அதனாலதான் அவமானம் வரும் அப்படின்னு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
4: மேடம். வணக்கம்.
1: வணக்கம்.
4: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சிமுத்து.
1: பேச்சிமுத்து சார் சொல்லுங்க.
4: அதாவது தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்றது என்ன பொறுத்த அளவுக்கு அறிவின் தொடக்கம் மட்டும் இல்லைங்க மேடம், முயற்சியின் தொடக்கம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்ல, எதுவுமே தெரியாதவங்களும் யாருமே இல்ல. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தெரியாதுன்னு சொல்ற விஷயத்தை தெரியாதுன்னு சொல்றது அறிவின் தொடக்கம். அது பெரும்பாலும் இந்த நுண்ணறிவாளர்கள் தான் அதை ஒத்துக்குவாங்க. தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சத தெரிஞ்ச விஷயத்துல ரொம்ப போல்டா இருப்பாங்க, தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு அது அறிவின் தொடக்கம் முயற்சியின் தொடக்கம்னு தான் சொல்லுவாங்க.
1: நன்றி சார், நன்றி. அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டு இருக்கு. நெடுஞ்சாலை திரைப்படத்திலிருந்து மணி அமுதனுடைய பாடல் வரிகளில், மதுஸ்ரீயுடைய குரல்ல, சி சத்யாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: 9:49 ஆகிட்டிருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்கா நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கிறோம். பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: நான் பரமக்குள்ளிருந்து ராஜி செல்கிறேங்கம்மா.
0: ஆச்சரியமா சொல்லுங்க.
1: அதாவது நம்ம தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்றப்பதான் அறிவின் தேடல் தொடங்க ஆரம்பிச்சு. அதை அதுல இருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை அவமானமா நினைச்சு நம்ம தெரியும்னு சொல்லிட்டா அதனால நம்ம பழக்க நம்மளுக்கு பல பிரச்சனைகள் உருவாகும். தெரியும்னா அப்ப தெரிஞ்சதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், அப்ப தெரியும் சொல்றப்ப தான் அவமானங்கள் ஏற்படுத்து இல்லையா, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு. சரி உங்களுக்கு தெரியாது போல அப்படின்னு அந்த விஷயங்களுக்கு முற்று வச்சிருவாங்க. தெரியும் சொல்றப்ப மேல மேல கேட்பாங்க, கேட்கறதுனால அவமானங்கள் ஏற்படும். அதனால தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு சொல்றதுக்கு தயங்க கூடாது. தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கான ஆதாரங்களை தேடி கண்டுபிடிப்போம். அது என்ன விஷயம் அப்படிங்கறத வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருவோம். அதுல அப்ப இது தெரியாதுங்கிறது வந்து ஒரு அவமானம் கிடையாது, ஒரு அறிவின் தேடல் தான்னு சொல்லிடுறேன்.
0: சூப்பர்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சங்கர் சார். ஸோ மெக்கானிக் சங்கர் சார் இணைப்பில் வந்தாங்க. பார்த்தீங்கன்னா இணைப்பை நாசத்தில் கட் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் வந்து நேயர்களும் பேசிகிட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலும் வந்துட்டே இருக்கு. நேரம் திரைப்படத்துலேருந்தான் பாடல் கேட்க இருக்கோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ஒன்பது மணி 54 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நம்ம அனந்த பூங்கா நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தோம், தெரியாத விஷயங்களை தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறது அவமானமா இல்லை அறிவின் தொடக்கமா அப்படின்னு. நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம். வணக்கம்,
1: கோவில்பட்டி மெக்கானிக் சங்கர் பேசுறோம்.
0: சங்கர் சார் சொல்லுங்க, உங்களை கருத்து என்னவா இருக்கு?
1: தெரியாதது தெரியாதுன்னு சொல்றதுனால எந்த அவமானமும் கிடையாது. எல்லாம் தெரியுமே நமக்கு, எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு தெரியாத விஷயத்துல போய் மாட்டிக்கிடுவோம். அங்க நம்மளை விட ஒரு சின்ன பையன் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவான். அதனால அவன் சின்ன பையனோ பெரியாலோ அவன்கிட்ட கேட்கறதுன்னு தப்பே கிடையாது. தம்பி இதை எப்படி பேசலாம், இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டான்னா அவன் கேட்டுட்டோம்னா அவங்க சொல்லியே கொடுத்துருவாங்க. ஆமா, அதனால அத கேக்குறதுக்கு வயசு எல்லாம் ஒரு இது கிடையாதுமா. தெரியாததை யார்த்த வேணாலும் கேட்டு படிச்சுக்கலாம், தெரியாதது தெரியாதுன்னு சொல்றத பத்தி எந்த அவமானமும் கிடையாது என்னுடைய கருத்து.
0: நன்றி சார், நன்றி. நிறைவான நேரம் வந்து ரொம்ப அழகாக உங்க கருத்துக்களை சொன்னீங்க, பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தெரியாத விஷயங்களை தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறது அவமானமா அப்படின்னு நிறைய பேர் கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னதா, அவமானம்லாம் இல்லைங்க, அது வந்து சொல்லாமல் விட்டாதான் அவமானம்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் உண்மை சொல்லணும் அப்படின்னா, தன்னை ஒரு அறிவாளிக்கு அழகான குணம் இல்லை அவங்களுக்கான அடையாளம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா எனக்கு இது தெரியல சொல்லித்தரீங்களா அப்படின்னு நம்ம பணிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது தான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வளர்ச்சியுடைய ரகசியம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னை ஒரு மாணவலாம் நினைக்கிறவங்க மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பெரிய அறிவாளியாச்சே, இந்த விஷயத்தை ஏன் தெரியாதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணணும், தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி அந்த இடத்துலையே நின்றுது. ஸோ உங்களுக்கும் கூட சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது, ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, உங்களுடைய அறிவை நிறைவி வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசினா எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. பூஜை திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 10:02 உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த முக்கிய வானொலி தொகுப்பு தான் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து நினைச்சிருங்க, இது ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்திச் சேர்க்கும் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண்துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டருக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சௌகார் ஜானகியின் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெக்லே BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த முக்கிய வானொலி தொகுப்பு நாம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:17 மனம் விரும்பதே நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: நேர்கள் இதுவரை BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த முக்கிய வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். நேரம் காலை 10:18 நாம இணையிறோம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியோடு. நேரிலே உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை நம்ம பண்புகளையில் கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். 0462251333 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசிருக்கக்கூடிய முதலாவது நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சகோதரிக்கு.
0: காலை வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: தேனிலன்னு சொன்னலப்பா. அனைவரும் நலமா இருக்கீங்களாயா?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோமா. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு சிவாஜி படத்துல இருந்தே பல்லையிலக்கா பல்லையிலக்கா அந்த பாட்டு கொடுத்துருங்கய்யா.
0: இனிமையான பாடல் நிச்சயமா நம்ம கேட்போம். பொது அறிவு கேள்வி கேட்போமா? கொடுக்கலாமா? சரி, நம்மளுடைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு இடையே பொது அறிவு கேள்விகள் கேட்கறது வழக்கம். இன்றைக்கும் பல விதமான கேள்விகளை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். முதல் கேள்வி என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ட்ரெஸ், இதில் வந்து புது புது டிசைன்லாம் இருக்குது. புது புது தொழில்நுட்பத்தில் இப்போல்லாம் அந்த துணிகள்லாம் வந்துட்டுருக்குது. இதில் ஒன்று நிறம் மாறும் துணி. ஆமாம், நம்மளோட போட்டிருக்க ட்ரெஸ் வந்து கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அதாவது சாயம் போகிறத பற்றி நான் சொல்லலை, இதோட ட்ரெஸ்ஸே அப்படி தான். நம்ம வந்து ஒரிஜினலாக இருக்கிற கலர் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகும், மறுபடியும் அதே கலருக்கு வந்துடும். இந்த மாதிரியான துணிக்கு சாயம் வந்து எப்படி போடுறாங்க, என்ன மாதிரியான சாயம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நான் ஆப்ஷன் எதுவும் கொடுக்கட்டுமா?
1: ஆப்ஷன் கொடுங்கய்யா.
0: ஆப்ஷன் சொல்லிவிடுவோமா? சரி. ஒன்று வந்து ஃபோட்டோக்ரோமிக் டை அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து தெர்மோக்ரோனிக் டை சாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதுவாக இருக்கும்னு நீங்கள்
1: நினைக்கிறீங்க?
0: நினைக்கிறேன் அந்த அதுவும் கரெக்டான பதில் தான். ஆனால் ரெண்டு விதத்துலையுமே அவங்க சாயம் ஏற்றுறாங்க. நன்றிம்மா சரியான பதிலை கண்டுபிடிச்சதுக்கு. நன்றிம்மா, நன்றி. அவங்க சொன்ன மாதிரி ஃபோட்டோக்ரோமிக் டை, இது வந்து சூரிய ஒளியில் நிறம் மாறிடும். நம்ம நிழலில் நிற்கிறப்போ அது ஒரு கலராக இருக்கும், மறுபடி நம்ம வெளிச்சத்துக்கு போகிறோம், சூரிய ஒளிக்கு போகிறோம் அப்படின்னா அது ஒரு கலராக சேஞ்ச் ஆகிடும். அதே கலரில் இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. மறுபடி நம்ம நிழலுக்கு வந்தோம் அப்படின்னா பழைய கலர் திரும்ப வந்துடும். இதுதான் இதோட ஸ்பெஷலே. இன்னொரு ஒரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, தெர்மோக்ரோமிக் டை அப்படின்றது. இது வந்து கையை வச்சா ட்ரெஸ்ஸோட அந்த நம்ம கை தடம் அப்படியே பதிஞ்சிரும், ஆனால் அது வேறு கலரில் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம இருக்கக்கூடிய உடம்பு சூடு அந்த துணியில் பட்டு அந்த ஹீட்டுக்கு அந்த கலர் வந்து இன்னொரு கலராக சேஞ்ச் ஆகிடும். பொதுவாக இது வந்து குழந்தைங்களோட டீஷர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்களாம். சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க வந்து கையில் வச்சு பார்க்குறப்போ இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு இப்போது நிறைய விதமான சாயங்கள், துணி வகைகள் இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்குது. சரி, அடுத்த கேள்வி நம்ம கேட்டுருவோமா? 100-க்கும் மேற்பட்ட மலை சுரங்கங்கள் குகைகளில் பயணிக்கக்கூடிய ரயில் எது? அதாவது இந்த ட்ரெயின் போகிற ட்ராக்ல நிறைய சுரங்கங்கள் குகைகள்லாம் வருதான், அப்படி ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின் என்ன, எங்கே ஓடுது அப்படின்றதான் நேரில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. சூப்பரான பாடலும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இப்போ நம்ம கேட்டுடலாம்

0: ரஹ்மானோட மியூசிக்கில் சூப்பரான பாடல் கேட்டோம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நாம நெஞ்சிருக்கிறோம். அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லமா இருக்கிறீங்களா? யார் பேசுறீங்க
1: மேடம்? நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க
1: பிரான்சிஸ். பாடல் சித்திரையில் என்ன வரும் வெயில் சிந்துவதால் வெக்க வரும், நித்திரையில் என்ன வரும் கொட்ட சொப்பனங்கள் முட்ட வரும், கண்ணான கண்ணுக்குள்ளே காதல் வந்தால் உண்மையில் என்ன வரும்.
0: நிச்சயமா நம்ம வந்து கேட்டுடலாம். பாடல் ஒலிக்கிறப்போ அதோட சேர்ந்தே நீங்களும் பாடுங்க. இப்போ நம்ம ஜிகே கேள்விக்குள்ள போயிடலாம். என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, 100க்கும் மேற்பட்ட

0: சுரங்கங்கள் குகைகள் வழியாக பயணிக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லட்டுமா இல்லை உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க,
0: சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ஒன்று வந்து கல்கா டு சிம்லா போகிற ட்ரெயினா, இல்லை இன்னொன்று மாதேரன் அப்படின்ற மலை ரயிலா?
1: மாவீரன்
0: மலை ரயில். ஆனால் அது
1: மலை
0: சரியான பதில்
1: ஆமா.
0: கிடையாது, ஆனால் அதுவும் ஒரு மலை ரயில் தான். சரியா?
1: சரி
0: முதல்ல
1: மேடம்,
0: சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரெயின் தான் கரெக்ட்.
1: அதுதான். சரி மேடம், சரி.
0: சிம்லா போகிற அந்த ட்ரெயின். நன்றி முயற்சித்ததுக்கு
1: நன்றி
0: ஃப்ரான்சிஸ்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: கல்காலேருந்து சிம்லா போகிற அந்த ரயில் தான்.

0: கட்டப்பட்டு இருக்குது அந்த பாதை. 96 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மலை ரயில் பாதையில் 100க்கும் அதிகமான சுரங்கங்கள், கண்கவர் வளைவுகளும் வருமா. இன்னொரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, மாதேரன், இதுவும் வந்து ஒரு வகையான மலை ரயில் தான். எங்கே ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் இந்த ட்ரெயின் ஓடுது. அடுத்த கேள்வி போயிடுவோமா? எப்போ பாரு ஃபோனும் கையுமாவே இருக்கிறியே அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் ஒரு கேள்வி நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, சர்வதேச புகைப்பட போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு நாம் மொபைல் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. சர்வதேச புகைப்பட போட்டிகளில் பங்கேற்க நம்ம மொபைல் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸை ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம், சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து.
1: செப்புக்கல்லு சீரழகன் சின்ன சம்பவம்.

0: கஷ்டங்களிலிருந்து வருஷ பாடா பாடுங்க, அது பாட போடுங்க.
1: நிச்சயமா அந்த பாடலை கேட்டுடலாம். ஜி கே கேள்வி நீங்க கேட்டீங்களா, பதில் உங்களுக்கு தெரியுமா?
0: கேளுங்க.
1: சரி, சர்வதேச புகைப்பட போட்டிகள்லாம் நடக்குது இல்லையா, அந்த போட்டிகளில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மொபைல் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, கொடுத்தா அதை ஏற்றுப்பாங்களா இல்லையா?
0: தாராளமாக ஏற்றுப்பாங்க. இன்னைக்கு நவீன உலகத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்காங்க நினைக்கிறேன்.
1: ஆமாம், அதுதான் சரியான பதிலும் கூட. நன்றியா நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இதுக்குன்னே தனியாக ஒரு அவார்டே கொடுக்குறாங்க, அதாவது மொபைல் ஃபோட்டோகிராஃபி அவார்ட்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு சர்வதேச புகைப்பட போட்டியும் கூட இருக்குது. இது 2011 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம நார்மலாக ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவை இந்த போட்டிக்கு, அதாவது இந்த நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோஸ், எந்த ஒரு எடிட்டும் பண்ணாமல் நார்மலாக நம்ம மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸை இந்த காம்படிஷனுக்கு நம்ம அனுப்பலாம். மொபைல் ஃபோனில் மட்டும் இல்லை, டேப்பில் கூட நம்ம இந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அதையும் கூட நம்ம கொடுக்கலாம். இதுக்குன்னே அவங்க வந்து தனியாக அவார்டெலாம் கொடுக்குறாங்க. நாம் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு கதையை சொல்கிற மாதிரி இருக்கணும், அதாவது எதனாலும் எடுத்து அனுப்பணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய ஃபோட்டோ வந்து பல கருத்துக்களை, ஒரு கதையை சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இந்த போட்டிக்கு நம்ம அனுப்புறதுக்கு ஒரு எலிஜிபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம ஒரு பீச்சில் சன்செட்டை ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த சூரியனை மட்டும் எல்லார் மாதிரியும் நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் ஒரு சின்ன பொண்ணு கையில் ஒரு பட்டத்தை பறக்க விட்டுட்டு சந்தோஷமாக ஓடுற மாதிரி அந்த சன்செட்டை, அந்த நேச்சரை நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி நம்ம ஒரு ஃபோட்டோவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதில் சன்செட் வந்துடுது, ஒரு சைல்டுஹுட் வந்துடுது, ஃப்ரீடம் சுதந்திரம் வந்துடுது, ஒரு இயற்கை நேச்சர் வந்துடுது, எமோஷன் அந்த பிள்ளையோட சந்தோஷம் பார்த்திங்களா, அந்த எமோஷன், இது எல்லாத்தையுமே ஒரே ஃப்ரேமில் கொண்டு வந்துடுறோம். இப்படி இருக்கணும் நாம் எடுக்கிற ஒரு ஃபோட்டோ. இந்த மாதிரியான ஃபோட்டோஸை வந்து நம்ம மொபைல் ஃபோட்டோகிராஃபி அவார்டுக்கு அனுப்பலாம். இதை வந்து ஆன்லைனில் தான் நடத்துகிறாங்க, அதனால் கையில் இருக்கிற ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஃபோன்லேயே அப்ளையும் நீங்கள் பண்ணிடலாம். பொதுவாக அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் இந்த டைமிங்கில் தான் இந்த போட்டியும் நடத்துகிறாங்களாம். விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் நம்ம இந்தியாவில் இருக்குது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதை பற்றின ஒரு கேள்வி தான் கேட்க போகிற, ரொம்ப எளிமையான கேள்வி தான். இந்த தாஜ்மஹாலோடைய நிறம் என்ன? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். 0462-2561-1333 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ கேட்டுடலாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
2: அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு

0: நேர்லேயே நம்ம மனம் வருமதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம கேள்விக்கு சரியான பதிலை நேயர் சொல்லிடுவாங்களா? கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நிஜமி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவையிலிருந்து திருநெல்வேலிக்கு அல்வா சாப்பிட வந்திருக்கும் கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: வருத்தப்பட வாலிபர்.

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: நேர்களை 10:40 ஆகிட்டு இருக்குது. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களை கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம கூட பேசிருக்கோம் நேயர், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பேசுறேன்.
1: நல்லா இருக்கிறோம் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? கனிமா பாட்டு கண்டிப்பா நம்ம கேட்டுருவோம். நான் ஒரு ஜிகே கேள்வி கேட்டிருந்தேன், மறுபடி கேட்கட்டுமா? உலக அதிசயங்கள்ல ஒன்னான தாஜ்மஹால் நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்த தாஜ்மஹாலுடைய நிறம் என்ன? தாஜ்மஹால் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு
2: கேக்குறேன்.
1: ஆப்ஷன் கொடுக்கவா? இன்னும் இப்படி கேட்டுட்டீங்க. தாஜ்மஹாலோட கலர் என்னன்னு தெரியலையா? பச்சை இல்லை. ஆமா, வெள்ளை கலரா இல்ல நீல நிறமா? நீல நிறமா, அதுவும் சரியான பதில் தான். நன்றி நன்றி. நேர்களே, தாஜ்மஹால் நீல நிறமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது அப்படி வியந்து பாக்குறது எனக்கு தெரியுது. உண்மைதான், அது வந்து நீல கலர்லயும் இருக்கும். அதாவது வெள்ளை கலர்லேயும் இருக்கும், நீல கலர்லேயும் இருக்கும். எப்படி தெரியுமா? ரெண்டுமே நமக்கு வந்து சரியான பதில் தான். சூரிய வெளிச்சத்தில் கண்ணை கூசுற அப்படி வெள்ளை கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நிலவோட வெளிச்சத்தில் லைட் ப்ளூ கலர்லேயும் இருக்கும். பௌர்ணமி இருக்கும் இல்லையா, அந்த நாட்களில் நைட்டு போய் இந்த ப்ளூ தாஜ்மஹாலை நம்ம பார்க்கலாம். இதே இது ரொம்ப ஏர்லி மார்னிங்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இந்த தாஜ்மஹால் ஜொலிக்கும். அப்போ தாஜ்மஹாலுக்கு என்னென்ன கலர்லாம் இருக்குது? வெள்ளை கலர் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது, ப்ளூ கலரும் இருக்குது. நெர்லை மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் மிதக்கும் காய்கறி சந்தை எங்கே இருக்கிறது? இந்தியாவில் மிதக்கிற காய்கறி சந்தை இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கேட்டுடலாம் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்.

0: 10:46 நிமிடமாகுது. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நேரிலே நாம சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்கறதுக்கு நேரும் காத்துட்டு இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் ராமநாதபுரம் முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து ஒரு ஊர்ல ரெண்டு ராசியா படத்துல இருந்து மலை காத்த சுத்தி அடிக்க அந்த பாட்டு கொடுத்துருக்குமா?
0: சூப்பரான பாட்டு கேட்டுரும். சரிங்களா, நம்ம ஜிகே கேள்விக்கு போயிடலாம். இந்தியாவில் மிதக்கும் காய்கறி சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லட்டுமா?
1: ஆப்ஷன் சொல்லுங்கள்.
0: சரி, ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று கேரளா.
1: ஜம்மு காஷ்மீர், கேரளா.
0: ஆமாம்,
1: ஜம்மு காஷ்மீர்.
0: ஜம்மு காஷ்மீர் தான் சரியான பதில் முருகன் சார்.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி நன்றி. ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற தால் ஏரி அங்கே தான் இந்த மிதக்கிற காய்கறி சந்தை இருக்குது. சுமார் 200 ஆண்டுகளாக தொடர்ந்து தினமும் இந்த சந்தை நடக்குது. ஷிகாரா அப்படின்ற பாரம்பரிய மரப்படகுகளில் மக்கள் அதிகாலைன்னா ஒரு 4-5 மணிக்கே காய்கறிகளை விற்க வந்துடுவாங்களாம். இங்கே விற்கிற காய்கறிகளை வந்து தால் ஏரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிதக்கும் தோட்டங்களில் இயற்கையாகவே எந்த ரசாயனமும் இல்லாமல் விளைவிக்கிறாங்க. இப்போவும் பண்டமாற்று முறையே இங்கே நம்ம பார்க்கலாம். அதாவது சில பேர் பூக்களை கொடுத்துட்டு காய்கறிகள் வாங்குவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கறது ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்குது. அங்கே இருக்கிற ஷிகாரா அப்படின்ற அந்த பாரம்பரிய மரப்படகுகளை பார்க்கறதுக்கும் இந்த மிதக்கும் காய்கறி சந்தையை பார்க்கறதுக்காகவும் சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலே கிளம்பி போய் பார்ப்பாங்களாம். 4 மணிக்கே நம்ம கிளம்புனாதான் 5 மணிக்கு இந்த அழகான காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியும். நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பூமியோட துணைக்கோளான நிலாவில் சூரியன் மறையுமா மறையாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சூப்பரான பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா பதிலையும் நம்ம

0: நேர்களை நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நிறைவான நேயர் யாரு அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? யார் பேசுறீங்க?
1: எல்லாரும் நலமா இருக்கலாம். புது புதுல இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: தசாவதாரன் படத்துல இருந்து உலக நாயகன் பாட்டு வைங்க மேடம்.
0: சூப்பரான பாட்டுமா, கேட்போம். சரிங்களா, ஜிகே கேள்வி கேட்டீங்களா? மறுபடி கேட்கட்டுமா? மறையுமே, அதுல என்ன சந்தேகம்?

0: கரெக்டு
1: கரெக்டா
0: தான்.
1: சொல்லலையா என்ன சொல்லுங்க
0: சரி,
1: மேடம்.
0: சரியான பதில தான் சொல்லியிருக்கீங்க, டக்குன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளோதான்.
1: சரிங்க மேடம், நன்றி மேடம்.
0: நன்றிம்மா, நன்றி. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? நிலாவில் சூரியன் மறையும், ஆனால் 14 நாட்களுக்கு அப்புறமா தான் மறையும். ஒரு தடவை சூரியன் உதிக்குது அப்படின்னா அது மறையிறதுக்கு 14 நாட்கள் ஆகும். அது மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது மறுபடியும் உதிக்கிறதுக்கு 14 நாட்கள் ஆகும். நிலாவில் ஒரு நாள் அப்படின்றது கிட்டத்தட்ட பூமியோட 28 நாட்களுக்கு சமம். அப்போது பகல்னா நிலாவில் 14 நாட்கள் இருக்கும். சூரியன் மறையிறத நிலாலிருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா 14 நாட்கள் வெயிட் பண்ணணும், சரிங்களா? நமக்கு வந்து பூமியை சுற்றி வளிமண்டலம் இருக்குது, அதனால் அதிகாலை சாயங்காலம் இந்த மாதிரியான நேரங்களில் சூரியன் இருந்தால் வரப்போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக லைட்டாக ஒரு சின்ன எல்லோ கலரில் வானம் மாறி அப்புறம் ரெட்டிஷாக மாறி இந்த மாதிரியான அழகு காட்சிகளை நம்ம தினமும் காலையிலையும் சாயங்காலமும் பார்க்குறோம். ஆனால் நிலாவில் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா நிலாவை சுற்றி அங்கே காற்று மண்டலம் கிடையாது அப்படின்றதுனால டக்குன்னு மறைஞ்சிடும், அதே மாதிரி டக்குன்னு உதிச்சிடும். அதான் நல்ல வெளிச்சமாக இருக்கும், ஒரே செகண்டில் டக்குன்னு இருட்டாயிடும், ஏன்னா அங்கே வந்து சூரியன் மறைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியாக தான் நம்ம நிலாவில் சூரியனுடைய உதிப்பும் மறைப்பும் இருக்கும். நாம் தினமும் எவ்வளோ அருமையான காட்சியை தினமும் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? நேரில் நாம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை தான் கேட்க இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட நினைந்திருந்து சூப்பரான பொது அறிவு தகவல்களை வழங்கினேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணி திருநாடு நிகழ்ச்சியில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி குறித்த தகவல்களையும் கேட்க இருக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளையும் பாடல்களையும் கேட்டு ரசிங்க முன்னேற்களை இப்போ கேட்டுடலாம் பாடல்.

0: வாசிப்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் ஆளுநர் திரு அப்துல் நசீர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் இன்று ரஷ்ய துணை பிரதமர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். எரிசக்தி துறையில் மொரீஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்களுக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்டின் பித்ரோகர் மாவட்டத்தில் உள்ள லிபு லேக் கணவாய் வழியாக மேற்கொள்ளப்பட்ட கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை நேற்றுடன் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக பணம் செலவிடுவோர் பட்டியலில் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற்றுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சின்ன தயக்கம் தான். அந்த சின்ன தயக்கம் தான் பெரிய விளைவை ஏற்படுத்தி நம்மளுடைய செய்கையில் ஒரு தடங்களாக வந்துடுது. அதனால தயக்கத்தை தூர வச்சுட்டு தடை இல்லாமல் ஓடுறதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

மனிதநாடு நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மனிதநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றியோ இல்லை முக்கியமான நபர்கள் பற்றியோ நிகழ்வுகள் பற்றியோ தெரிஞ்சிட்ருப்போம். இன்றைக்கும் கூட ஒரு சில்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் பார்த்தா சொல்லியே ஆகணும். அது நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட இடம் கூட, கண்டிப்பாக இங்கே நம்ம போய் வந்திருப்போம். அவங்க இயற்கை அமைப்பு அப்படின்னாலே அதில் அழகு ஆச்சரியம் கலந்துருக்கும். அப்படிப்பட்ட நம்ம ஊரில் இருக்கிற ஒரு அழகான இடம் தான் இந்த குற்றாலம். கண்டிப்பாக குற்றாலம் நம்ம யாராவது உதவியாக லைஃப்பில் போயிருப்போம் இல்லையா. அந்த குற்றாலம் பற்றி நம்ம தெரிஞ்சதெல்லாம் அந்த அருவிகள், அங்கே போய் என்ஜாய் பண்ணுற அந்த சில் கிளைமேட், அது மட்டும்தான் இல்லையா. இதை தாண்டி இங்கே நிறைய விஷயம் உட்பட்டிருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் உட்பட்டிருக்கு. சொல்லலாம் அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நானும் சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கிறேன். நிகழ்ச்சி கேட்டுட்டு இணைச்சிருங்க. அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டு இருக்குது. காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்துலேருந்து ஆர் சவுந்தரராஜனுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடினது தேவாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆல் இண்டியா ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் பொங்கல் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 11:10 ஆகிட்டு இருக்குது. மனிதர்நாடு நிகழ்ச்சியோடு இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நம்ம ஊர்ல இருக்கிற இயற்கை சார்ந்த இடமான குற்றாலம் நீர்வீழ்ச்சி பத்தி தான் இன்னைக்கு மனிதர்நாடு நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த நீர்வீழ்ச்சி தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு இயற்கை அதிசயம் கொடுத்து சொல்லலாம். பொதிகை மலையில், அதுவும் அகத்தியர் முனிவர் வாழ்ந்ததாக கூறப்படுற அந்த பொதிகை மலையில் இருந்து உற்பத்தியாகி வர்ற ஒரு சின்ன சிற்றாறு தான் இத்தனை அருவியாக கொட்டுது. பல அரிய வகை மூலிகை செடிகள் மரங்களை தாண்டி இந்த தண்ணி வர்றதுனாலேயே இதில் குளிச்சா உடம்புல இருக்கிற வலிகள் சோர்வு இதெல்லாமே பறந்துடும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதனால தான் இதை வந்து தென்னகத்து ஸ்பா அப்படின்னு கூட பெருமையாக சொல்கிறாங்க. வருஷத்தில் ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும், அதாவது தென்மேற்கு பருவமழை நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் இங்கே சீசன் டைம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ரொம்ப கூட்டம் வந்து களை கட்டும். அந்த நேரத்தில் போய் மழை வந்து மழை பெய்யாது, ஆனாலும் சாரல் வந்து ரொம்ப சிலு சிலு முகத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இயற்கை சூழல் வந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். பலத்த காத்தடிக்கும் அந்த சாரல் மலையில் நனைஞ்சிக்கிட்டே சூட சூட ஒரு டீ குடிக்கிறது இருக்கே ரொம்பவே தனி சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிற்றாறு தான் பிரிஞ்சு இவ்வளோ அருவியாக கொட்டுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி என்ன ஸ்பெஷல் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். உயிரே உனக்காக திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி பாடினது, லக்ஷ்மிகாந்த் அவருடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்குது. கேரட்டை இணைஞ்சிருங்க.

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பதினோரு மணி 19 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. மனிதநாடு நிகழ்ச்சியில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். குற்றாலத்தில் மொத்தம் 9 முக்கியமான அருவிகள் இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையில் ஸ்பெஷலானது. அதில் முதலாவது எடுத்துக்கிட்டால் மெயின் ஃபால்ஸ்னு சொல்லக்கூடிய பேரருவி தான். இது ரொம்ப பெருசு. மலையிலேருந்து கிட்டத்தட்ட 60 உயரத்துலேருந்து தண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக கொட்டும். பாதுகாப்பாக குளிக்கிறதுக்காகவே இங்கே இரும்பு வளையங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ரெண்டாவதாக இருக்குது 5 அருவி, 5 ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரே பாறையில் 5 பிரிவாக தண்ணி கொட்டுறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு அருவின்னு பார்த்தோன்னா பழைய குற்றாலம். இங்கே கொஞ்சம் தள்ளி அமைதியாக இருக்கிற இடம் இந்த குற்றாலம். இங்கே தண்ணி ரொம்ப வேகமாக குத்தாமல் இதமாக விழும். அடுத்ததாக இருக்கிறது புளி அருவி. இங்கே ரொம்ப இது வந்து ரொம்ப சின்ன அருவி தான். தண்ணி ரொம்ப மெதுவாக தேங்கி வர்றதுனால பாதுகாப்பாக குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக இருக்கிறது சிற்றருவி. பேரருவிக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன அருவி தான் இது. இங்கே கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்புறம் சொல்லணும் அப்படின்னா தேனருவி, செம்பகாதேவி அருவி. இந்த ரெண்டுமே அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது. மலையேறி ரொம்ப சேஃபாக போகக்கூடிய இடமா இந்த அருவி இருக்குது. இப்போது இந்த ரெண்டு அருவிகளுமே பாதுகாப்பு காரணங்களுக்காக இங்கே போகிறதுக்கு வனத்துறை நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இருக்கிறது பழத்தோட்ட அருவி. இது முக்கிய பிரமுகர்கள் குளிக்கிறதுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்பெஷல் அருவியாக இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் அங்கே சாப்பாடு என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம நினைப்போம் இல்லையா. அதுவும் குளிச்சுட்டு வந்தால் கண்டிப்பாக பசிக்கும். இந்த குற்றாலம் போனால் நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடிய சாப்பாடு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது. வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய இசையில் ரகசிய போலீஸ் திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: இந்த மாதிரி மனதை மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் குற்றால நீர்வீழ்ச்சி பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். குற்றாலம் ஸ்பெஷல் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அங்கே சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு பார்டர் பரோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரோட்டாவை ட்ரைப்பும் நாட்டுக்கோழி குழம்பும் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு பசியோடு அருவியை விட்டு வெளில வரும்போதே வழியில் சுட சுட மிளகா பஜ்ஜி சோளக்கதிரெல்லாம் வித்துட்ருப்பாங்க. அந்த கூலான அந்த டைமுக்கு சூடாக அப்படி சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம்தான். இந்த அருவிக்கு பக்கத்துலேயே ரொம்ப பழமையான குற்றாலநாதர் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நடனமாடின 5 கோவில்கள் இருக்குது. சிவபெருமான் நடனமாடின அந்த கோவில்களில் ரொம்ப முக்கிய சபைகளில் ஒன்று சித்திரசபை. இங்கே தான் தாமிரபரணி ஆற்றங்கர ஓரமாக அமைஞ்சிருக்கிற இந்த சபையில் சுவர்கள் முழுக்க மூலிகைகளாக வரையப்பட்ட ரொம்ப பழமையான இயற்கை ஓவியங்களும் இருக்குது. இந்த குற்றால நீர்வீழ்ச்சியில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமாங்க, தமிழ் இலக்கியங்களில் குற்றாலத்துக்குன்னு ஒரு தனி இடமே இருக்குது. திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறவர் அந்த புலவர் வந்து எழுதின குற்றால குறவஞ்சி நூலில் இது ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டிருக்கும். அந்த நூலில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு குற்றாலத்துடைய இயற்கை அழகை அந்த காலத்திலேயே வர்ணித்து எழுதியிருப்பாங்க. இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த கவிதை கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டு இருக்கு. பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய பாடல் வரிகளில் மனு மற்றும் கே சித்ரா பாடினது கார்த்திக் ராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

ஆனால் அதை யாருமே பறிக்க மாட்டாங்க. அதுவே பழுத்து கீழே விழுந்து அந்த அந்த சதையை தான், அந்த கீழே விழக்கூடிய பழுத்த பழங்களை தான் சாமிக்கு வந்து பிரசாதமாக வைப்பாங்களாம். அதோடைய சுளைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் தேன் மாதிரி இனிப்பாக இருக்குமா. இந்த குற்றாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். இது வந்து வெளிநாட்டு பழங்களுடைய சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுறது தான். ஏன்னா குற்றாலம் வந்து அருவிக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறைய வித்தியாசமான பழங்கள் நம்ம பார்க்க முடியும். சொல்லப்போனால் குற்றாலம் போகிறோம் அப்படின்னா மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரியான இடங்களில் கிடைக்கக்கூடிய ரம்புட்டான், மங்குஸ்தான், துரியன், முட்டைப்பழம், முள் சீத்தாப்பழம்னு நிறைய வித்தியாசமான பழ வகைகளை அந்த ரோட்டோட கடைகளில் நம்ம பார்க்க முடியும். அது எல்லாமே அந்த மலைப்பகுதியில் மட்டுமே விளையக்கூடிய ருசியான பழங்கள் இருக்குது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த குற்றாலத்தில் மட்டும் மழை பெய்ய மாட்டேங்குது, ஆனால் சாரல் வந்து எப்போவுமே வீசிட்டே இருக்குதே, அது எப்படி அப்படின்னு? இதுக்கு பின்னாடி ஒரு புவியியல் அதிசயமும் இருக்குது. அது என்னன்றதை பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலேருந்து முத்துலிங்கத்துடைய பாடல் வரிகளை கே சித்ரா பாடின பாடல், இளையராஜாவோட இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

நீர்வீழ்ச்சி பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில. நேரம் 11:34 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இந்த குற்றால நீர்வீழ்ச்சியில் ரொம்பவே அதிசயமான குறும்பலா மரம் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது. அதாவது குற்றாலநாதருடைய கோவிலுடைய தல விருட்சம் அப்படின்னு கூட இந்த பலா மரத்தை சொல்லலாம். இதுக்கு குறும்பலா பேருன்னு சொன்னேன் இல்லையா. இந்த மரத்தில் வருஷம் முழுக்க பலாக்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குமா.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பதினோரு மணி 40 நிமிடம் ஆகிட்டுருக்குது. மணித்திருநாடி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கி மணித்திருநாடி நிகழ்ச்சியில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். குற்றாலத்தில் மட்டும் எப்படி இப்படி பேய் மழை பெய்யாமல் எப்போவுமே சாரல் மழையாகவே பெய்யுது அப்படின்னு வச்சுருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு புவியியல் காரணம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதும்போது அங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டை கணவாய் வழியாக அது தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையும். அந்த குறுகலான மலையினுடைய அது இடுக்கு வழியாக அந்த காற்று வேகமாக வர்றதுனால தான் மழையாக கொட்டாமல் சிலு சிலுன்னு சாரலாக நம்ம மேலே விழுதான். இந்த அருவிகள் மற்ற அருவி மாதிரி இல்லாமல் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் குற்றாலத்தை வந்து மூட மாட்டாங்க. குற்றாலம் நீர்வீழ்ச்சி சொல்லும்போது அந்த இரவு நேர குளியல் கூட அங்கே அலோடு தான். மெயின் அருவியில் நைட்டு முழுக்க குளிக்கலாம். சுற்றி இருட்டாக இருக்கிறதுனாலேயே பெரிய பெரிய லைட் வெளிச்சத்தில் ராத்திரி 12 மணிக்கு அந்த மூலிகை தண்ணியில் குளிக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனுபவமாக இருக்குது. இவ்வளோ நேரமும் குற்றாலம் நீர்வீழ்ச்சி பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. மேட்டுக்குடி திரைப்படத்திலேருந்து பழனிபாதியுடைய பாடல் வரிகளை மனு மற்றும் சிற்பி இஸ்ராத் அவர்கள் இணைந்து பாடினது சிற்பியுடைய இசையில். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6

0: நேரம் 11:47 ஆயிட்டிருக்குது. மனித நாட நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உள்ளூர் செய்திகளை தகவல் நமக்காக எடுத்துகிட்டு ரியோ வந்துட்டாங்க. ஸோ ரியோ, என்ன விஷயங்களை சொல்ல இருக்கிறீங்க?
1: ஆமாம், நேற்று நிறைய பேர் வந்து அவங்களுடைய அறக்க பறக்க வேலையில் ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையல் எரிவாயு வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களுடைய இகேஒய்சியை கட்டாயம் இன்றைக்கே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நேற்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்காக மறுபடியும் கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க. வர 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது.
0: ஸோ அதனால் டைம் இருக்குன்னு ரிலாக்ஸ் ஆகுறோமா, அதையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருங்க. இனி டைம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க வேணாம் இல்லையா?
1: ஆமாம், நிச்சயமாக உங்களுடைய சமையல் எரிவாயு ஏஜென்சிக்கு நேரில் போய் உங்களுடைய இகேஒய்சியை நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சுடுங்க. அது கூட என்ன ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் அவங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களுடைய இகேஒய்சியை ஃபில் பண்ணிவிடுங்க.
0: ஸோ நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான தகவலை ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த செய்தி என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்துலேருந்து பழனி பாதுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுரலதா இணைந்து பாடியிருக்காங்க தேவாவுடைய செயலை. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 11:54. மணித்திருநாள் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு நாமளும் வந்தாச்சு.
2: ஆமா, நிறைவான தகவல்களை தான் நிறைய நிகழ்ச்சியில் நீங்க தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்க இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க திருவனந்தபுரத்துல இருந்து. இந்த சிறப்பு ரயில் நாங்குநேரிலையும் நிற்கும் அப்படின்ற தகவலை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. வர ஆகஸ்ட் 29 செப்டம்பர் 5 இந்த 2 சிறப்பு ரயில் இயக்க இருக்கிறாங்க. இந்த 2 நாட்களுமே போறப்போ

0: நாங்குநேரியில் நின்று பயணிகளை ஏற்றிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ரிட்டர்ன் வர்றப்போ, அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதியும் செப்டம்பர் 6ஆம் தேதியும் இந்த 2 நாட்களுமே இந்த ட்ரெயின் வந்து மறுமார்க்கத்தில் வரும்போதும் நாங்குநேரியில் நிறுத்தப்படும், அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற தகவலையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சியோட நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, வீடுகளில் குழாய் வழியாக சமையல் எரிவாயுக்கு முன்னுரிமை கொடுக்க இருக்கிறதா நம்மளுடைய மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோலிய எரிவாயுக்கு பதிலாக இப்போ வந்து இயற்கை எரிவாயு, அதாவது பிஎன்ஜி, இதை பயன்பாட்டுக்கு அதிக அளவில் நீங்கள் கொண்டு வாங்க, அதுவும் சீக்கிரமாக கொண்டு வாங்க, அதுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. நாமளும் இது குறித்த பல தகவல்களை கேட்டு இன்னைக்கு மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களோடு இணைந்திருந்தோம்.
1: இந்த தகவலோட நிகழ்ச்சியும் நிறைய செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி அஜய் ஜெமிமா செபாஸ்டியன், மற்றும்
0: நான் உங்கள் அன்பார்வி பலரியோ.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. மீரா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு நினைச்சிருங்க. பாடலை தொடர்ந்து 12 மணிக்கு சேச்சிருக்கும் சென்னை அஞ்சல்.

விஜயவாடாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் ஆளுநர் திரு அப்துல் நசீர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் இன்று ரஷ்ய துணை பிரதமர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். எரிசக்தி துறையில் மொரீஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்களுக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்டின் பித்தோராகர் மாவட்டத்தில் உள்ள லிபு கணவாய் வழியாக மேற்கொள்ளப்பட்ட கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை நேற்றுடன் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக பணம் செலவிடுவோர் பட்டியலில் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற்றுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நேயர்களே, நேரும் நண்பர்கள் 12:03. நேர்களினி கேட்க இருக்கிறீங்க. இன்று நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனி ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை விளங்குறதுக்கு காற்றலைகளில் உங்களோடு ரொம்ப மகிழ்ச்சி அணிஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் மீரா. நேர்களை, இன்று நண்பர்கள் 12 பத்திற்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. நினைவில் என்றும் நிற்கும் உங்களின் முதல் வெற்றி அனுபவம் என்ன அப்படிங்கிறதான் தலைப்பு. தோழிகள், நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். 0462-256-1132 மற்ற முறையின் 0462-256-1133 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் ஜனனி பிரசன்னா அவர்கள். பிற்பகல் 1:05 நலந்தான நிகழ்ச்சியில் பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள் பற்றிய தகவல்களோடு காலத்தால் அழியாத காவிய காணங்களான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள்,

இருக்கு திரை அருவி. இன்று பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேயர்கள் கேட்கலாம். இன்று மாலை 4:02 புதிய தும்பி, மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1977 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை கேட்கலாம். நேர்களை இன்று 8:00 குக்கு, 9:00 இடைவிடா இசைமழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் நினைவு தினத்தையொட்டி அவர்களை பற்றிய தகவலோடு பாடல்கள் கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி ஜங்ஷன் சிந்து பூந்துரை முருகன் அவர்களின் தொகுப்பு வலம் வர கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க.

0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள் 12:11 ஆயிட்டிருக்க. இது தோழிகள் மட்டுமே பேசி கலக்க இருக்கிற ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான். இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா வந்திருக்கோம். நானுங்கள் மீரா மற்றும்
1: நானுங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: ஜெமிமா, எப்படி இருக்கீங்க? நீங்க
1: நல்லா இருக்கேன் மீரா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்கேன். நம்ம இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில தலைப்பு என்ன அப்படின்னு தோழிகள்ட்ட சொல்லிடலாமா?
1: ஆமா, கண்டிப்பா. நினைப்பாங்க இல்லையா?
0: ஆமா, வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் வந்து ருசிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா?
1: ஓடிட்டு இருக்கிறோம்.
0: வெற்றி அப்படிங்கிறது வந்து உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முதல் வெற்றி அனுபவம் என்ன அப்படிங்கறத.
1: வெற்றி இல்ல, முதல் வெற்றி இல்லையா?
0: முதல் வெற்றி, நிறைய வெற்றி நம்ம லிஸ்ட்ல இருக்குங்க, அதெல்லாம் இருக்கட்டும். முதல் வெற்றி எது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை நினைச்சா அதை எனக்கு ஞாபகத்துல இருக்குமா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிக்க போறீங்க. நம்ம தோழி இணைப்புல இருக்காங்க, பேசிடலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? இங்க இருந்து
1: உற்சாகமா பேசிட்டீங்களா? சரி, எதுக்கு நம்ம குறுக்க வந்துட்டு அப்படின்னு நான் அமைதியா
2: இருந்துட்டேன்.
0: ஓகே, வந்து ஜெமிமா அட்டன்டிவா மாத்திட்டாங்க சாலிகா. ஓகேம்மா, சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு இன்னைக்குமே ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னோட முதல் வெற்றி அனுபவம் இதுதான் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: இந்த ஒரு நான் தையல் அனுபவம் தான் சொல்ல முடியும்.
0: சொல்லுங்க.
2: அதாவது அத பழகறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
0: சரி,
2: எப்படி அடிக்கணும்ங்கறதெல்லாம் அத எடுத்துட்டு வந்து பார்த்து பிரிச்சு அத நான் தைச்சு நல்ல நிலைமைக்கு அதை கொண்டது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுதான் நான் கொண்டு எனக்கு அது வெற்றியா தெரிஞ்சிச்சு. நல்ல மாதிரி அடிச்சிட்டோம் அப்படிங்கறது
0: கஷ்டப்பட்டு நீங்க சரி அவங்க கேட்டு அந்த டிசைனை கொடுத்து எல்லாம் அடிச்சு கொடுத்தது பெரிய வெற்றி இல்லையா?
2: அடிச்சு கேட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வரணும் பாத்தீங்களா?
1: நான் நினைச்ச மாதிரியே தச்சிட்டீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை இப்ப வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு.
0: அதுவும் பெண்களை வந்து
2: ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு.
0: பெண்கள் வந்து தையல் கரெக்டா ஃபிட்டா தச்சிருக்கீங்கன்னு சொல்றது அவங்க வாயில இருந்து வார்த்தை வரதுங்கிறது பெரிய
2: இல்லையா? இந்த டிசைனர் மாதிரி போடுவாங்க, இந்த கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா?
0: அந்த மாதிரி பண்ணி கொடுக்கறீங்க?
2: அந்த மாதிரி டிசைன் இந்த கயிறுல வச்சு அடிச்சு கொடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி உள்ளது பண்ணுவேனா?
0: தோழிகளை நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். வந்தாச்சு, அடுத்த தோழி பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ மேடம்.
1: வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க இங்கிருந்து?

0: நான் ஆலங்குளத்துல இருந்து நல்லூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: நல்லூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
0: நான் வனிதா பேசுறேன் மேடம்.
1: வனிதா பேசுறீங்க,
2: வனிதாமா?
1: சொல்லுங்க வனிதாமா.
0: தவறே இல்லை, உங்க நீங்க பேசுறது எல்லாமே இங்க இறக்கலா இருக்கு.
1: அப்படிங்களா? கேக்கலையா? ஒரு சி ஒரு சின்ன வந்து
0: தன்மை கட் ஆயிட்டு மேடம்.
1: ஓகே,
0: போட்டு விட சொல்லுங்களேன்.
1: ஓகே அக்கா, சரியாயிரும். ஒரு சிறிய தொழில்நுட்ப பிரச்சனை இருக்குது,
2: சரி செஞ்சுட்டே இருக்காங்க, சீக்கிரம் சரியாயிடும்.
1: சீக்கிரம் சரியாயிடும், சரிங்களா? ஓகேம்மா, இப்போ தலைப்பு என்ன அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம். நினைவில் இன்னைக்கும் நிற்கக்கூடிய உங்களுடைய முதல் வெற்றி அனுபவம் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம்.
2: முதல் வெற்றி?
1: என்ன போட்டீங்க? பாஸ்போர்ட் தான் ஒரு பெரிய வெற்றி. பாஸ் ஐட்டம் நாங்க அப்படின்ற மாதிரி பாஸ்போர்ட் இருக்கீங்க.
0: ஆமா, நாங்க 15 வயசுல பாஸ்போர்ட் போட்டு பிடிச்சிட்டோம். அதனால இன்னும் எங்க 46 வயசாவது முடிச்சு இருக்கோம்.
1: முதல்ல வந்து நான் வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இந்த பாஸ்புக் போட்டதே என்னோட முதல் வெற்றி அனுபவம்ன்றீங்க.
2: நன்றிமா.
1: கண்டிப்பா நேர்களை சீக்கிரமா எங்களுக்கு குரல்களை நீங்க கேட்க போறீங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். கட்டுமரக்காரன் திரைப்படத்துல தான் பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நேரமாயாச்சு 12:22. ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம், நினைவில் என்றும் நிற்கும் உங்களின் முதல் வெற்றி அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜமீமா பேசலாமா?
1: பேசலாம். அடுத்த தோழி எங்கேருந்து? வணக்கம். வணக்கம். கோமதி அம்மா, கரெக்டா வந்துட்டீங்க. சொல்லுங்கம்மா.
2: நீங்க முதல் வெற்றி நீங்க. நான் வந்து இந்த கிளப்ல வந்து எந்த போட்டியிலும் கலந்தது கிடையாது. அந்த வருஷம் தான் ஜெயந்திருந்தேன். அப்ப வந்து புள்ளிக்கோல போட்டி வச்சிருந்தாங்க. நான் வந்து புள்ளியிலே மீன சேர்த்த புள்ளி வச்சு அதை எடுத்து மீன கோலம் போட்டு விரல்களில் விளையாடுன்னு போட்டிருந்தேன். அது வந்து ஜட்ஜஸ் ஆகி அவங்க பிரைஸ் கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க நீங்க யாருமே தலைப்பு கொடுக்கல, இந்த விரல்களில் விளைந்த வீணைன்னு போட்டிருந்தாங்க. அந்த தலைப்பு அதுக்கு பொருத்தமா இருந்தது அப்படின்னு. அது அவ்வளவு சந்தோஷம். அதுல ஒரே ஒரு ஹைலைட் என்னன்னா, அந்த போட்டியில எங்க மாமியாரும் சேர்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு பரிசு கிடைக்கல.
0: மாமியார் வென்ற மருமகள்.
2: ஆமா, எனக்கு வீட்டுக்கு வந்தா பக்கு பக்கு எனக்கு பிரைஸ் இடம் இவ வாங்கிட்டாங்க. அது ஒரு பஞ்சாயத்து போடுமோன்னு. ஆனா சொன்னவனே எங்க மாமனார் சொல்லிட்டாங்க, உன்னை விட அவ அழகா போட்டிருக்கா, அதனால அவளுக்கு கொடுத்துருக்காங்க.
0: மாமனார்
1: காப்பாத்தினால
2: தப்பிச்சிட்டோன்னு
1: எங்களுக்கு சந்தோஷம் தந்தது. தேங்க்யூமா. நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி யாரு? வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு பேசுறீங்க?
3: நான் ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சுல்தானி அம்மா எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கும். என்ன அன்னைக்கு வானொலி எங்களுக்கு ஒங்காவே வரமாட்டேங்குது.
1: சீக்கிரம் சரியாயிடுமா, கவலைப்படாதீங்க.
2: வரமாட்டேங்க, ரேடியோ ஆஃப் பண்ணிடாதீங்க, கேட்டுட்டே இருங்க, கண்டிப்பா சரியாயிடும்.
0: என்ன
1: பரிசு
0: வாங்கினீங்க?
2: ரன்னிங் ரேஸ்.
1: என்னது
0: அந்த ஓட்டம் ஓடுவோம்?
1: ஓ சரி சரி,
0: அதுல பரிசு வாங்குவேன்.
1: சரி,
2: உண்மைதான்,
1: பெரிய வெற்றி தான் போங்க.
0: அது பெரிய வெற்றி. அவரு கொடுத்ததுன்னு நம்ம அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொன்னா புதுசு. இப்ப நான்லாம் அதுக்கப்புறம் தான் ஜாமான் எல்லாம் வாங்கி தையல் படிச்சா, என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் தைக்க அதுக்கப்புறம் படிச்சதுதான்.
1: சூப்பர் சூப்பர். அருமைமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம பேசலாம், அடுத்த தோழி யாரு பேச போறாங்க பேசிடுவோமா? நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு நம்ம தொடர்ந்து பேச போறோம். வெற்றி வெற்றின்னு பேசணுன்னே ஒரு
2: வெற்றி பாடலா வரப்போகுது.
1: பாடல், அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. வைரமுத்துடைய பாடல் வரிகள்ல பாலக்காடு ஸ்ரீராம் குழுவினர் பாடியிருக்காங்க. ஏறவானுடைய இசையில தான் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நேரம் 12:31 ஆகிட்டிருக்குது. ஸ்நேகிதை நிகழ்ச்சியில் இன்றைக்கும் மறக்க முடியாது என்னுடைய முதல் வெற்றி அனுபவம். இதை பற்றி தான் தோழிகள்கிட்ட கேட்டிருந்தோம். ஏன்னா எந்த மாதிரி வெற்றியாக இருந்தாலும் சரி, அந்த ஃபஸ்ட் அப்படிங்கிறது மறக்காமே இருக்கும் இல்லையா? ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலும் கூடாது.
1: அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே அந்த வெற்றி அனுபவம் இருந்திருக்கும்ல.
0: ஆமாம்,
1: ஸ்கூல்லையோ
0: ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருப்போம்.
1: ஒரு டம்ளர், ஒரு பிளேட் இது மாதிரிலாம் ப்ரைஸ் வாங்கியிருப்போம். அதுதான் முதல் வெற்றியாக இருந்திருக்கும். அந்த நேரத்துக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும், ஆஹா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பேசலாமா? அடுத்த தோழி வந்து இணைப்பில் வந்துட்டு இருக்காங்க. பேசுவோம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: இணைப்பில் வந்துட்டீங்க.
1: பல முறை சொன்னேன்,
0: நீங்க பாடுறது எனக்கு பிடிக்கலன்ட்டு போயிட்டாங்களோ.
1: இந்த பாட்டு பிடிக்கலன்னா வேற பாட்டு கூட பாடிருப்பேன்ல, இப்படி போயிட்டீங்களே. ஓகே, அந்த மாதிரி வெற்றி அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அது ஒரு பெரிய லிஸ்டாவும் இருக்கலாம்.
0: அந்த இதுல கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா, அந்த சைக்கிள் ஓட்டி பழகிறது இருக்கலாமே. நம்ம நிறைய டைம் விழுந்திருப்போம், ஆனா யாரும் பிடிக்காம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளா ஓட்டின அந்த அனுபவம் வந்து மறக்க முடியாது. அதுவும் வந்து வண்டி ஓட்டி லைசன்ஸ் வாங்கிட்டா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்போம் இல்லையா?
1: கண்டிப்பா நிறைய மனசுல நினைக்க விஷயங்கள் போராடி கத்துக்கிற போது, போராடி கிடைக்கும் போது அந்த வெற்றி எப்பவுமே நினைவில் இருக்கும். பேசலாம். வணக்கம்.
0: வணக்கம். இனிப்புல வந்துட்டீங்க.
1: இது நிகழ்ச்சி. வணக்கம்
0: தோழிகளே. வந்துட்டீங்க,
1: இனிப்புல இருக்கீங்க, பேசுவீங்களா மாட்டீங்களா? ஓகே, சத்தத்தையே காணும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சைக்கிள் ஓட்டி யாருமே பிடிக்காம ஓட்டுறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் சொல்லுங்க ஜமீமா, உங்களுடைய முதல் வெற்றி அனுபவம்னா எது?
0: அது வெற்றி அனுபவம் விட அந்த பாராட்டு தான் வெற்றியாக பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்கூல் படிக்கிற அந்த 5th 6th சமயத்துலேயே ஃபஸ்ட் டைம் டீ போட்ட அனுபவம், நம்ம அப்பா அம்மாவுக்கு போட்டு கொடுக்கும்போது அது நல்லா இருக்காதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் அப்பா அம்மா வந்து அந்த டேஸ்ட் பார்த்துட்டு என் பிள்ளை போட்டிருக்கு சூப்பர்மான்னு பாராட்டியிருப்பாங்கல்ல, அந்த இது என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் நினச்சி போட்டதை ஒன்று அந்த அடுப்பு கூட நமக்கு எட்டாது. அப்படி இருந்தாலும் மேலே ஏறி போட்டு அப்பா நான் போட்டிருக்கேன்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க பாராட்டின அந்த அனுபவம் என்னென்னா, இப்பவும் டீ போடுறப்பெல்லாம் அது ஞாபகம் வரும் எனக்கு. நமக்கு ஒரு டைம் அது எட்டாமல் இருந்து
1: வைரமுத்துடைய பாடல் வரிகள் சுப்பிரமணியம் பாடியிருக்காங்க. தேவாவுடைய இசையில் அண்ணாமலை திரைப்படத்தில் தான் பாட போகிறோம். சூப்பரான ஒரு செமையான மோட்டிவேஷனல் பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம்.

0: ஆயிடுச்சு, 12:39. தோழிகள் பேசிட்டு இருக்கிறாங்க, இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நினைவில் இன்றும் நிற்கும் உங்களின் முதல் வெற்றி அனுபவம் அப்படின்னு சொல்லி. அந்த முதல் நடக்கக்கூடிய எல்லா விஷயமே ரொம்பவே நமக்கு வந்து ப்ரீசீஸான ஒரு விஷயம் இல்லையா?
1: ஆமா, அது சின்ன விஷயமா சரி எதுவா இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்பெஷல் தான். அப்படி உங்களுக்கு எதுவும் இருக்குதா மீரா, உங்களுடைய முதல் வெற்றி அனுபவம்?
0: ரெண்டா ஒன்றா ரெண்டா வெற்றிகள் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து முதல்ல சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல முதல்ல வந்து ஒரு பாட்டு போட்டி. பொதுவாக என்ன, இந்த பொண்ணெல்லாம் பாடி இதெல்லாம் வின் பண்ணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் நான் பாட்டுக்கு ஒரு பாட்டை பாடி வின் பண்ணிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்ததுதான்.
1: ஆனால் இப்போ கிடைச்சிருச்சு,
0: ப்ரைஸ் வாங்கினது வின் பண்ணது இதெல்லாம் மைண்டில் இருக்கு, ஆனால் என்ன பாட்டு பாடினேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஆனால் அந்த வெற்றி அப்படின்ற விஷயம், ஏன்னா என்னோட குரல் மேலே எனக்கே ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன நம்ம பாடி மறக்க முடியாது, பாட்டு வேணால் மறந்துருக்கலாம், அந்த வெற்றி அனுபவம் இன்னும் மறக்கவே இல்லை ஜெமிமா.
1: சூப்பரான ஒரு விஷயம் தான் இல்லையா?
0: ஆமா,
1: நானும் ஒரு டைம் வந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்மளுடைய அசம்பிளி கெஸ்ட்லாம் வரதுக்கு முன்னாடி உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த டைம் வந்து சும்மா பிள்ளைங்க கத்தாம இருக்கணுங்கிறதுக்காக ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தான் எந்திச்சு அந்த கொயர்க்குன்னு இருக்கக்கூடிய பிள்ளைங்கள பாட சொன்னாங்க. நாம இங்க இருந்து ஆடியன்ஸா கத்துவோம் இந்த பாட்டையே அப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு என்னை எழுப்பி விட்டுட்டாங்க.

0: ஒரு ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் நமக்குள்ள என்ன இருக்கு, என்ன
1: நம்மள நம்மளை சூப்பர் சிங்கர் அப்படின்னு நினைக்க வச்சிருக்காங்க இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் வந்த நேர்கள் தோழிகள் வந்து நம்மளுக்கு இணைப்பில் வந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா வானொலி கேட்க முடியல அப்படின்றது. நம்ம தோழிகளுக்கும் நேர்களுக்கும் ஒரு விஷயத்தை கூட சொல்லிக்கலாம் இல்லையா, நம்ம ஆப்பில் மூலம் கூட நம்ம நிகழ்ச்சிகளை கேட்க முடியும்.
1: ஆமா,
0: இந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும். அது வரைக்கும் நிகழ்ச்சிகளை கேட்கறதுக்கு நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக கூட நீங்கள் நிகழ்ச்சிகளை நேர்களை கேட்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுருந்தலாமா?
1: கேட்டு வந்தெல்லாம் இப்போ வெற்றி
0: சூப்பர்,
1: சம்மந்தப்பட்ட பாடல்களாக கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அடுத்து
0: ஆமாம்
1: என்ன பாட்டு மேலே?
0: அடுத்தும் ஒரு வெற்றி பாட்டு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தோழி இனிப்பில் வந்தாங்க, பேசிட்டு கேட்டலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். பாடங்கட்டை சந்திரா பேசுறேன்.
1: சந்திராமா
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
1: ரெண்டு பேரும்
0: இருக்கோம்
1: சூப்பரா இருக்கும்.
0: சந்திரா நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சாங்ஸ் எல்லாம் நல்ல நல்ல சாங்ஸ் தான் போட்டுட்டு இருக்கீங்க.
0: நன்றி,
1: தேங்க்யூ,
0: நன்றி.
1: தேங்க்யூ சந்திரா.
2: என்னடி ஃபர்ஸ்ட் வெற்றி எதுன்னா, நான் 8th படிக்கும் போது விவேகானந்தா கேந்திரா சார்பில் போட்டிலாம் நடத்துவாங்க, திருக்குறள் போட்டி, ஒப்புவித்தல் போட்டி, பேச்சு போட்டி, அந்த
0: மாதிரிலாம்
2: கலந்துகிட்டே வந்தேன். பிரைஸ் வாங்கிடுவேன், ஏதாவது ஒரு போட்டியில கலந்து. 8th வந்து 3.5 சேர்ந்தேன், திருக்குறள், ஒப்புவித்தல், பேச்சு போட்டின்னு.
0: சரி,
2: மூணுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன்.
0: அது
2: எனக்கு நம்ப முடியாத ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு அடிப்போம் அப்படின்னு சர்ப்ரைஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: மறக்க முடியாத ஒரு வெற்றி ஆயிருச்சு அது.
2: ஆமா கண்டிப்பா, அது சாரு ரொம்ப அது எனக்கு நம்ப முடியாத ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு அடிப்போம் அப்படின்னு சர்ப்ரைஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: மறக்க முடியாத ஒரு வெற்றி ஆயிருச்சு அது.
2: ஆமா கண்டிப்பா, அது சாரு ரொம்ப உதவி செஞ்சாங்க, அவங்களுக்கு அந்த கிரெடிட் போடும்.
1: சோ இன்னைக்கும் 3 அப்படிங்கிற நம்பர் கேட்டா அவங்களுக்கு ஞாபகம், இந்த 3 பிரைஸ் நம்ம வாங்குனது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்துருது.
0: ஒரு பிரைஸ் வந்து சிங்கிள் பிரைஸ் இல்லாம ஜாக்பாட் அடிச்சிருக்கீங்க நீங்க.
1: ஆமா,
2: அதுக்கடுத்த லெவல்ல ஆனா வரல, ஆனா இது மறக்க முடியல.
1: அந்த 3 பிரைஸே வாங்கிட்டு வீட்டுக்கு போற போய் குஷியா இருக்கலாம் ஏ அப்படின்ற மாதிரி.
0: மூன்று பரிசுகளை வாங்கிய சந்திரா அவர்களை பாராட்டி எல்லாரும் கைதட்டலாம்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி.

பழைய நினைவில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய முதல் வெற்றி அனுபவம் என்ன அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கிறோம். 12:43 நிமிடம் ஆகிட்டுருக்கேன். நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தாலும் புன்னகை தேசம் படத்தில் இருந்து சங்கர் மகாதேவன் பாடல் பாடியிருக்காங்க. சரி, ராஜ்குமார் இசையில் தான் பாட்டில் வருது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: நேர்களை நேரமாயிச்சே நண்பர்கள், 12:49 நங்கீரின் குரல் சென்று ஒழித்துக் கொண்டிருக்கும் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நினைவில் என்றும் நிற்கும் உங்களின் முதல் வெற்றி அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். தோழிகள் சூப்பராக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெமிமா, இந்த வெற்றி அப்படிங்கும்போது சொல்லும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல?
1: நிச்சயமா, எப்பவுமே வந்து இந்த 1 அப்படிங்கிற அந்த நம்பருக்கான அந்த இடம் வந்து ஜாஸ்தி தான். அது ரேங்காக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், அந்த முதல் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி வந்துடுது இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ரேங்க்குன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு 3ஆம் கிளாஸ்லேருந்து கிட்டத்தட்ட காலேஜ் வரைக்குமே வந்து நான் ஸ்கூல் இந்த என்னோடய கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்திருக்கேன். ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், இந்த 2 ரேங்க் தான், அது தாண்டி போகிறதே கிடையாது. அந்த அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காப்பாத்தி கடைசி வரை கொண்டு வந்ததே ஒரு வெற்றியால இப்போ தோணுது.
1: பார்த்தீங்களா, நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கீங்க.
0: ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன், ஆனால் எல்லா கிளாஸ்லையும் நான் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இருந்திருக்கேன். இப்போ வர இப்போ கூட நான் படித்த கல்லூரிக்கு ரீசெண்டாக போனேன். நான் போகும்போது அவங்க வந்து மேடம் வந்து என்னை பார்த்தோன்னே எல்லாருக்கும் மகிழ்ச்சியான விஷயம் இதெல்லாம்.
1: ஸோ இதை பற்றி கண்டிப்பாக வந்து நம்ம மறக்க முடியாத விஷயங்களே பேசிகிட்டே இருந்தோம் இல்லையா? இந்த வெற்றியை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு லைன் வந்து ஞாபகம் வந்துச்சு. அந்த முதல் வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு லைன் என்ன சொல்லியிருந்ததுன்னா, யார் நீ என்று உனக்கே சந்தேகம் வரும்போதெல்லாம் நீ ஒரு சாதனையாளர் என்று உன் தோல் தட்டி சொல்லும் உற்ற நண்பன் உன் முதல் வெற்றி.
0: ஏன்னா
1: நம்ம வந்து இதெல்லாம் முடியுமான்னு யோசிக்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தெரியாமல் தானே இதை ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் முதல்ல நம்ம வின் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற அந்த முதல்

0: வெற்றி வந்து நமக்கு அப்பப்போ தட்டி கொடுத்து ஞாபகப்படுத்திடுது இல்லையா?
1: ஓகே, அப்படின்னு வெற்றியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வெற்றி பாட்டு போய் குயிக்க கேட்டுட்டு வந்துடுவோம். நல்லவன் திரைப்படத்தில் தான் பாட்டு வந்துட்டு இருக்கு. கலைப்புலிஸ் தானும் அவங்களுடைய பாடல் வரிகள், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. சந்திரபோஸ் இசையில் தான் பாடல் வருது, பாட்டு கேட்கலாம்.

0: பையிலே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்லி நேரம் ஆயிடுச்சு 12:56. ஜெமிமா, நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற வெற்றி அப்படின்னு பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா?
1: ஆமா, அதுவும் வந்து நம்மளுடைய மறக்க முடியாத நினைவில் நிற்கக்கூடிய முதல் வெற்றி, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நிறைய தொழில்கள் ரொம்ப அழகா அவங்களுடைய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கல்ல.
0: ஆமா, வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னைக்கும் நமக்கு கிடைக்கும், இருந்தாலும் முதல் வெற்றி அப்படிங்கிறது என்னைக்கும் நம் நினைவில் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு.
1: ஸோ பார்த்தீங்கன்னா, அநேக தோழிகள்கிட்ட இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். ஸோ முதல் வெற்றி அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை மனசில் வச்சிருக்க வேண்டியது இருக்குது. அதாவது அந்த முதல் வெற்றி தான் நம்மளுடைய பயணத்துக்கு ஒரு பெட்ரோல், ஒரு எரிபொருள் மாதிரி.
0: ஆமாம்,
1: லாஸ்ட் வரைக்கும் நம்மளால் முடியுமான்றது வரும்போதெல்லாம் இந்த பெட்ரோல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெற்றி, முதல் வெற்றி தான், இல்லை முடியும் போ, உன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா?
0: அன்னைக்கு கிடைச்ச அந்த வெற்றி உனக்கு என்றைக்குமே கிடைக்கும் அப்படின்னு நம்மளை வந்து உத்வேகப்படுத்துறது அந்த முதல் வெற்றி தான்.
1: ஆமாம், இந்த முதல் வெற்றி நிறைய இந்த விஷயத்தில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உன்னால் முடியாது அப்படின்னு கண்டிப்பாக சில விமர்சனங்கள் நமக்கு பெற்றிருப்போம். அதை முறியடிக்கிறது தான் இந்த முதல் வெற்றியாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுடைய நிறைய பேருடைய விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி இந்த முதல் வெற்றி தான். அதனால தான் முதல் வெற்றி வந்து மறக்க முடியாத ஒன்றா இருக்குது.
0: நம்மளே நான் யாரு அப்படின்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் தான் முதல் வெற்றி.
1: நமக்கும் கூட அந்த முதல் வெற்றி தான், நமக்குள்ள ஒரு சிங்கர் இருக்கா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க உதவியா இருந்திருக்கு இல்லையா?
0: அதே போல எல்லாருக்குமே இருந்திருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின எல்லா தோழிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு, நிகழ்ச்சியில வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னைக்குமே வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகமா, ஒரு வந்து ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வெற்றி வந்தா அந்த வெற்றிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும், எல்லாம் வெற்றியாய் தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் வெற்றி பெறுங்கப்பா, ஜாலியா இருப்பா
1: அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நிறைய செஞ்சுக்கிறோம்.
0: நிறைய நிறைவான பாடல இப்ப நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறோம். தேடி வந்த மாப்பிள்ளை இந்த படத்துல தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சி நிறைவு பாடலாம் வந்துட்டே இருக்கு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
3: எல்லா குழந்தைங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லா வயசுலேயுமே ஒரு குழந்தை 2 வயசுலேருந்து நீங்கள் ஆரம்பித்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றங்களை பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட 6 வயசு வரைக்குமே உங்களுக்கு அவங்க மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் அடிப்படை சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அதை நம்ம நல்லா கவனித்தோன்னா தெரிஞ்சிடும். 2 வயசுலேயே பார்க்குற சில விஷயங்கள் நம்ம எது மாற்றணும் எது மாற்ற வேண்டாம் இது எல்லாமே மனநல மருத்துவர் நாங்கள் உதவி செய்ய முடியும். பட் பெற்றோர்கள் ஜென்ரலாக கவனிக்கிறது அவங்க பேசுகிற விதம், அவங்க பழகிற விதம், இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு 2 வயசுலேருந்து 6 வயசு ஒரு பிள்ளைக்கு நிறையா மாறும்போது 6லேருந்து 12ல் வேறு மாதிரி மாறும். ஸோ மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். 12 வயசுக்கு மேலே பெரிய சேஞ்ச் நடக்கும் அவங்க பருவம் வரும்போது. நான் சொல்கிறது இயல்பாகவே இயற்கையாகவே எல்லா பிள்ளைகளுமே மாறுறாங்கன்ற இதில் ஒரு மன அழுத்தம் வந்தால் அப்போ எப்படி கண்டுபிடிக்க இவ்வளோ மாற்றங்கள் இருக்கும்போது? ஸோ யூஸ்வலி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு 6 மாதத்தில் கடந்த 6 மாதம் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு முதல்ல நாங்கள் பார்ப்போம். கடந்த 6 மாதத்தில் நாம் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, பட் இந்த மாற்றம் எவ்வளோ தூரம் அவங்களோட வாழ்க்கையை பாதிக்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். ஸோ குழந்தைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, குழந்தைக்கும் ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் தன்னோட தேவைகள் இருக்குது, ஸ்கூலோட படிப்பு தேவைகள் இருக்குது, அதே மாதிரி அம்மா அப்பா ஃபேமிலி, ஸோ அந்த பெற்றோர்களோடு இருக்க வேண்டிய அந்த உறவு இருக்குது, மற்ற பிள்ளைகளோடு வளர்கிற ஒரு உறவு இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு சோஷியல் லைஃப் பற்றி ரொம்ப பார்க்க மாட்டோம். 6 வயசுக்கு மேலே வேணால் மற்ற பிள்ளைகளோடு எப்படி இருக்காங்கன்னு நிறையா பார்ப்போம். பட் 6 வயசுக்கு கம்மியாக இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் நிறைய அவங்களுக்கு புரிதல் எவ்வளோ தூரம் இருக்குது, அம்மா அப்பாவோட எப்படி இருக்காங்க, இதுதான் மெயினாக பார்ப்போம். நான் இதிலேயே அந்த 6 மாதத்துலேயே ரொம்ப நிறைய மாற்றங்கள் இருக்குது. நாங்கள் வந்து மாற்றங்கள் எதிர்பார்க்குறோம், பட் ரொம்ப நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அதாவது எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு ஸ்பீட் ஆஃப் லேர்னிங் இருக்குது, கற்றுக்கிறதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது. பட் திடீர்னு அந்த ஸ்பீடு கம்மியாச்சுன்னா, ரொம்ப கம்மியாச்சுன்னா, சின்ன உதாரணம்ங்க, 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தை நல்லா பேசுறது, திடீர்னு 3.5 வயசுக்கு என்னை கூப்பிட்டு வராங்க, அந்த குழந்தை பேசுறதே நின்றுச்சு. இல்லை 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தை நல்லா ஸ்கூலுக்கு போச்சு, நல்லா பேசும், டாய்லெட்லாம் நல்லா போகும், ஏன் நல்லா எழுதும், இதெல்லாம் நல்லா பண்ண குழந்தை திடீர்னு யாரோடையுமே மிங்கிலாக மாட்டேங்கிறது, அம்மா அப்பாயிட மட்டும் பேசுறது, சரியாக படிக்க மாட்டேங்கிறது. இப்போது இந்த மாற்றம் எவ்வளோ பெரிய மாற்றம்! அதே மாதிரி ஒரு 12 வயசு குழந்தை, நல்ல அழகாக உறவுகள் வச்சிருக்கிற ஒரு குழந்தை, அம்மா அப்பாவோடையும் நல்லா பேசுவோம், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நல்லா படிக்கிற குழந்தை, ஏதோ ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு பேசுறது, அம்மா அப்பாவோட பேசுறது, ஆனால் படிப்பு பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. ஸோ எங்களுக்கு இந்த மாற்றங்கள் ஒரு 6 மாதத்தில் எவ்வளோ தூரம் பெருசாக ஆயிருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு குழந்தையோட தினத்தில் அதோட தினசரி வாழ்க்கையோட ஃபங்க்ஷனிங் அது எவ்வளோ தூரம் அடிபடுறதுன்னு பார்ப்போம்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனியதொரு பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 1:06. தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் நேர்கள் இன்று தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க, பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள் பற்றி தான். நம்முடைய உடம்புல ஜீரண மண்டலம் எல்லாமே முறைய செயல்பட உதவுறதுக்கு பித்தத்தை சமநிலையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியங்க. பித்தம் சீராக இருந்தால் தான் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலமும் ஜீரண மண்டலமும் சிறப்பாக செயல்படும். உடலில் வாதம், பித்தம், கபம் இந்த மூணுமே வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதில் எது ஒன்று அதிகமாக இருந்தாலும் உடல் உபாதைகள் வந்து நிறைய ஏற்படும். குறிப்பாக பித்தத்தை அதிகரிக்காமல் பார்த்துக்கணும், அதுக்கு நம்முடைய உணவு முறையில் கண்டிப்பாக கவனம் தேவை. உடல் சூட்டையை அதிகரிக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது, முக்கியமாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குங்க பித்தம் அதிகமாகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் காஃபி, டீ இதெல்லாம் அதிகம் எடுத்துக்கிறது, அப்புறம் போதைப் பொருட்களுடைய பயன்பாடு, இது எல்லாமே பித்த நீர் சுரப்பு அதிகரிக்க காரணமாக இருக்குது. உடலில் பித்தம் அதிகமாகும் போது அஜீரண கோளாறு, நெஞ்சரிச்சல், நம்ம ஸ்கின்ல வந்து அரிப்பு, அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தாகம் இது எல்லாம் இருக்கும், பசி எடுக்காது, வாய் கசப்பாக இருக்கும், தலை சுற்றல், பாதை எரிச்சல், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் நம்ம உடல்ல பித்தம் அதிகமான ஏற்படுதுங்க. இந்த பித்தத்தை குறைச்சி சமநிலையில் வைக்கக்கூடிய இயற்கையான உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் இன்னும் தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ நலம்தான நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தாலும் பணம் படைத்தவன் இந்த படத்துல தான் பாட்டு கேட்க போகிறோம். வாலியின் பாடல் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கிறாங்க. விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

பித்தத்தை குறைக்கக்கூடிய இயற்கை உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். இது நலம் தானா நிகழ்ச்சி, நேரமாயிடுச்சு 1:13. பித்தத்தை குறைக்கக்கூடிய இயற்கை உணவுப் பொருட்களில் முதல் உணவுப் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஆவாரம்பு இருக்கு இல்லையா. இந்த ஆவாரம்பு கஷாயம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த ஆவாரம்பு குடிநீர் வந்து குடிக்கும்போது உடல் ரொம்பவே குளிர்ச்சியாகும். பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய முதல் நோய் அப்படின்னா இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிற விஷயம்தான். பித்தம் அதிகரிக்கும் போது கபம் அதிகரிக்கிறதால சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆவாரம்பூ வந்து ஒரு டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு, அதாவது பித்தம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு குறைவுங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம் பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள் பற்றி. பாட்டு வந்துட்டே இருக்கு, நேற்று இன்று நாளை படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. புலமை பித்தனின் பாடல் வரிகளில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

ஒலித்தது நாளை நமதே திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டீங்க. வாலியின் பாடல் வரிகளில் கேஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடியிருந்தாங்க. நேர்கள் நலம் தள நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரமாயிச்சு 1:19 நிமிடம். பித்தத்தை குறைக்கக்கூடிய இயற்கை உணவுப் பொருட்களில் அடுத்த உணவுப் பொருள் என்ன அப்படின்னா இஞ்சிங்க. இந்த இஞ்சி துண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா தேனில் ஊற வச்சு ஒரு 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தம் நல்லா தெளிஞ்சு நிறைய வந்து ஆரோக்கியம் உண்டாகும். இஞ்சி சாறு, வெங்காயச்சாறு, தேன் கலந்து குடித்தா பித்தத்தினால் வரக்கூடிய மயக்கம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மாம்பழம் இருக்கு இல்லையா, அதை நல்லா பழுத்த மாம்பழத்தை சாறு பிழிஞ்சு அந்த சாற்றை அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணி அப்புறம் ஆற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தம் நல்லா குறையும். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை சாதம் இருக்கு இல்லையா, அது வாரத்தில் 1-3 நாள் நம்ம காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னாலே பித்தம் நல்லா குறையும். ரோஜாப்பூ, அந்த பூ வந்து கஷாயம் செஞ்சு அது பால் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா பித்த நீர் வந்து வெளியேறிடும், மல்லத்தோடு சேர்ந்து வெளியேறிடும். இப்போ பாட்டு கேட்கலாம் புலமை பித்தனின் பாடல் வரிகளில். நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

பித்தத்தை குறைக்கும் உணவுப் பொருட்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கோம். நேரமாயாச்சும் 1:23. அடுத்தது என்ன உணவுப் பொருள் அப்படின்னா, பொன்னவரை இருக்குல்ல, பொன்னாவரை இருக்கு இல்லையா, அதை வந்து வேர் சுக்கு, அதோடைய வேர் அதோடு சேர்த்து சுக்கு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து கஷாயம் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா பித்தம் சரியாகும். விளாம்பழம் இருக்குது, அந்த விளாம்பழத்தை, அது விளாம்பழம் கிடைக்கக்கூடிய காலங்களில் தினசரி ஒன்று சாப்பிட்டு வந்தால் பித்தத்தை குறைக்கலாம். அது மாதிரி அகத்திக்கீரை அப்படிங்கிறது பித்தத்திற்கு நல்ல ஒரு மருந்துங்க. அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தக்கோளாறுகள் எல்லாம் சரியாகும். பழங்கிழங்கு சாப்பிட்டா பித்தம் சரியாகும். ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா அது வந்து உடல் உஷ்ணத்தை குறைச்சி பித்தத்தையும் வந்து தணிக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எலுமிச்சை இலை இருக்குல்ல, அதற்காக கூட ஒரு விஷயம் இருக்கு, பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை எப்படி ஒன்றும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். நேர்களை பாட்டு வந்துட்டே இருக்க உங்களுக்காக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சுசீலா பாடியிருக்காங்க வாலியின் பாடல் வரிகளை பாடல்.

நேர்களை நேரம் 1:28 ஆயிற்றுக்கு நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தானா நிகழ்ச்சி. இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோங்க. எலுமிச்சை இலையில் பித்தத்தை குறைக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்க, கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது எலுமிச்சை இலை இருக்குல்ல, அந்த இலையை மோரில் நல்லா ஊற வச்சிடணும். அந்த மோரை உணவில் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா பித்த சூடு வந்து கண்டிப்பாக தணியும். அது மட்டும் இல்லாமல் அரச மர குச்சி இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக வெட்டி ஒரு சட்டியில் போட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு அந்த தண்ணியில் தேன் கலந்து குடித்தா ரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தம் சரியாகும். இன்னும் நிறைய பித்தத்தை குறைக்கூடிய இயற்கை உணவுப் பொருட்கள் இருக்குது. இப்போ ஒரு பாட்டு கேட்டுகிட்டு வந்தாலும் ஒளி விளக்கு படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. டிஎம் சவுந்தரராஜன் பி சிசுலா குரல்களில் வாலியின் பாடல் வரிகளில் கேட்கலாம். 1:30 நிமிடத்தில்

பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருள்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். நிகழ்ச்சி வழங்கிட்டுருக்கேன் ஜோரா, நான் உங்கள் மீரா. அடுத்து என்ன இயற்கை உணவுப் பொருள் அப்படின்னா கருவேப்பிலைங்க. இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது நிறைய வந்து பிரச்சனை, உடல் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது, அதில் பித்தத்திற்கும் நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இந்த கருவேப்பிலையை நல்லா அரைச்சி நல்லா சிறு உருண்டையாக்கி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பித்தம் அப்படிங்கிறது நல்லாவே கட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டாணியை உணவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா பித்த மயக்கம், உடல் எரிச்சல் இது எல்லாமே வந்து சரியாகும். கீரைகள்லேயும் பித்தத்தை குறைக்கக்கூடிய சக்திகள் இருக்குது. என்னென்ன கீரை அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். 1:33 நிமிடத்தில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. 1001 திரைப்படத்திலிருந்து வாலியின் பாடல் வரிகளில் TM சவுந்தரராஜன், பி சுசீல குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வருது கேட்

ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 1:38. பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். இது நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கீரைகளையும் பித்தத்தை தணிக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருந்தது இல்லையா. அதில் பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே பித்தத்திற்கு நல்லதுங்க. அந்த பொன்னாங்கண்ணி கீரை அதோட மிளகு சுக்கு பொடி இதெல்லாம் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பித்தத்தோடைய அளவு வந்து குறைவாகும். அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் முழு தானியங்கள் இந்த மாதிரியான தானியங்கள் எல்லாமே அதிகப்படியான பித்த அமிலங்களை உறிஞ்சி அதை நம்ம உடம்பில் இருந்து வந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நேரம் 1:39 ஆயிட்டுருக்கு. பேசலாம் தொடர்ந்து. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கிறீர்களே, நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி. சுசீலா, டி. எம். சவுந்தரராஜன் பாடியிருக்கிறாங்க. கே. வி. மகாதேவனுடைய இசையில் தான் பாட்டு வருது.

நேர்களை நேரம் ஆயிடுச்சு 1:43. நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி நம்ம நிலை பண்பலை 102.6. வெள்ளரிக்காய், பீன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு பித்தத்தை குறைக்கக்கூடிய சூப்பரான உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தேங்காய், தர்பூசணி இருக்கு இல்லையா, அதுவும் பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியது. ஏன்னா அதில் ஏற்கனவே நமக்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடிய குணங்கள் அதில் இருக்கு இல்லையா. தர்பூசணி நம்ம வந்து வெயில் காலங்களில் அல்லது கிடைக்கிற காலங்களில் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தர்பூசணி உடல் சூட்டை வந்து குறைக்கிறது மூலமாக பித்தம் வந்து சமநிலையில் இருக்குங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம். 1:44 நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. இதயக்கனி திரைப்படத்துக்காக தான் பாடல் கேட்க போகிறோம். டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேர்களை நேரமாயிடுச்சு, 1:49 கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி. நம்ம நிலைப்பண்பலை 102.6 பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஆப்பிள், திராட்சை இந்த மாதிரி பழங்களும் வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது. நம்ம பழங்கள் சாப்பிடும்போது நல்ல சீசன் டைமில் இந்த பழங்கள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா உணவில் நிறையவே சேர்த்துக்கலாம். அது மாதிரி பால், இந்த பால் கூட வந்துட்டு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உடல் சூட்டை குறைத்து பித்தத்துடைய அந்த நிலையை வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுகள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. என் அண்ணன் திரைப்படத்திற்காக தான் பாட்டு கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் TM சௌந்தரராஜன் ஜானகி பாடியிருக்காங்க. KV மகாதேவன் இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள் பற்றி தான் நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் இதுவரை பேசினோம். நிறைய உணவுப் பொருட்கள் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா பித்தம் அப்படிங்கிறது சமநிலையில் இருக்கும். எப்போவுமே நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் இந்த மூணுமே சமநிலையில் இருக்கணும். அப்போ தான் நம்முடைய உடல்நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். நலம்தான நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் தான் நேர்களை கேட்க போகிறோம். ரிக்ஷாக்காரன் திரைப்படத்துலேருந்தான் பாட்டு வந்துட்டுருக்கு. வாலியின் பாடல் வரிகளில் ஜி எம் சவுந்தரராஜன் பி சுசீலில் பாடியிருக்கிறாங்க. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் இதுதான் நம்ம நலம்தான நிகழ்ச்சியின் நிறைவான பாடல். நேர்களை பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. மீண்டும் உங்களை 3 மணிக்கு சந்திக்கிறேன் நேர்களை.

அழகிய தமிழ் மக இவள் இருவெளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2:01 ஆகிட்டு இருக்குது. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நான் கேட்கவிருக்கிறோம். ஆமாங்க, எப்போவுமே ஒரு விஷயத்தை பாராட்டுறது இல்லைனா அவங்களுக்கான நிறை குறைகளை சொல்கிறது நிச்சயமாக நம்மளை வந்து மெருகேற்றுறதுக்கு உதவி செய்யும் இல்லையா. அதுவும் இந்த லெட்டர் எழுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்களேன். வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து தன்னோட கிராமத்தில் இருக்கிற வயதான தன்னுடைய அப்பாவுக்கு மாதம் மாதம் தவறாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தாங்க. பணம் அனுப்பிட்டு பணம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு வரி ரிப்ளை மட்டும்தான் அவங்க அப்பா கிட்டேருந்து வந்துச்சு. ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துட்ட செய்தி கேட்டு ஊருக்கு வராங்க. வீட்டை அப்படி சுத்தம் பண்ணும்போது தான் அப்பாவுடைய அவங்க பையில இருந்து அவருடைய பழைய டைரியையும் அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸையும் பார்க்குறாங்க. அதில் ஒரு லெட்டரில் அவங்க அப்பா என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, பணம் வந்துட்டு மகனே, ஆனால் நீ இன்னைக்கு வருவ, உன்னோட விரல் பிடிச்சு நடந்த அந்த நாளுக்காக ஏங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தில் இருக்கும். அந்த ஏங்குறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் மட்டும் அவருடைய அப்பாவுடைய கண்ணீர் துளிப்பட்டு லேசாக அந்த வார்த்தைகள் வந்து அழிஞ்சிருந்துச்சு. அப்போந்தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஈஸியாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இல்லைனா எலக்ட்ரானிக் டிவைஸ்லலாம் அழுகிற மாதிரியான அந்த பொம்மை அந்த இமோஜியை வந்து அனுப்பிடுறோம், ஆனால் காகிதத்தில் தான் அதுக்கான வேல்யூ வந்து தனியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமாங்க, நம்மளுடைய மெசேஜ் வந்து திரையை மட்டும்தான் தொடும் நம்ம கைகளால் அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது, ஆனால் கடிதங்கள் மட்டும்தான் மனசை தொடும். அப்படி உங்கள் மனசில் பட்ட விஷயங்களை எங்கள் மனசில் பதிகிற மாதிரி நீங்கள் எழுதின நிறைய கடிதங்கள் தான் என்னுடைய கைகளில் இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுடைய அன்பான கடிதங்களை வாசிக்க காத்துட்ருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜிமிமா செபாஸ்டியன். கூட எங்களது நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்களை எழுதணும்னு நினைச்சிங்கன்னா முகவரி சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்கள், அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். இந்த வகையில் இன்னைக்கு முதல் கடிதம் யாரோடது வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, அன்பினேயர் அப்படின்னு போட்டு மருதக்குளம் வீரபாண்டியன் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அவங்க நிறைய நாட்களுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க எழுதியிருக்கிற ஒவ்வொரு கடிதங்களாக நானும் வாசிக்கிறேன், நீங்களும் கவனித்து கேட்குறேங்க. முதல் கடிதம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. 20ஆம் தேதி பிற்பகல் 2 மணி நெல்லை பண்பலையில் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் கடிதங்கள் படிக்கும் அன்பு சகோதரிக்கு இனிய வணக்கம். தாங்கள் எனது கடிதங்கள் அனைத்தும் படித்தாலும் 3 கடிதங்கள் முழுமையாக படிக்கவில்லை என்பதை தங்கள் கவனத்திற்கு உரித்தாக்குகிறேன். ஔவையார் பாடல்கள் அறம் நாவடக்கம் நலம்தானா அத்தி. நான் கடிதம் எழுதும்பொழுது பொழுதுபோக்கல்ல, ஆசிரியரிடம் மாணவர் பாடம் படிப்பது, அதன் ரிவிஷன் அன்பின் வரிகள் கடிதம். தங்கள் ஒளிபரப்பு கேட்டு மறுபதிப்பு அன்பின் வரிகள் கடிதம். கடிதத்தன்மை அறிந்து முழுமையாக படிக்கவும் நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக உங்களை கடிதத்தை முதலாவதாக படித்தாச்சு. கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுத்துருக்க அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லா நேர்களுடைய கடிதங்களையுமே வாசிக்கிறதுக்க முயற்சி எடுத்துகிட்ருக்கிறோம். கண்டிப்பாக உங்களை கடிதத்தை முழுமையாக வாசிச்சிட்ருக்கிறோம், இனிமேலும் வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிறோம். நன்றி சார் உங்களுடைய கடிதத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 20ஆம் தேதிக்கு எழுதியிருக்கிறாங்க. 20/8/2026 20:10 நெல்லை பண்பலை நேயர்களுக்கு தொலைபேசி தொடர்பில் விருப்ப பாடல்கள் கேட்கும் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி. தொலைபேசி இணைப்புக்கு நீண்ட முயற்சி செய்து வரப்பிரசாதமாக இணைப்பு கிடைத்தது. அறிவிப்பாளர் எங்கள் வீட்டு பிள்ளை இம்சையரசன் முத்துக்குமார் அவர்களுடன் ஆட்டோகிராஃப் படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே பாடல் ஒளிபரப்பிய நெல்லை பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அதே போல் அடுத்த கடிதம் 20/8/2026 9:30 தொல்காப்பியத்தில் அறிவியல் இலக்கியச்சாரல் தொல்காப்பியம் தொன்மையானதை காட்சிப்படுத்தி சொல்லுதல் ஆகும். ஓரறிவு தாவரம் ஈரறிவு நத்தை உயிரும் உடலும் உடையது கரையான் எறும்பு 3 அறிவு உயிர் உடல் வாய்வுடையது தும்பி நண்டு 4 அறிவு உடையது உயிர் உடல் வாய்க்கண் உடையது பாம்பு முதலை பறவை 5 அறிவு உடையது மனதால் பகுத்தறிவு உடையவன் மனிதன் 6 அறிவு உடைய மனிதன் பற்றி அரிய தகவல் தந்த எங்கள் வீட்டு பிள்ளை இம்சையரசன் முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி. 102.6

பண்பலைக்கும் பாராட்டுக்கள், சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. அதே போல் 21ஆம் தேதிக்கு அடுத்த கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. 21/8/8:05 ஊரும் உறவும் மார்க்கண்டேயன் கதை, 102.6 FM கடம்பூர் மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய பாலமணிகண்டன், பிரணாதேவி செல்வாக்குமிக்கவர்கள். அப்படி செல்வாக்குமிக்க பிரணாதேவிக்கு குழந்தை இல்லை. குழந்தை வரம் வேண்டி கணவன் மனைவியுமாக காசி சென்று கங்கையில் நீராடி விஸ்வநாதர் விசாலாட்சியை வணங்கி 1008 சிவத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி மீண்டும் காசி வந்தடைந்தனர். அங்கு சிவபெருமாள் கண்ணனை வேண்டி சித்திரகுப்த நாராயணர் ஒரு ஜாதகம் பார்த்து குழந்தை வரம் இல்லை என்றாலும் 16 வயது வரை உயிரோடு இருக்கும் ஆண் மகன் மார்க்கண்டேயன் பெற்ற வீதம், இறைவன் கொடுத்த பாக்கியம், பிளஸ் ராஜமுத்தம்மாள் வில்லிசை, சூப்பராக இருந்துச்சு, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அதே போல் 21/8 PM நலம்தானா, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுக்கின் மருத்துவ குணங்கள் பற்றி நலம்தானா நிகழ்ச்சியில் ஒளிபரப்பிய அறிவிப்பாளர் சகோதரிக்கும் நெல்லை பண்பலைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பின்னாடி என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, 20 இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடல் வந்து தொகுப்பு சேர்மகாதேவி ராஜதுரை அவர்கள் பாடல், வருடம் இசையமைப்பாளர் பாடியவர்கள் விபரங்களுடன் குடும்ப பாடலாக ஒளிபரப்பப்பட்டது. தொகுப்பு ஆக்கியோருக்கும் ஒளிபரப்பியோருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 21/8/2026 இரவு 9:30 இலக்கிய சாரலில், இலக்கியத்தில் கடல்சார் உணவுகள், அகநானூறு புறநானூறு நற்றிணை நூலில் 11 வகையான கடல் உணவுகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. விரால், நண்டுகள் பழந்தமிழர் விருப்ப உணவாகவும் அதனை சமைத்தும் புளிப்பு சுவை சேர்த்தும் மீனை சுட்டும் உணவாக உண்டனர். கடலில் பிடித்த மீன் காய வைத்து கருவாடு பண்டமாற்று முறையில் நெல் கோதுமைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மீன்கள் சமைத்து அதை உணவாகவும் விருந்தோம்பல் முறைக்கு வழங்கவும் தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் என இலக்கிய நூல்கள் மூலம் அறிவித்த அறிவிப்பாளர் சகோதரிக்கும் நெல்லை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. உங்களுடைய எல்லா கடிதங்களையுமே இன்றைக்கி வாசித்தாச்சு. அடுத்து நிறைவருடைய கடிதங்கள் என்னுடைய கைகளில் இருக்குது. ஸோ பாடல் கேட்டு வந்து தொடர்ந்து கடிதங்கள் வாசிக்க கேட்கலாம். பாடலும் வந்துட்டே இருக்குது. கும்மி பாட்டு திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்கவிருக்கும் சொர்ணலதா அருண்மொழியுடைய குரலை இளையராஜோடைய செய்யலை. பாடலை கேட்டு இணைச்சிருங்க நெல்லை பண்பலை 102.6.

2:13 ஆகிட்டு கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில எங்களது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய என்ன கருத்துக்கள் தான் வாசிக்க கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு டைம் ட்ராவல்னே சொல்லலாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட பழைய கடிதமாக இருந்தாலும் நம்ம எடுத்து வாசிக்கும் போது கண்டிப்பாக அந்த காலத்துக்கே நம்மளை கொண்டு போயிடும். அப்படி நீங்கள் எழுத கடிதங்கள் தான் நீங்கள் எழுதின அந்த நாட்கள் அந்த நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவுகளை எங்களுக்கு மீட்டு தருது. ஸோ அந்த வகையில் அடுத்த கடிதம் யாரோடது வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா சொல்லப்போனால் அவங்களுடைய கடிதங்கள் நிறையவே இருக்குது. எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா மேலரத வீதி டவுன்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதங்கள் தான் வாசிக்க இருக்கிறேன். ஸோ அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா 21/8/2026 இந்த தேதிக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு டேட் போட்டு 20 தேதிக்கு எழுதியிருக்காங்க. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் அனாவசிய செலவுகள் குறைப்பது எப்படி என்ற தலைப்புக்கு சகோதரி மேராராஜன் தனது புன்சிரிப்புடன் கூடிய குரல் வளத்தால் நேயர்களிடம் கனிவாக பதில் பெற்றது அருமை. நிறைவு பகுதியில் தனது கருத்து பதிவு மிக மிக உண்மையானது. அன்று மனம் விரும்பிய பகுதியில் சகோதரி ரியோ தனது பாசமிக்க கணீர் குரலால் அருங்காட்சியகம் பற்றிய மிக அரிய தெளிவான விளக்கம் நிறைவு பகுதி வரைக்கும் அருமையாக இருந்தது. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. அதே போல 19/8/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரர் எல் சுப்பிரமணியன் சகோதரி சுபகலா தனது சிறப்பு பேச்சால் மிக அருமையாக நேயர்களிடம் கேள்விகள் மிக அற்புதமாக இருந்தது. அன்று நேயர்கள் மிக உற்சாகமாக கலந்து கொண்டார்கள். அதிலும் நமது நேயர் மீனாட்சிபுரம் கல்லூரி மாணவி யாழினி சகோதரியிடம் மிக மிக சிறப்பாக 2 மார்க் பெற்றது அருமை. பாராட்டுக்கள். சகோதரருக்கும் சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் மிக நன்றி. அடுத்து 20/8/2026 என்று பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரி ஆஜே திவ்யா உஷா இருவரும் இணைந்த முறையில் ஒரு எழுத்து கொடுத்து அதற்கு ஊர் பெயர் பொருள் என்று கேள்வி மிக அற்புதம். அன்று 8 நேயர்களுக்கு

வாய்ப்பு கொடுத்தது மிகச்சிறப்பு. அன்று படமும் பாடலும் பகுதியில் 1975 படத்தின் அரிய தகவலுடன் ஆடியோ கொடுத்தது மிக மிக சந்தோஷம். 72 வயதான எங்களுக்கு மனம் நிறைவாக இருந்தது. சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 18/8/2026 அன்று புதுகை தும்பியில் சகோதரிகள் எஸ் லிசி ஜெகன், பேச்சு கலையரசி சுமித்ரா இருவரும் இணைந்து ஆரம்பமே அமர்க்கலும். அன்று புதிய முறையில் கேள்விகள் அபாரம். தூத்துக்குடி நேயர் காந்திமதி, குற்றாலம் சகோதரர் அம்பலவாணன் இருவரும் சிறப்பாக 2 மார்க் அள்ளி சென்றார்கள். அன்று 1 மணி நேரம் அருமை. 7 மணி அறிவியல் பகுதியில் கேஸ் சிலிண்டர் பற்றிய அரிய தகவல் அனைத்தும் அருமை. சகோதரர் கடையம் ஞான வில்சன் விளக்கியது மிக அருமையாக இருந்தது. இலக்கியச்சாரலில் சங்ககால மடலேறுதல் பற்றிய அருமையான தகவல்கள் சகோதரர் விளக்கம் கொடுத்தது அருமை. சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19/8/2026 7 மணிக்கு அறிவியல் பகுதியில் செவ்வாய் கிரக கற்கள், சூரிய கிரகணம், பிளாஸ்டிக் கழிவு பற்றிய விரிவான தகவல்கள் சகோதரர் மகாராஜன் தெளிவாக விளக்கியது மிக அருமை. அன்று இலக்கியச்சாரலில் பாராட்டுக்கள் மிக மிக அருமை. 20/8/2026 அன்று அறிவியல் பகுதி மனிதனின் அரிய கண்டுபிடிப்பு பற்றிய அதன் விரிவான விளக்கத்துடன் இலக்கியச்சாரலில் தொல்காப்பியம் மனிதன் அறிவு பற்றிய விளக்கியது சகோதரர் இம்சையரசன் முத்துக்குமார். பழைய பாடல்கள் அத்தனையும் முத்துக்கள். சகோதரர்கள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. 19/8/2026 அன்று ஆலோசனை நேரம் பகுதியில் அக்குபஞ்சர் டாக்டர் வந்து ஆர் ராஜேஷ் கண்ணன் அக்குபஞ்சர் விரிவான தெளிவான சிகிச்சை முறை பற்றி விளக்கம் அளித்தார்கள். நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் உயர் இரத்த அழுத்தம், கை கால் புண், நீரழிவு அதன் சிகிச்சை முறை பற்றிய கேள்விகள் அருமை. அன்று சகோதரி சுபகலா கேள்விகள் மிக மிக தெளிவானது. நிறைய பகுதியில் சகோதரி கேள்விக்கு மருத்துவர் சாப்பாடு தூக்கம் என்று விளக்கியது அருமை. சகோதரிக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 21/8/2026 அன்று ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இன்றைய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா ஊடகமா என்ற தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா தனது விறுவிறுப்பு குரலால் நேயர்களிடம் பதில் பெற்றது. அன்று நிறைவு பகுதி தனது கருத்துக்களை அழகாக சொன்னது அருமை. அன்று மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் சகோதரி ரியோ தனது கணீர் குரலால் பொது அறிவு கேள்விகள், ஃபோட்டோகிராஃப் தினம், ஃபோட்டோ துறை பற்றி அரிய விரிவான விளக்கம் மிக மிக அருமையானது. சகோதரிக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரமும் யாருடைய கடிதங்கள் வாசிக்க கேட்டோன்னா எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா மேலரது வீதியிலேருந்து டவுன், இவங்க தான் எழுதியிருந்தாங்க. அடுத்த கடிதம் யாரோடது வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேலன், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி இவங்க எழுதின கடிதங்கள் தான் வாசிக்க இருக்கிறோம். இவங்க எழுதின கடிதங்கள் 3 கடிதங்கள் இருக்குது. 20ஆம் தேதிக்கு எழுதியிருக்கிறாங்க. 20/8/2026 என்று மாலை படமும் பாட்டும் நிகழ்ச்சியில் 1975 வெளிவந்த படங்கள் பற்றி அறிவிப்பாளர் ஒவ்வொரு படத்தில் கதையும் அந்த படத்தில் பாடல் வந்து உதயமானதையும் சொன்னதில் அந்த படத்தில்தான் கமலஹாசன் முதல் முதலில் ஞாயிறு ஒளிமலையில் என்ற பாடல் பாடினார் என்பதை புரிய வைத்த அவருக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. 21/8/2026 அன்று ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் முத்து ராஜம்மாள் வில்லிசை நிகழ்ச்சியை கேட்டோம். அதில் மார்க்கண்டேயன் கதையை வில்லிசை குழுவினர் அருமையாக தங்கள் இனிய குரலில் ஒலித்தது, இனிமையாக இருந்தது. மேலும் மார்க்கண்டேயர் குழந்தை வரம் கேட்டு பல கோயில்களில் வரம் கேட்டு அவர் சிவபெருமாள் 16 வருடம் வாழும் பிள்ளை வரம் கொடுத்தார். அதை கேட்டபோது எங்கள் மனம் வேதனை அடைந்தது. ஒளிபரப்பு பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. 21/8/2026 அன்று இலக்கியச்சாரலில் கடல்சார் உணவுகள் இலக்கிய காலத்தில் மீன், நண்டு, கருவாடு போன்றவை அந்த காலங்களில் உணவாக உண்டு காலத்தை அன்புடன் வாழ்ந்தார்கள் என்பதை அருமையாக அறிவிப்பாளர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் சொல்லியிருக்காங்க. கடிதங்களை வாசித்து முடிச்சிட்டோம். யாருடைய கடிதங்களை வாசித்து முடித்தோம்னா மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, வம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் பவதாரணி அருள்மொழி பாடினது இளையராஜாவுடைய சேலை. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6

இப்படிப்பட்ட உங்களுடைய அன்பான கடிதங்கள் வந்து வாசிக்க கேட்டுட்ருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். நேரம் 2:25 ஆகிட்டிருக்குது. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர்காயிலேருந்து எம் சிங்கரவேலன், வீரவநல்லூர் கருணாநிதி, வம்சபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி இவங்களுடைய இரண்டு கடிதங்கள் வாசிக்காமல் விட்டாச்சு, அதையும் சேர்த்து வாசிச்சிடலாம். 21/8/2026 20:10 102.6 கடித வழி சுகமான ராகங்களில் ஏ ராஜதுரை சேன்மகாதேவி அவர்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலை இலக்கிய ஏடுகளையும் அதன் பொருள் அர்த்தம் உள்ள தமிழ் திரைப்பட பாடல்கள் பழைய பாடல்களில் சினிமாவில் உள்ள காட்சிகளையும் பொருத்தி வந்த சுகமான ராகம் தொகுப்பு மிகவும் அருமை அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிவகல்யாணி கே கே தாமஸ், கல்லடை குறிச்சி தே கனகராஜ், வீரநல்லூர் கருணாநிதி, மஞ்சள் நீர்க்கா எல்ல சிங்காரவேலன், வீரநல்லூர் லட்சுமணன் இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அதே போல் 21/8/2026 அன்று நேயர் தொகுப்பாக சேரன் மகாதேவி ராஜதுரை தேர்வு செய்த பாடல்கள் அனைத்தும் அடிக்கடி கேட்காத பாடல்களாக இருந்தும் அதற்கு அன்பு அறிவிப்பாளர் தன் அருமையாக அவர் எழுதிய கருத்தை சொன்ன பக்குவம் எங்களை ரொம்பவே மகிழ வைத்தது. அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா கடையும் வாசிச்சிட்டோம். மஞ்சள் நீர்க்காயிலிருந்து எம் சிங்கார்வேல், பேரநல்லூர் கருணாநிதி, வம்சாபுரம் மீனா, மேலே பழைய பிஸ்மி அவங்களுடைய கடிதங்களை வாசிச்சிட்டோம். அடுத்து என்னுடைய கடிதம் வாசிக்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய கடிதம் எழுதியிருக்காங்க. பி முருகன் மேலச்சவையிலேருந்து ஒவ்வொரு கடிதங்களாக வாசிடலாம். 19 தேதிக்கு எழுதியிருக்காங்க, 18 தேதிக்கும் எழுதியிருக்காங்க, 20 தேதி கூட எழுதியிருக்காங்க. ஸோ 18 தேதிக்கு என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்கள், அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம், நலம் நலம் அறியாவல் கேட்டுட்டு 18/8/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1974 வெளியான படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை ஒளிபரப்பி அதன் பின் சகோதரர் ரிஷி ஜெகன் அந்த படத்தில் உள்ள கதைகளை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு அந்தந்த படத்திலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது, மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி லிசி ஜெகனுக்கு 3 பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அதே போல் 19/8/2026 அன்று காலை 9 ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் இன்றைய இளைய தலைமுறையினர் வழி நடத்துவது பெற்றோர்களா அல்லது சமூக வலைதளமா, மிகவும் அருமையான தலைப்பு, மிக நன்றாக இருந்தது. ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். இன்றைய தலைமுறையினரை வழிநெறிப்படுத்துவது பெற்றோர்கள்தான். சமூக வலைதளம் இப்போது தான் வந்தது, அதற்கு முன்பு அதாவது நாம் பிறக்கும் போதிலிருந்து நமக்கு பெற்றோர்கள் தான் வழி நடத்துவார்கள். அவர்களுக்கு தான் எது நல்லது எது கெட்டது என்று சொல்வார்கள். இந்த வழி போ, இந்த வழியாக போகாது என்று நமக்கு பெற்றோர்கள் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். சமூக வலைதளங்கள் என்பது நமக்கு அறிவு திறனை வளர்க்கத்தான், மற்றபடி அதை வைத்து ஒன்றும் செய்ய இயலாது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி ஜோனாவுக்கு மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. அதே போல் 19/8/2026 அன்று காலை 10 மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்வியில் புகைப்படத்தை பற்றியும் அதற்கான விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ஏவுக்கு 3 பாராட்டுகள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. 19/8/2026 அன்று மதியம் 1:10 நலம்தான் நிகழ்ச்சியில் சீத்தில் கொடியை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சு கலையரசி சுபகலாவுக்கு 3 பாராட்டுகள். திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 அகில இந்திய வானொலிக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதே போல் 17/8/2026 அன்று காலை 11 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மத்திய பிரதேசத்தில் உள்ள நர்மதா ஆற்றில் கட்டப்பட்டுள்ள இந்திரா சாகர் அணையை பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கியதை கேட்டு பார்த்துவிட்டு வந்தது போலவே இருக்கிறது. நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் ஒரே ரஜினிகாந்த் பாடலாக வந்தன. சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா அவர்கள் ரஜினிகாந்த் ரசிகரா? நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி சுட்டிப்பெண் ஜோனாவுக்கு 3 பாராட்டுக்கள். திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. 18/8/2026 அன்று காலை 10 மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்வியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி வசந்தி பாலமுருகனுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குக்கு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் மூலம் பாடல்கள் ஒளிபரப்பாகிறது. எல்லா நேர்களும் தொடுதிரை கைபேசி வைத்திருக்க மாட்டார்கள்.

வாரத்தில் 2 நாட்களாவது தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பாட்டு கேட்க ஆவணம் செய்யுமாறு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இது. ஒரு லெட்டர் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அன்பான வேண்டுகோளை. ஒரு சில நேயர்கள் சாதாரண கைபேசி தான் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு வாரத்தில் 2 நாட்கள் தொலைபேசி வாயிலாக நேயர் விரும்பிய பாடல்களை கேட்பதற்கு நிலைய இயக்குனர் அவர்கள் ஆவணம் செய்யுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பி முருகன் மேலச்சவல்லேருந்து. ஸோ புரியுது சார், அதாவது நிறைய பேருக்கே டச் ஃபோன் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா டச் ஃபோன் வச்சுருக்க நிறைய பேர் குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் வழியாக நிறைய நேயர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம மிஸ் பண்ணிட முடியாது இல்லையா, அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களையும் நம்மளுடைய உறவுகள் தான் இல்லையா. ஸோ அவங்களுக்காகவே இந்த வாட்ஸ்அப் வழியாக மதியம் 2 மணிக்கும் அதே போல் நைட்டு பார்த்திங்கன்னா 8:05 இருக்குது. நீங்கள் கேட்டால் இதே தொலைபேசி வழியாக கேட்கக்கூடிய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியுமே காலையில் 10 மணிக்கும் இரவு 10 மணிக்கும் கூட இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த 2 டைம் கூட நீங்கள் வந்து பாடல் கேட்குறக்காக கால் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் கூட அது வேறு நேரத்தில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு முடியுமா அப்படிங்கிறத நம்முடைய நிலைய இயக்குனர் அவர்களும் கண்டிப்பாக யோசித்து ஆலோசித்து முடிவு சொல்லுவாங்க. நல்ல முடிவாக

நைட்டு பார்த்தீங்கன்னா 8:05-க்கும் இருக்குது. நீங்கள் கேட்ட இதே தொலைபேசி வழியாக கேட்கக்கூடிய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியுமே காலையில் 10 மணிக்கும் இரவு 10 மணிக்கும் கூட இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த 2 டைம் கூட நீங்கள் வந்து பாடல் கேட்குறக்காக கால் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமும் கூட அது வேறு நேரத்தில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு முடியுமா அப்படிங்கிறத நம்முடைய நிலைய இயக்குனர் அவர்களும் கண்டிப்பாக யோசித்து ஆலோசித்து முடிவு சொல்வாங்க. நல்ல முடிவாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் வந்து பாடல் கேட்குறத நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய பண்பலையும் கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லெட்டர் என்ன எழுதியிருக்கிறாங்க, யார் மேலச்செவல் பி முருகன் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, 28/2026 அன்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1975 வெளியான பாடல்கள், நாளை நமதே, அவன்தான் மனிதன், இதயக்கனி, டாக்டர் சிவா, அந்தரங்கம், அபூர்வ ராகங்கள், மேல்நாட்டு மருமகள், திருவருள் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை ஒளிபரப்பி அதன் பிறகு கதை வசனங்களை சகோதரி திவ்யா மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யாவுக்கு 3 பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. 17/8/2026 அன்று மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கடிதங்களை நல்ல விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் வாசித்த சகோதரி சுட்டிப்பெண் ஜோனாவுக்கு 3 பாராட்டுக்கள். சுட்டிப்பெண் என்று சொல்கிறார்கள், ஆனால் இவ்வளவு வேகமாக கடிதங்களை வாசித்து கொண்டு இருக்கிறார்கள். சகோதரிகள் சந்தியா, ஜெகன், லதா, ஐஷு இவர்கள் எங்கே போனார்கள்? ஆளை காணோமே, திடீர் திடீரென்று போய்விடுகிறார்கள். சீக்கிரம் வருக, நிகழ்ச்சி வழங்குவதற்கு வருக வருகன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நிகழ்ச்சி வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த நேரம் கேட்காமல் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க, அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குரலையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை கடிதத்துக்கு நன்றி, அவங்ககிட்டையும் சொல்லிடுறோம். ஸோ நிகழ்ச்சி அடுத்த கடிதம் வந்து 28/2026 அன்று மதியம் 1:05 நலந்தான நிகழ்ச்சியில் மருந்தாகும் வார்த்தைகள் பற்றிய மிக அழகாகவும் நல்ல ஊக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. திருக்குறள் ஒன்றை சொல்லிவிட்டு அதற்கு விளக்கமும் கொடுத்தார்கள். தண்ணீர் பாட்டில் கதை ஒன்று சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யாவுக்கு 3 பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் சகோதரி வந்த பாடல்களும் ரொம்ப அருமையாக இருந்தது. சகோதரிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரமும் நம்ம யாருடைய கடிதங்களை வாசித்து முடித்தோம் அப்படின்னா, பி முருகன் மேலச்செவல்லேருந்து எழுதியிருந்தாங்க. அடுத்த கடிதம் யாரோடதுன்னா, தே கனகராஜ், காவல்துறை உதவி ஆய்வாளர், கல்லிடை குறிச்சிலிருந்து எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின கடித வாசலாம். 21/8/2026 சுகமான ராகங்களில் ஏ ராஜதுரை சரண் மகாதேவி அவர்களின் தொகுப்பில் சிலப்பதிகாரம், மணிமேகலை இரு காப்பியங்களின் கருத்தான பெண்மையின் கற்பு, பெண்மையின் பொறுமை, சமூக மறுமலர்ச்சி, இயல் இசை நாடகம், துறவியின் பொறுமை, சேரசோழ பாண்டியரின் பொறுமையுடன் பழைய திரைப்பட பாடல்களையும் இணைத்து 102.6 வழங்கிய அறிவிப்பாளர் சகோதரிக்கு நெஞ்சு நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி தே கனகராஜ், காவல்துறை ஆய்வாளர், கல்லிடை குறிச்சி பணி ஓய்வு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதங்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு வந்தெல்லாம் முன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்தில் இருந்தால் தேவாவுடைய இசையில கிருஷ்ணராஜ், கே சித்ரா பாடின பாடல் தாமரையுடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ரெண்டு மணி 41 நிமிடமாக இருக்குது. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கடிதம் அப்படிங்கிறது வெறும் பேப்பர் மட்டும் இல்லைங்க, அது தொட்டு உணரக்கூடிய அவருடைய நேசம் சொல்லலாம். ஏன்னா அந்த கடிதம் மூலமாக ஒருத்தர் அந்த நீட்டி நிலுக்கி எழுதுகிற அந்த எழுத்துலேயே அந்த நபருடைய கோபம், சந்தோஷம், கண்ணீர் எல்லாமே ஒளிஞ்சிருக்கும். அப்படி உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கடிதங்களாக வாசிட்டுருக்குறோம். அந்த வகையில் அடுத்ததான் குற்றாலம்

0: மம்பளவாணனவருடைய கடிதங்களை வாசிக்க கேட்க இருக்கிறோம். அவங்க எழுதியிருக்கிறது என்னென்னா, 18/8/2026 அன்று செவ்வாய் அன்று பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் ஒரு வாரத்துக்கு பிறகு கலந்து கொண்டேன். லிசி ஜெகன் அவர்கள் என்னிடம் பொதிகை தும்பி என்ற வார்த்தை வராமல், என்ற சொல் வராமல் 30 வினாடிகள் பேச சொன்னார். நானும் அவ்வாறே பேசி மதிப்பெண் பெற்றேன். இந்த நிகழ்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சி. நான் மீண்டும் மீண்டும் நேயர்கள் அன்பில் சார்பில் கேட்டுக்கொள்வது, பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நேயர்களின் வேண்டுகோளுக்கேற்ப மீண்டும் 2 நேயர்கள் 1 பாடல் என்ற ரீதியில் நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது என்ற இனிப்பான அல்வா போன்ற செய்தியை தாங்கள் உடன் அறிவிப்பாளர்கள் என்று நானும் மற்ற நேயர்கள் அனைவரும் உறுதியாக நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்வீங்க, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இந்த பொதிகை தும்பி நிகழ்ச்சி நன்கு வளர நேயர்கள் மனம் குளிர வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 நேயர் அப்படின்ற மாதிரி ஒளிபரப்பணும்னா 5 நிமிடங்கள் வரைக்கும் எடுத்துரும். அதனால் பாடல்கள் வழங்குறது கஷ்டமாயிரும். நம்மளுடைய பண்பலையுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாலே நேயர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாடல்களையும் ஒளிபரப்புறது தான். அதுக்கு தான் முயற்சி எடுத்து நம்மளுடைய அறிவிப்பாளர்களும் செய்துட்ருக்கிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம நீங்கள் கேட்டதுக்கேற்ற மாதிரி வேண்டுகோளை கிணங்க மாற்ற முயற்சிக்கிறதுக்கு நிலைய இயக்குநர்களும் கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய வேண்டுகோளை யோசிச்சு பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பிக்கிறதுக்கு உங்களை வாழ்த்துக்கிறோம். அடுத்த கடிதம் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, நிலைய இயக்குநர்களுக்கு பணிவான வணக்கம் சொல்லிக்கொள்வதுன்னு சொல்லிட்டு அன்பான நேயர் குற்றாலம் மம்பளவாணன், தினமும் மாலை 5 மணிக்கு படமும் பாடல் நிகழ்ச்சியில் கடந்த 18/2026 செவ்வாய் என்று 1974 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பியதற்கு தங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள், வணக்கங்கள். அன்பு சகோதரி இசை ஜெகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக தொகுத்து வழங்கினார்கள். பாராட்டுகள். அவளது தொடர்கதை அன்பை தேடி, உரிமை குரல், வெள்ளிக்கிழமை விரதம், நான் அவனில்லை, தங்கப்பதக்கம் பட பாடல்கள் அருமை. அதுவும் அவளொரு தொடக்கதை, உரிமை குரல், வெள்ளிக்கிழமை விரதம், தங்கப்பதக்கம் பாடல்கள் அந்த காலத்தில் வெள்ளி விழா படங்களாகும். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன், நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 18/8/2026 வியாழக்கிழமை என்று 1975 வெளியான நாளை நமதே, அவன்தான் மனிதன், இதயக்கணி, டாக்டர் சிவா, அந்தரங்கம், அபூர்வ ராகங்கள், மேல்நாட்டு மருமகள், திருவருள் பட பாடல்கள் நன்றாக இருந்தது. அதில் நாளை நமதே படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணன் தம்பியாக இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள். இரண்டாவது தம்பியாக கன்னட நடிகர் சந்திரமோகன் நடித்திருப்பார். யாதோங்கி பாரத் அப்படிங்கிற படத்தின் தழுவல் இது. ஜெயலலிதா மஞ்சுளா சேர்ந்து நடித்த ஒரே படம் அவன்தான் மனிதன். டாக்டர் சிவா படத்தில் வாய் பேச முடியாத ஒரு பெண் கேரக்டரில் ஜெயமாலினி நடித்திருப்பார். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் தீவிர ரசிகன் நான். அவர் இயக்கிய அனைத்து படத்தையும் நன்கு ரசித்து பார்ப்பேன். அதிலும் அவரின் டச் இருக்கும், அதை நான் சேவ் செய்து கொள்வேன். அதுக்கப்புறம் நினைக்காங்கன்னா, அப்பா யாருக்கும் மாம்
1: பாக்கி பாத்
0: அவங்க நுணுக்கி நுணுக்கி எழுதியிருக்கிறதுனால என்ன எழுதியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. புன்னகையுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ, அவருடைய மருமகனுடைய அப்பா என் மகனுக்கும் மாமனார், அவருக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி எழுதி இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. ஸோ நீங்கள் லாஸ்ட் எழுதுனதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக எழுதிருக்கனால என்ன எழுதிக்கிங்க தெரியல, தெளிவாக அடுத்த எழுதுவீங்கன்னா கரெக்டாக வாசிடலாம். அடுத்த கடிதம் வந்து 28/2026 வியாழக்கிழமை என்று மாலை 5 மணிக்கு படமும் பாடல் நிகழ்ச்சியில் 1975 வெளியான படங்கள் சிலவற்றிலிருந்து அருமையான பாடல்கள் ஒளிபரப்பாயின. மிக்க நன்றி அன்பு சகோதரி ஆஜி திவ்யா, மிக அருமையாக தொகுத்து வழங்கினார்கள். அவள் கூறிய கதையின் கருத்துக்கள் கேட்கும்போது முழு படத்தையும் பார்த்த திருப்தி ஏற்படுகிறது. 5:02 5:59 வரை நன்கு தொகுத்து வழங்கினார்கள். சரியான நேரத்தில் ஆரம்பித்து நிகழ்ச்சி சரியான நேரத்தில் முடித்தார். திவ்யா திவ்யான் போட்டு யா யா யா பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மணி பொதிகை தும்பி நிகழ்ச்சி நானும் கலந்து கொண்டேன். சுடலை சுடலை என்ற ஜோக்கை கூறினேன். இந்த ஜோக்கை கூறியிருக்காங்க. அது மாதிரிலாம் கோவை சார்லா வாய்ஸில் பேச சொன்னாங்க. புன்னகை என்னால் முடியவில்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. நன்றி. ஆனால் பரவாயில்ல, பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து தொடர்ந்து பங்கு கொள்வதே சந்தோஷம்தான். 21/8/2026 என்று வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு படமும் பாடல் நிகழ்ச்சியில் 1976 வெளியான படங்களிலிருந்து அருமையான பாடல்கள் ஒளிபரப்பாயின. அவர்கள் இங்கே வந்து அன்பு சகோதரி ஐஷா அவர்கள் நன்கு தொகுத்து வழங்கினார்கள். பாராட்டுகள். ஊருக்கு உழைப்பவள், வரப்பிரசாதம், மன்மத நிலை, சத்தியம், அன்னக்கிரி பட பாடல்கள் ஒளிபரப்பானது.

அருமை. அதுவும் எம்ஜிஆர் அவர்களும் நடிகை வாணிஸ்ரீ அவர்களும் இணைந்து நடித்தது. மூன்று படங்களும், அதுவும் தலைவன், கண்ணன் என் காதலன், இந்த ஊருக்கு உழைப்பவன் படம், மேலும் எனக்கு மிகவும் பிடித்ததும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடித்த நடிகர் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களின் நகைச்சுவை படமான மன்மதலீலை பட பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றாலம் அம்பலவாணன் சாருடைய எல்லா கடிதங்களையும் நம்ம வாசிச்சிட்டோம். அடுத்த கடிதம் யாரோடது அப்படின்னா கோவில்பட்டியிலேருந்து ஏ குமார் தான் எழுதியிருக்கிறாங்க. 20/8/2026 காலை 7:15 தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கள்ளிடைக்குறிச்சி சகோதரர் திருவர லத்தீப் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான், அதாவது பிறப்பினால் அனைவரும் சமம், அவர்கள் செய்யும் செயல்களின் நன்மை தீமை ஆகியவற்றை பொறுத்து வெவ்வேறாக அமைகின்றன. இதை கவிஞர் வாலியின் கவிதை மூலம் சிறப்பாக எடுத்துரைத்த சகோதரர் கள்ளிடைக்குறிச்சி சகோதரர் திருவர லத்தீப் அவர்களுக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. நன்றி. 19/8/2026 அன்று புதன்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் இன்றைய தலைமுறையினரை வழிநடத்துவது சமூக ஊடகங்களா பெற்றோர்களா? தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் தங்களின் கருத்துக்களை சொன்னார்கள். பயனுள்ளதாக இருந்தது, பாராட்டுகள். சமூக ஊடகங்களின் வழிகாட்டுதல் சில நேரங்களில் வழி தவறி போவதற்கும் வாய்ப்பை உருவாக்கிவிடும். ஆனால் பெற்றோர்களின் வழிகாட்டுதல் ஒருபோதும் வழி தவறி போவதில்லை, போனாலும் மீண்டும் நல்வழிக்கு கொண்டு வந்துவிடும். நிகழ்ச்சியின் இறுதியில் சுட்டிப்பெண் ஜோனா அவர்கள் கூறிய கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவர்களுக்கு டபுள் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. நன்றி. /8/2026 வியாழக்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் அனாவசியமான செலவுகளை குறைப்பது எப்படி என்ற தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் செலவுகளை குறைக்கும் பல யோசனைகளை பகிர்ந்து கொண்டார்கள். அனைவருக்கும் பாராட்டுகள். கோவில்பட்டி சகோதரர் மெக்கானிக் சங்கர் அவர்களும் இரணியல் ஜெகதீசன் அவர்களும் சேமிப்புக்கு பிறகு செலவு என்ற ஃபார்முலா சொன்னது மிகவும் சிறப்பு. அணைக்கட்டு இருந்தால்தான் ஆண்டு முழுவதும் தண்ணீரை உபயோகப்படுத்த முடியும். இறுதியில் சகோதரி மீரா அவர்களின் சொன்ன கருத்துக்கள் பயனுள்ளதாக இருந்தது, பாராட்டுக்கள். ஸோ எல்லாருமே வந்து மீரா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறீங்க. நம்முடைய அறிவிப்பாளர் பேர் மேரா ராஜன் அப்படிங்கிறதான். ரொம்ப நன்றி உங்களை கழியத்துக்கு. 20/8/2026 வியாழன் மதியம் 2 முதல் 3 மணி வரை அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கடிதங்கள் அனைத்தையும் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்த சகோதரி மேரா ராஜன் அவர்களுக்கு பாராட்டுகள். தெளிவாக அனைத்தையும் சொல்லி மென்மேலும் அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து கடிதம் எழுத ஊக்கப்படுத்தும் விதமாக இருந்தது. நன்றியுடன் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டியிலிருந்து ஏ குமார் அவங்க எழுதின எல்லா கடிதங்களையும் நாமளும் வாசிச்சிட்டோம். அடுத்த கடிதம் யாருடையது பார்த்தீங்கன்னா 20/8/2026 எழுதியிருக்கிறாங்க. நிறைய கடிதம் எழுதியிருக்கிறாங்க. உடையாம்பள்ளியிலேருந்து சுதா பால்ராஜ் அவங்களுடைய கடிதங்களை வாசிக்க இருக்கிறோம். 20/8/2026 அன்று காலை 9:02 ஆனந்த பூங்காட்டில் அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன தலைப்பில் நேயர்கள் கருத்து அபாரம். என்னுடைய கருத்து வரவுக்கேற்றவாறு செலவு செய்த செலவும் அடுத்தவர்களுக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்தால் அனாவசிய செலவுகளை தவிர்க்கலாம். தொகுத்து வழங்கிய மேராராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை. நிலை பண்பலைக்கு வாழ்த்துக்கள். 20/8/2026 அன்று காலை 9:00 ஆனந்த பூங்காட்டி நிகழ்ச்சியில் அனாவசிய செலவுகளை குறைக்க வழிமுறைகள் பற்றி ஒவ்வொரு நேர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. எல்லாமே நம் கையில் தான் இருக்கிறது. நமது ஆடம்பர செலவுகளை குறைத்தால் போதும், அதே அனாவசிய செலவுகள் குறைத்துவிடும். நாம் என்ன வேண்டும்? நம்ம தேவையுள்ள பொருட்கள் மட்டும் வாங்க வேண்டும். வீட்டு மளிகை சாமான்கள் மொத்தமாக வாங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி காய்கறி சாமான்கள் வாரத்திற்கு ஒரு முறை வாங்கி கொள்ள வேண்டும். நாம் வெளியிடங்களுக்கு போகும்போது பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகாமல் இருந்து கொள்ள வேண்டும். எல்லாமே பெண்கள் கையில் தான் இருக்கிறது. அவர்கள் சிக்கனப்படுத்தி போனால் போதும், அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ளலாம். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி மேராவுக்கு பாராட்டுகள் எழுதியிருக்கிறாங்க. இந்த 2 கடிதங்கள் யாரோடது பார்த்தீங்கன்னா பி முருகன் மேலச்செவல்லேருந்து. அந்த பி முருகன் மேலச்செவல் அவர்கள் இன்னொரு டேட்டு எழுதியிருக்கிறாங்க. 21/8/2026 அன்று 9:30 இலக்கியச்சாரல்ல கடல்சார் உணவு முறைகள் பற்றி சகோதரி மேரா அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சியிலும் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. 10:00 சுகுமான ராங்கல் நிகழ்ச்சியில் சேர்மாதேவி சகோதரர் ஏ ராஜதுரை அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் முக்கணி சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு இனிமையாக இருந்தது. இப்படிப்பட்ட பழைய பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சேர்மாதேவி ஏ ராஜதுரை அவர்களுக்கு பாராட்டுகள். என் மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி மேராராஜனுக்கு 3 பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து வாசிட்டோம் பி முருகன் மேலச்சோருடைய 2 கடிதங்களை. அடுத்த கடிதம் சுதா பால்ராஜ் உடையமொழியில் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய 2 கடிதங்கள் இன்னும் இருக்குது. அது 19 எழுதியிருக்காங்க. 19/8/2026 அன்று மதியம் 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் பணம் சேமிப்பில் யாருக்கு இல்லாடி என்ற தலைப்பில் சகோதரிகள் அருமையாக கருத்துக்கள் கூறினார்கள். என்னுடைய கருத்து பணம் என்பது முக்கியமான ஒன்று. எதிர்பாராத செலவுகள் வரும்போது

பணம் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். அருமையான தலைப்பு, எங்கள் வீட்டில் நான் தான் பணம் சேமிப்பதில் கில்லாடி. தொகுத்து வழங்கிய சுட்டிப்பெண் ஜோனா சுபகலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உடையாமொழி சுதா பால்ராஜ். இவங்க வந்து 19/8/2026 அன்று புதன்கிழமை காலை 9:02 ஆனந்த பூங்காற்றில் இன்றைய தலைமுறையை வழிநடத்துவது பெற்றோரா சமூக ஊடகங்களா என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து அருமை. என்னுடைய கருத்து, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நாளும் தெரிஞ்சுக்கலாம் சமூக ஊடகங்களில். ஊடகங்களை விட பெற்றோர்கள்தான் இன்றைய தலைமுறையை வழிநடத்தல் மிக சிறந்தவர்கள். தொகுத்து வழங்கிய சுட்டிப்பெண் ஜோன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உடையாம்பள்ளியிலேருந்து சுதா பால்ராஜ் எழுதின கடிதங்களை நாமளும் வாசிச்சிட்டோம். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, நம்ம செம்புள்ளன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி வழியில் இசி ஜெகன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். அவருடைய தன்னம்பிக்கை வரிகள் இப்போது கேட்க முடிவதில்லை. என் தன்னம்பிக்கை கருத்துக்களை கொடுப்பதில்லை என்பதையும், அடுத்து வரும் நிகழ்ச்சியில் அதை பகிர்ந்து தருவார் எனவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். வரும் என்று நம்பிக்கையில் வரும் அல்ல மேடம், கேட்கவும் ரசிக்கவும் காத்திருக்கின்றன. படமும் பாட நிகழ்ச்சியில் கடினமான உழைப்பு தெரிகிறது, நன்றி தங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இசைச்சேகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நேயர்கள் அறிவிப்பாளர்கள் இசைச்சேகன் மட்டும் இல்லை, அறிவிப்பாளர்கள் எல்லாருமே தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இசைச்சேகனும் அதே மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய ஆசை வந்து கண்டிப்பாக நிறைவேறும். தொடர்ந்து நம்முடைய பண்பலை கேட்டுக்கிட்டே இருங்க, சரிங்களா? அதே போல் அடுத்த கடிதம் பார்த்திங்கன்னா, 21/8/2026 அன்று ஐஸ்வர்யா அவர்கள் இனிமையான பாடல்கள் மட்டுமல்லாமல் இனிய தன்னம்பிக்கை கருத்துடன் நேயர்களை கவர்ந்து இழுக்கும் பண்பு பாராட்ட தோன்றுகிறது. உங்கள் இனிய பயணம் தொடர என் அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் தலைப்புகள் அனைத்தும் அனுபவ தலைப்புகளா என கேட்க தோன்றுகிறது. அருமை வாழ்த்துக்கள், செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டை. நன்றி சார். அதி கடிதம் அன்பின் வரிகள் பகுதி கடிதம் எழுதுவது செம்புலன் ஆதிக்கவி. தங்கள் பண்பலையில் ஜெமீமா அவர்கள் கொண்டு வந்த களிமண் கதை அருமை. அதைவிட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பற்றிய அரிய தகவல்கள் இனிய பாடல்களை இடையே தந்தார். அவர்களுக்கு என் இனிய பாராட்டுக்கள். உங்கள் புதுமை பயணம் தொடர என் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டை. அவங்களுடைய கடிதங்களை வாசி முடிச்சிட்டோம். இன்னும் சில ஒரு 4 கடிதங்கள் மட்டும்தான் கைகளில் இருக்குது, அதையும் வாசிடலாம். திரு இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். அறிவிப்பாளர் அன்பு சகோதரிக்கு வணக்கம். ஏனென்றால் 21/8/2026 நான் ஏ ராஜதுரை சேர்மாதேவி கடிதம் மூலம் அனுப்பிய சுகுமான ராகன் தொகுப்பை ஒரு வரி கூட விடாமல் இலக்கியங்கள் கூறும் கருத்தையும் திரைப்பட பாடல் கருத்தையும் இணைத்து ரம்யமாகவும் அருமையாகவும் வாசித்து வழங்கினது 102.FM-க்கு பெருமையும் எங்களுக்கு ஆர்வத்தையும் கொடுத்தது, ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க ஏ ராஜதுரை சேர்மாதேவியிலிருந்து. அடுத்த கடிதம் யாரோடதுன்னா, தாவீது ராஜா அவங்க எழுதியிருக்காங்க. இவங்க எங்கேருந்தா, ஆழ்வான் தொழுக்கப்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து. 21/8/2026 அன்றைக்கு அவங்க என்ன, நிலைய இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர் கவனத்திற்கு, நான் கடந்த 6 வருடங்களாக ஆசி ஏஞ்சல் நிகழ்ச்சிக்கு பாடல்கள் எழுதி வருகிறேன். ஒரு சில பாடல்கள் தான் போட்டுள்ளனர் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிகள் பாடல்கள் சூப்பர், அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசியஞ்சல் நிகழ்ச்சிக்கு நிறைய நேயர்கள் வந்து உங்களுடைய கடிதம் வழியாக பாடல்களை கேட்டுட்டே இருக்கிறாங்க. எல்லா நேயர்களுடைய பாடல்களையும் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால உங்களுடைய சில பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கும். ஆனாலும் கவலைப்படாங்க, கண்டிப்பாக லெட்டர் மூலமாக உங்களுடைய கடிதங்களை ஆசியஞ்சல் பகுதியை கேட்டு எழுதுங்க, நிச்சயமாக ஒளிபரப்பிடுறோம். உங்களுடைய கடிதத்துக்கும் நன்றி. அடுத்த கடிதம் பார்த்திங்கன்னா யாருடையது அப்படின்னா, திருமதி பேராட்சி வீரவநல்லூர்லேருந்து எழுதியிருக்காங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை, அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நேயர்களின் கடிதங்களை வாசிப்பதற்கா அல்லது திரைப்பட பாடல்களை ஒளிபரப்பு செய்வதற்கா? இரண்டுக்கும் தான் என்றால், கடிதங்களுக்கிடையே பாடல்களா அல்லது பாடல்களுக்கிடையே கடிதங்களா? 28/2026 திங்கட்கிழமை அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வாசிக்க வேண்டிய கடிதங்கள் 2 அல்லது 3 மீதி இருக்கும் நிலையில் அறிவிப்பாளர் 2:53 பாடல் ஒன்றை ஒழிக்க விட்டார். அதன் விளைவு, பாடல் முடிந்ததுமே நேரம் பற்றாக்குறையால் எனது கடிதத்தை அறக்க பறக்க அரைகுறையாக வாசித்தார். நான் பாராட்டிய நேயர்கள் பெயர்களை வாசிக்காமல் விட்டுவிட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடிதத்தை எழுதிய என் பெயரையும் ஊரையும் கூட சொல்லவில்லை. இப்படியெல்லாம் அறிவிப்பாளர்கள் நடந்து கொண்டால் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் கடிதங்கள் எழுத எப்படி மனசு வரும்? இந்த கடிதத்தையாவது முழுமையாக வாசிக்கவும், இது என் ஆதங்கம் தீர முழுமையாக வாசியுங்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக முழுமையாக வாசிச்சாச்சு, நேரத்தையும் நாங்கள் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால வேகமாக வாசிச்சிருப்போம். ஏன்னா உங்கள் கடிதத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் இருக்குமே தவிர, மற்றபடி கடிதங்களை கரெக்டாக நாங்கள் வாசிச்சிருவோம்ல. இனிமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக வாசிக்கிற மாதிரி நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டுக்கிறோம். நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. நிகழ்ச்சியுடைய நிறைவான கடிதத்தை வாசிக்க போகிறேங்க. இதை யார் எழுதியிருக்காங்கன்னா, முள்ளக்காடு SP பாபு சரஸ்வதி தான். 28/2026 அன்று

ஆனந்த பூங்காற்று தந்தவண்ணம் அனாவசிய செலவுகளை குறைக்கும் வழிமுறைகள் என்ன? கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களின் அனுபவ கருத்துக்களை நிகழ்வின் பக்கம் அனுபவபூர்வமாக எடுத்துக்கூறிய விதம் அருமை. நாம் எதில் எந்த இடத்தில் கட்டுப்பாடுகள் வேண்டும், சிக்கனமாக கொண்டு செல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை அனைவரும் அறியும் வண்ணம் விளக்கியது அருமை. பயன்பெற்றோம். நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி மீராராஜன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடரட்டும். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி அவங்களுடைய கடிதங்களை வாசிச்சாச்சு. ஸோ வெற்றிகரமாக நிகழ்ச்சிக்கு வந்த எல்லா கடிதங்களையும் வாசித்து முடிச்சாச்சு. இன்னைக்கு பாடல்களை கேட்டதுனா எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். கண்டிப்பாக அவங்களுடைய கடிதங்கள் வாசித்ததில் நீங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் தான் கேட்கவிருக்கிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3-2 திரையர் நிகழ்ச்சியும் காத்துட்ருக்குது. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் கடிதங்கள் எழுதுன நேர்களுக்கு நன்றியும் பாராட்டுகள். கடிதங்களை வாசித்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நீங்களே இதே போல் நீங்களும் உங்களுடைய என்ன கருத்துக்களை, அதாவது எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்களை எழுதணும்னு நினச்சிங்கன்னா முகவரியை குறிச்சிக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்கள், அன்பின் வரிகள் பகுதி, நெல்லை பண்பலை, 102.6 அகில இந்திய வானொலி, பாளையங்கோட்டை 6-2-7-0-0-2 அப்படிங்கிற இந்த எங்களுக்கு இந்த முகவரிக்கு மறக்காமல் நீங்கள் எழுதி அனுப்பலாம். இப்போ நானும் கிளம்பிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மற்றும் ஒரு இனி நாளை சந்திக்கலாம். நேர்களே பாய் பாய், டேக் கேர். உங்ககிட்ட இருந்து விடைபெற ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

0: நேர்களை இன்னும் சிலனுடைய கேட்கலாம் செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. விண்வெளி துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவேக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது.

கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 475 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆன்மநேயர்களுக்கு மீண்டும் இணையதொரு பிற்பகல் வணக்கங்கள் நேயர்களே. நேரம் பிற்பகல் 3:03, இது நம்ம நலைப்பன்மலை 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சி வழங்க ஜோரம் வந்துட்டேன், நான் உங்க மீரா. ஒவ்வொரு நாளும் திரையறிவு நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு கான்செப்டில் வந்து நாங்கள் கேள்விகள்லாம் கேட்டுருக்கோம். சினிமா சம்மந்தமான கேள்வி பதில்களோட தான் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்டோட நான் வந்திருக்கேங்க. இந்த பயணம் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து இப்போ நம்ம நிறைய காரு பஸ்ஸு என்னமோ வந்து நம்ம தொழில்நுட்பங்கள் மாறி நிறைய பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் மாறின கூட இன்றைக்கும் வந்து நமக்கு மாட்டு வண்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது அதில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. அந்த காலகட்டத்தில் வந்து கூண்டு வண்டியெலாம் கட்டிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து அப்போல்லாம் வந்து பேருந்து வசதி இல்லாத காலங்களில் மாட்டு வண்டி கட்டி தான் போய் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ் சினிமாலாம் நிறைய மாட்டு வண்டி பாடல்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. ரொம்ப அந்த இயற்கை சார்ந்த ஒரு கிராம பின்னணியில் ஒரு மாட்டு வண்டியில் வந்து ஒரு கதாநாயகனோ கதாநாயகி வந்து என்னமோ அந்த சீன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இருக்கிற மக்களோ ஒரு ஒரு காட்சி ஒரு மாட்டு வண்டி பின்னணியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகாக இருக்கும். என்னம்மா சொல்ல வர, ஆமாங்க மாட்டு வண்டி பாடல்கள் தான் இதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நான் கேட்குற மாட்டு வண்டி பாடல்கள் வந்து இடையில ப்ளே பண்ணுவேன், அது என்ன பாட்டு என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக நீர் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? காட்சிகள்ல மாட்டு வண்டி இந்த பாட்டுல இருந்து இடம்பெற்றிருக்கும், அப்படி பாட்டு தான் கேக்குறீங்களா? அந்த பாட்டை கேளுங்க.

0: அதாவது படம் வந்து பொன்னுமணி, ஆடிப்பட்டம் தேடி பாட்டு விதைக்கணும் பொண்ணையன்.
1: அடடா, எப்படி இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க.
0: இந்த பாட்டு அடிக்கடி
1: அடிக்கடி கேட்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு. சூப்பராக கண்டுபிடிச்சிங்க நடராஜன் சார், வாழ்த்துக்கள். முதலியராக வந்திருக்கீங்க, நன்றி நன்றி. ஆமாங்க, பொன்னுமணி திரைப்படத்தில் வரக்கூடிய சூப்பரான பாட்டு தான். மாட்டு வண்டியில் வந்து இடம்பெற்ற காட்சிகள் இந்த பாட்டில் வரும். ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் தங்கை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னையான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. ஓகே.

0: சில அடுத்த கேள்வி பாடல் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இணைப்பில் வந்தாச்சு நேயர் பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: கட்டேரிப்பட்டிலேருந்து மேடம்.
0: கட்டேரிப்பட்டிலேருந்து விஜயா. நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு வந்து மாட்டு வண்டி சம்பந்தப்பட்ட பாடல்கள் தமிழ் சினிமாவில் இருந்த கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாமா? இதை உங்களுக்கான கேள்வி வருது, கேளுங்க.

பிடிச்சீங்களா? என்ன பாட்டு, என்ன படம்னு? சூப்பர் சூப்பர். என்ன படமா? படம் பேரு தான் தெரியல. இல்ல ரெண்டுமே இல்ல, பாசம். பாசம் அப்படிங்கிற திரைப்படத்துல வர ஜல் ஜல். ஓகே, இந்த பாட்டு பாத்திருக்கீங்களா? மாட்டுண்டி பாட்டு இன்னைக்கு திரையறி நிகழ்ச்சியில மாட்டு வண்டி பாடல்கள் தான் வந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறோம். சூப்பரா இரண்டு நேர்கள் பேசினாங்க, பதிலும் சொன்னாங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாட்டு கேட்டு வந்தலாமா? அதே பொண்ணுமணி படத்துல இருந்தா பாடல் வந்துட்டு இருக்கு, ஆடிப்பட்டம் பாட்டு தான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரமாயிச்சு 3:13 கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி நிகழ்ச்சி. இன்றைய திரையரவி நிகழ்ச்சியில் மாட்டு வண்டி பாடல்கள், தமிழ் சினிமாவில் வந்து சூப்பர் ஹிட்டான பாடல்கள் இருந்தால் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம். பாடலுக்கு இடையில் இருக்கிற வரி வந்து பிளே பண்ணி அது எந்த பாட்டு என்ன திரைப்படம் அப்படிங்கிறத தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு நேரம் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். வணக்கம், பேசலாம் நேயர்கிட்ட. வணக்கம்.
2: மகாலட்சுமி
1: எங்கிருந்து பேசுறீங்க? தொழில்நுட்ப கோளாறு இருக்கமா, சரி பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் சரியாயிரும். சரிங்களா மகாலட்சுமி? சரி, ஓகே ஓகே. இப்ப உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: எப்படி கேக்குமா?
1: உங்களுக்கு கேக்கும், கேக்குறீங்களா? கேளுங்க.

0: கரகாட்டக்காரன் படத்துல குடகுமலை பாத்துருக்கீங்களா அந்த பாட்டு? மகாலட்சுமி இந்த பாட்டு பாத்துருக்கீங்களா? மாட்டு வண்டியில அழகா போங்கல்ல. சூப்பர் சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சீங்க மகாலட்சுமி. நன்றி மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு. சீக்கிரம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க சரிங்களா? நன்றி நன்றி. நேரம் 3:15 ஆயிட்டு இருக்கு. மாட்டு வண்டி பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். சூப்பராக கண்டுபிடிச்சாங்க, கரகாட்டக்காரன் படத்துலேருந்து அந்த பாடலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த பாட்டு என்ன, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நேர் இனிப்பில் வந்தாச்சு, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம்
0: உடையாமொழியிலேருந்து பழனி சார். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே பழனி சார், உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாமா?
1: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இடம்
0: என்ன பாட்டு?
1: காடி வெளியுது மச்சான் கையுமா.
0: ஆ, அதே தான், அந்த பாட்டு தான், சும்மா கிடந்த நிலத்தை அப்படின்னு அந்த பாட்டு. என்ன திரைப்படம் இது? என்ன படம் இது?
1: படம் பேரு தெரியுது மேடம்.
0: ஓகே, இது நாடோடி மன்னன் படத்தில் வர பாட்டு தான். நல்லா அருமையான ஒரு மாட்டு வண்டி பாடல் தான் அது. சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. பழனி
1: சார், ஒர்க் ஆயிட்டா?
0: ஏ, ஒர்க் ஆகிடும், கூடிய சீக்கிரம் ஆகிடும், கவலைப்படாதீங்க சரிங்களா?
1: சரி,
0: நன்றி, நன்றி. நம்ம திரையரவி நிகழ்ச்சியில் மாட்டு வண்டி பாடல்கள் தான் கேள்விகளாக கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய கேள்விகள் எங்கிட்ட இருக்கு, யாரெல்லாம் பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டே இருக்க பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். மனோ சித்ரா பாடியிருக்காங்க, இளையராஜாவுடைய இசையில் கங்கை அமரனின் பாடல் வரிகளில் பாட்டிட்டோம்.

0: இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் பிற்பகல் 3:22 ஆயிட்டு இருக்கு. திரையறிவி நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மாட்டு வண்டி பாடல்கள் தான் கேட்டிருக்கிறோம். பேசலாம் அடுத்த நேர். யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஜெயக்குமார், திசையின் விலை.
1: திசையின் விலையில இருந்து ஜெயக்குமார் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: மிக்க நலம் சார். ஜெயக்குமார் சார், உங்களுக்கான கேள்வி பாடல் வருது, கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க.

0: பிடிச்சாச்சா?
1: மேடம், படம் பேரு பூமணி.
0: பூமணி.
1: பாட்டு வந்து ஏம்பாட்டு ஏம்பாட்டு.
0: அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்களே. இந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா?
1: பழம்பரம் பார்த்துருக்கேன்.
0: ஓகே ஓகே, அழகாக மாட்டு வண்டியில் பாட்டு பாடிக்கிட்டே போவார் முரளி சார் இல்லையா?
1: முரளி சார், ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: சூப்பர் சூப்பர், அருமையாக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள் ஜெயக்குமார் சார். நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: நன்றி
0: சார். முருகன் சார், உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா? கேளுங்க, உங்களுக்கான பாடல் வருது இதோ.

0: கண்டுபிடிச்சீங்களா? பழைய பாட்டா இருக்கா? சரி, உங்களுக்கு கொஞ்சம் பழைய பாடலாம் இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க.
1: ஆமா, கஷ்டமா இருக்கு.
0: சரி, ஓகே. உங்களுக்கு அப்ப இன்னொரு ஒரு பாடல் கொடுக்குறேன், கேக்குறீங்களா?
1: ஆ, கேக்குறேன்.
0: ஆ, கேளுங்க.

0: இத பாடு கண்டுபிடிச்சிங்களா?
1: இது கார்த்தி தான் நடிச்சிருப்பாங்க.
0: கார்த்தியா? சரி, என்ன திரைப்படம், என்ன பாட்டு?
1: பாட்டு முத்துக்காலன்னு.
0: முத்துக்காலை இல்லை, இது கார்த்திக்கும் இல்லை. ஓகே சார், அருமையாக முயற்சி பண்ணிங்க, தொடர்ந்து கேளுங்க, நம்ம வந்து அடுத்த நேரத்து கேட்கலாம். நன்றி.
1: கேளுங்க.
0: நன்றி சார். நேர்களே, அருமையான மாட்டு வண்டி தமிழ் திரைப்படங்கள் இடம்பெற்ற மாட்டு வண்டி பாடல்கள் தான் நம்ம கேள்விகளாக கேட்டிருக்கிறோம். சுப்ரநேயர்களும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பூமணிலிருந்து அதே பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? மு மேதா அவங்களுடைய பாடல் வரிகளில் இளையராஜா குரலிலும் இசையிலும் பாடல் வருது, கேட்கலாம்.

பிற்பகல் 3:30 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க திரையறிவி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையறிவி நிகழ்ச்சியில் நம்ம தமிழ் சினிமாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாட்டு வண்டி பாடல்கள் காட்சிகளாக அமைக்கப்பட்டிருந்த பாடல்கள் தான் கேள்வியில் கேட்டுட்ருக்கோம். சம சூப்பராக வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கு யாரும் பதில் இன்னும் சொல்லலை. அந்த பாட்டை திரும்பவும் கேட்டலாமா?

0: நான் மகிழ்ச்சி நகர்லேருந்து ஜெயஸ்ரீ பேசுகிறேன்.
1: ஜெயஸ்ரீ எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் ஜெயஸ்ரீ. உங்களுக்கான பாடல் கேள்வி கொடுத்துடலாமா?
0: கொடுங்க. என்ன சொல்லணும்னா, அதுல
1: இது என்ன திரைப்படம்? எந்த மாட்டு வண்டி பாடல்கள் தான் கேள்விகளா கேட்டுட்டு இருக்கிறோம். இது என்ன பாடல், எந்த திரைப்படம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
0: ஓகே
1: ஓகே, கேளுங்க.

0: போச்சு
1: அம்மா. ஜெயஸ்ரீ
2: தேவர் மகன் படத்துல அது என்ன பாட்டு?
1: நிமிடம் ஆயிட்டு இருக்கு. அவங்க தேவர் மகன் படத்துல அட புதியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் மாட்டு வண்டி பாடல் அது. அந்த பாட்டு நேயர் வந்து கண்டுபிடிச்சு

பாட்டு தான் அடுத்த கேள்வியா இருக்கு, பதில் சொல்ல போறது யாரு? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க திரையரவி நிகழ்ச்சி. வணக்கம், பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம். கால் பண்ணி லைன் கிடைச்ச பிறகும் அங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட பேசலங்க. 3:33 ஆயிட்டு இருக்கு, நம்ம அந்த கேள்வி திரும்ப கூட கொடுத்துடலாம். இந்த பாட்டு தான் இந்த பாட்டு அப்படின்னு அடுத்த வர நேயர் கண்டுபிடிக்கணுங்க.

பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது, என்ன பாடல் அப்படிங்கிறது தான் வந்து நேர்கள் இங்கே கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நாம திரையறிவு நிகழ்ச்சியில் மாட்டு வண்டி பாடல்கள் தான் கேள்விகளாக கேட்டுட்டு இருக்கிறோம். சூப்பரான கண்களுக்கு விருந்தளித்த தமிழ் சினிமாவில் வந்த மாட்டு வண்டி பாடல்கள் தான் நம்ம கேள்வியாக இருக்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் அதே தேவன் மகன் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டு இருக்க கேட்கலாம்.

மாட்டம் ஓடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.

பிறந்தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே.

11:40 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையருவி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம திரையருவி நிகழ்ச்சியில தமிழ் சினிமாவில் வெளிவந்த தம் மாட்டு வண்டி பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். மாட்டு வண்டி பாடல்கள் இருந்து பாடலோட சில வரிகள் வந்து கேட்டு கொடுத்து அது என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு நேர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில அடுத்த பாடலை கண்டுபிடிக்க போறது யாரு, எங்கிருந்து பேசலாம்? வணக்கம். வணக்கம். இனிப்புல வந்தாங்க, இனிப்பு கட் ஆயிடுச்சு. 3:41 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஒரு பாடல் ஏற்கனவே கொடுத்துருந்தோம் நேர்களே, அந்த பாடலை திருப்பி கூட கேட்டுடலாமா?

பாடல் வரிகள் எந்த பாடல வந்திருக்கு, என்ன திரைப்படம், இது என்ன மாட்டு வண்டி பாடல் அப்படிங்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியில் கேள்வி. இந்த கேள்விக்கு யாரு பதில் சொல்ல போறாங்க, எந்த நேர் பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். நேர்களே பாடல் வந்துட்டே இருக்கு. இன்று நீ நாளை நான் அந்த திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன் எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. இளையராஜாவோட இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: என்ன கேட்டு மூடிட்டீங்க?
1: ஏய், கேட்டுத்தானே மூடின கேனப்பையில. கேட்காம மூடினதான்டா தப்பு. பேசாம வண்டிய ஓரமா நிறுத்திவிட்டு ரயில் வருது, வேடிக்கை பாத்துட்டு போ.
0: ஆமா ஆமா, அதுல ஏதாவது பொண்ணு வருதான்னு பாக்குறேன்.

0: வாங்க எங்க அலைகளே ஓடுங்கடா கவர்மெண்ட் சாலையிலே தரண தரண தன்ன தரண தரண தன்ன அண்ணா அண்ணா அண்ணா
1: சந்தைக்கு போறேன்.
2: சந்தைக்கு போறே
1: எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்.
2: கேட்டா கிறுக்கு போல சந்தையில மாடு கண்டதான் வாங்குவாங்க மதுரையுமா வாங்குவாங்க. உங்க அண்ணனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? அவன் வேலை வெட்டி இல்லாம கச்சி கச்சின்னு சுத்திக்கிட்டு இருக்கான். டே ஆட்சிய பிடிக்கிறேன் ஆட்சிய பிடிக்கிறேன்னு காரக்குடி பக்கம் போய் சொல்லிட போறான்டா, போட்டு அடிச்சு விடுவாங்க.
1: ஆனா நீங்க ஒண்ணுங்க, எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல்?
0: சொத்து பத்து எக்கச்சக்கம், ஓஹோ நஞ்ச புஞ்சன்னா.

0: நேர்களை நேரம் 3:47 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையரவி நிகழ்ச்சி. இன்னைக்கு திரையரவி நிகழ்ச்சியில் நம்ம தமிழ் சினிமாவில் இடம்பெற்ற மாட்டு வண்டி பாடல்கள் தான் கேள்விகளை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பாடல்கள் இடம்பெற்ற ஒரு சில வரிகள் வந்து கொடுத்து கேள்வியை கேட்டு அது என்ன பாட்டு என்ன திரைப்படம் அப்படிங்கிறதான் கேட்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வி கூட வந்துட்டுருக்கு. இந்த பாட்டையும் கேளுங்க, இதற்கான பதிலையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
1: பட்டாணத்து பொண்டுகளில் லட்சணத்தை கண்டா பயப்படாம மஞ்சத்தாலி கட்டுறவே உண்டா.

0: ஆறடி புள்ளே இப்ப புக்கி போட்டு எரடி புள்ளே.
1: இந்த கேள்வியோடு சேர்த்து இரண்டு கேள்விகள் பெண்டிங்ல இருக்கு. நவ நிகழ்ச்சியில யாரு இந்த பதில சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பேசலாம் நேர்கிட்ட. ஓகே, அவங்க இணைப்பு கிடைக்கல. மூன்று மணி 48 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் போய் ஒரு பாட்டு கேட்டு வந்தெல்லாம் தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேச போகிறோம். என் ஆசை ராசாவே அந்த படத்துல தான் பாடல் கேட்க போகிறோம். கஸ்தூரி ராஜா அவங்களுடைய பாடல் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சொன்னில் தான் பாடியிருக்காங்க. தேவாவுடைய இசையில கேட்கலாம் பாட்டு.

0: நேரம் ஓடி போயிடுச்சு. 3:54 ஆயிடுச்சு நேர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் திரையறிவு நிகழ்ச்சியில் மாட்டு வண்டி பாடல்கள் கேள்விகளாக கேட்டுட்டு இருக்கிறோம். பேசலாம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பேச போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார். அரியங்காவூர் சண்முகம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சண்முகம் சார்.
1: சரவணகுமார்
0: சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கும் சரவணகுமார் சார். நீங்க ரெண்டு பாடல் வந்து கேள்வியா கேட்டிருந்தோம், பாட்டு கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கான பாட்டு கொடுக்குறேன், கேக்குறீங்களா?
1: சரிம்மா.

0: ஆறடி புள்ளே இப்ப புக்கி போட்டு எரடி புள்ளே.
1: கண்டுபிடிச்சீங்களா சார்? சரவணகுமார் சார், என்ன படம், என்ன பாட்டு? நன்றி. நேர்களை, நாம திரையறிவு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஏன்னா 3:55 ஆயாச்சு. இன்னைக்கு நாம திரையறிவு நிகழ்ச்சியில் மாட்டு வண்டி பாடல்கள் தான் கேள்விகளாக நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நேர்கள்லாம் செமையாக சூப்பராக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்கும் பெரிய நன்றிகளை சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். எந்த படத்துலேருந்து? அதே சகலகலாவளவன் படத்துலேருந்து, அதே கட்ட வண்டி பாட்டு தான் கேட்க போகிறோங்க. மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் நம்ம திரையறி நிகழ்ச்சி நிறைவான பாடலாக வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம். 4 செய்தி சுருக்கம் சென்னையில் அஞ்சலாக, அதனை தொடர்ந்து 2 பொதிகை தும்பி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நீங்களும் கலகலப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 0462-2561-1332 மற்றும் முறையின் 0462-2561-1332 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நீங்களும் கால் பண்ணி நீங்களும் பேசலாம், விளையாடலாம்.
2: தை தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தை தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு.

0: பழனிசாமி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. விண்வெளி துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவேக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்பீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 475 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காலை 4:02 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது பொதிகை தும்பி. அட்டகாசமான அதிரடியான பாடல்களோடு கலகலப்பான விளையாட்டு நிகழ்ச்சி வந்தாச்சு உங்களுக்காக. நிகழ்ச்சி வழங்க மகிழ்ச்சியா வந்திருக்கேன். நான் உங்கள் வீரமற்றம்.
1: நான் உஷா.
0: உஷா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மீரா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ஹாப்பியா இருக்கேன்.
1: நாளைக்கு அப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்து.
0: ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சி கலகலப்பா அதிரடியா இருக்க போகுது அப்படிங்கறதுல எது டவுட் இல்ல. உஷா, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நேயர்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு
1: சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாம். ஆமா, 40 செகண்ட் கால அவகாசம் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்குமே. போட்டிக்கான கால அவகாசம் 40 செகண்ட் தான். கேள்வி வந்து டாஸ்க் வந்து நீங்க ஒரு டாஸ்க் கொடுக்க போறீங்க, நாங்க ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். மதிப்பெண்கள் யாருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய பதில்கள் வந்து தீர்மானிக்கும். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 0462-2561-3 மற்றும் 0464-2561-3 பேசலாமா உஷா? முதல் ஏரியாரு, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். இனிப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: வணக்கம்.
1: எப்படி இருங்க, ஃபோன் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்ல.
0: இருக்கீங்களா, பேசுவீங்களா, பேச மாட்டீங்களா, ரெண்டுல ஒன்று சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். ஒருத்தர் பேசுகிற மாதிரி தெரியல. ஓகே நேர்களே, நீங்கள் டகார்னு கால் பண்ணி படாருன்னு விளையாடுறதுக்கு ஓடிவாங்க. உஷாவும் நானும் ரெடி ஆகிட்டோம். உஷா, இன்றைக்கி என்னென்ன வந்து வித்தியாசமான விளையாட்டுகள் டாஸ்க் எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா?
1: நம்ம நேர்கள் வரட்டும், அப்புறமா நம்ம சீக்ரெட்டாக ரிவீல் பண்ணலாம்.
0: ஓகே, பேசலாம். அடுத்த நேர் யார்? வணக்கம்.
2: நீங்க என்னமா
0: கேள்வி? நீங்க கேக்குறீங்களா, நாங்க கேக்கட்டுமா?
2: நீங்க கேக்குறதா கேளுங்க, நான் கேக்குறேன்.
0: நீங்களே கேளுங்க, போட்டி உங்களுக்கும் எனக்கும் சரிங்களா?
2: சரிமா.
0: சரி கேளுங்க, என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க?
2: முகர்ந்து பார்க்கலாம். ஒரு பூ மட்டும் முகர்ந்து பார்க்க முடியாது.
0: முகர்ந்தே பார்க்க முடியாதா?
2: ஆமா.
0: என்ன பூவா இருக்கும்? சரி, எனக்கான கால அவகாசத்தை பிளே பண்ணிக்கிறேன். என்ன பூவா இருக்கும்? சிரிப்பா?
2: சிரிப்பெல்லாம் இல்ல.
0: வாழைப்பூவா? முகந்து பாக்கலாமே.
2: ஆமா,
0: எந்த பூவு?
1: அப்படி என்ன பூ? சிரிப்பு இல்லாத பூ என்ன பூ?
0: சிரிப்பு இல்ல, வாழைப்பூ. முகர்ந்தே பாக்க முடியாது. ஏதாவது க்ளூ
2: கொடுங்களேன்.
0: எல்லார் வீட்லயும் இருக்கும். என்ன பூ?
1: வீட்டுல இருக்கிற பூ என்ன பூ?
0: என்ன பூவா இருக்கும்? அது முகந்து பாக்க முடியாதாம். ஆடாடா, இனி 7 செகண்ட் தான் இருக்கே. நெருப்பு முகந்து பார்க்க முடியாதுன்றீங்க சார். சார் இப்படி ஒரு பதில சொல்லீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே சார். சரி
2: பரவாயில்ல,
0: எதிர்பார்க்கணும்ல, அதான கேமு. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு மார்க் சார். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கட்டுமா? சரி, நானும் வந்து ஒரு கடியான ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேட்க போறேன், சரிங்களா? சரி, ஒருத்தர் வந்து அடிக்கடி சமையல் கட்டு பக்கம் போயிட்டு வந்தாராம்.
2: ஏன்?
0: ஆமா, உங்களுக்கான 40 செகண்ட் இதோ. ஒருத்தர் அடிக்கடி சமையல் கட்டு பக்கம் போயிட்டு வராரு.
1: போய் போய் சாப்பிட்டு வருவாரோ?
0: சாப்பிடலாம் போலயே.
1: கடியான
0: பதில் தான் இது. அடிக்கடி போயிட்டு சமயம் கேட்டு போங்க, போயிட்டு
2: வர்றாரு.
1: பாத்துட்டு வர்றாரோ?
0: அவர் வந்து டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்து அடிக்கடி சுகர் இருக்கான்னு செக் பண்ண
2: சொன்னாங்களாம்.
0: அதனால சமையல் கட்டு பக்கம் போய் அப்பப்ப டப்பால சுகர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்திருக்காரு.
2: ஓகே
0: ஓகே, மாணிக்கவாசகம் சார் ஒரு மார்க்.

0: மட்டன் கொடுத்துடலாமா?
1: என்னம்மா
0: ஒரு மார்க் எனக்கு கொடுத்துடலாமா?
1: வச்சுக்கோங்கம்மா
0: வச்சுக்கோங்கம்மா, உங்களுக்கு இல்லாதாம்மா அப்படிங்கிறாரு. நன்றி நன்றி மாணிக்காசகம் சார், நிகழ்ச்சியை கலகலப்பாக்கினீங்க. நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி. உஷா, நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பமே பகங்கணும், அமர்த்தம் ஆரம்பிச்சிருக்கு,
2: நெருப்பு ஆரம்பிச்சிருக்கு,
0: நெருப்புல ஆரம்பிச்சு சுகர்ல முடிஞ்சிருக்குது. ஓகே, இன்னும் யாரெல்லாம் பேச போறாங்க, நம்ம நிகழ்ச்சி எப்படி கலகலப்பா இருக்க போகுது அப்படிலாம் வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாட்டு வந்துட்டு இருக்கு, சிலம்பாட்டம் படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். கங்கைமரனுடைய பாடல் வரிகள்ல சிலம்பரசன் சுஜித்ரா பாடி இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய சேல சூப்பரான ஒரு ரீமிக்ஸ் பாட்டு தான் கேட்க போறோம், கேட்கலாம்.

0: பட்டை கிளப்புற பாடல் கேட்டுட்டு வந்தாச்சு சிலம்பாட்டம் படத்துல இருந்து. 4:13 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. பொதிகை துமி நிகழ்ச்சி தான் நீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. உஷா பேசலாமா? அடுத்த
1: பேசலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் மாலை.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: தேவிஸ்ரீ.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: காலையில இருந்து வெளியே வரலையா? சரி ஓகே. தேவிஸ்ரீமா, உங்களுக்கு முஷாவுக்கு தான் போட்டி.
2: சரி சொல்லுங்க.
1: சரி நீங்க கேக்குறீங்களா?
2: இல்ல நீங்களே கேளுங்க.
1: நானே கேக்குறேனா? சரி, உங்களுக்கு ஒரு ஒரு கட்டு ப்ளே பண்ணுவோம். அதுல நிறைய சவுண்ட் வரும்.
2: சரி,
1: எல்லாமே நம்ம கிச்சன்ல நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதாவது நம்ம சமைக்கும் போது பண்ணுவோம்ல, அது சம்திங் அந்த மாதிரியான சவுண்டு. ஒரே ஒரு இது மட்டும் வந்து நம்ம சாப்பிட்றது அந்த மாதிரி சவுண்டு. அது என்ன சவுண்டுன்றதை நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லணும். மொத்தம் 7 சவுண்டு இருக்கு, அதில் நீங்கள் 5 சொன்னால் போதும்.
2: என்னென்ன சவுண்டு நான் சொல்லணும்?
1: என்னென்ன சவுண்டுன்னு சொன்னால் போதும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா?
2: பண்ணுங்க.
0: ஓகே கேளுங்க.

0: ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: உங்களுக்கான கால அவகாசம் இதோ, உங்களுக்கான கால அவகாசம் 40
2: செகண்ட்.
0: ஆ ஓகே. மிக்ஸி
2: கட் பண்ணாங்க. அப்புறம் குக்கர் சவுண்ட் மாதிரி தெரிஞ்சது.
0: தெரிஞ்சதா இருந்துச்சா?
2: இருந்ததா பாக்குறேன். அந்த ஓபன் பண்ணி சிஸ்னு வந்துச்சு.
0: ஆ சரி.
2: அப்புறம் பாத்திரம் கழுவுற சவுண்ட்.
0: ஓ சூப்பர். ஆ
2: அப்புறம் ஏதோ வதக்கிற சவுண்ட் மாதிரி சிர்க்கு கேட்டுச்சு.
0: வதக்கிற சவுண்டா அது?
1: சுருக்கு சுருக்குனு கேடிச்சா?
0: சுருக்கு சுருக்கு
2: வதக்கறது.
1: சரக்கு
0: சரக்கு சரக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட் கேடிச்சா, அது என்ன சவுண்ட்னு கண்டுபிடிக்க முடிஞ்சச்சா?
1: என்ன பாட்டு உங்க விருப்பமா எங்க விருப்பமா?
2: ஒருவன் ஒருவன் முதலாளி,
0: ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.
1: பூமியை வெல்ல போர்க்களம் எதுக்கு?
2: பூமியை வெல்ல
1: ஆயுதம் எதுக்கு? லிரி தெரியலக. பூமியை வெல்ல ஆயுதம் எதுக்கு? ஒருவன் ஒருவன் முதலாளி
0: நன்றிமா
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இவ்வளவு அழகா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு
0: பாட்டு பாடுங்க. ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன
1: ஈஸியா குடுத்துட்டு போயிட்டாங்க. நான் தேவிஸ்ரீக்கு ஒரு மார்க் நம்ம குடுத்துடலாமா?
0: குடுத்துடலாம்.
1: நமக்கு ஒரு மார்க் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியிலே இப்போ சூப்பரான ஒரு பாடல் வருது. மலைக்கோட்டை படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். மணி சர்மாவுடைய ரீமிக்ஸ் இசையில அனுராதா ஸ்ரீராம் திப்பு பாடியிருக்காங்க. அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: நேர்லி நேரம் சரியாக மாலை 4:21 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. இன்றைக்கி கலகலப்பாக விளையாடிட்டுருக்குறோம். நேர்கள் அவங்க டாஸ்க் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்குறோம். வாங்க விளையாடி பார்க்கலாம் அப்படி விளையாடிட்டுருக்குறோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் விளையாட போகிறேன். அடுத்த நேயர் யார், இங்கிருந்து பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா, சங்கரங்கோயிலிருந்து கோட்டியப்பன் பேசுகிறேன்.
0: கோட்டியப்பன் சார் வாங்க, எப்படி இருக்கீங்க? கேட்டுக்கங்க. மருமகள் மாமியாராகியும் மாமியார் மருமகளாகியும் மாமியார் மருமகள் சண்டை ஓயில, இதான் உங்களுக்கு வந்து டாஸ்க்கு. இதை வேகமாக கடகடா நீங்கள் சொல்லணும், சரிங்களா? கடகடன்னு சொல்லிடுறாதீங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. மருமகள் மாமியார் ஆகியும் மாமியார் மருமகள் ஆகியும் மாமியார் மருமகள் சண்டை ஓயில.
2: இதை நீங்கள் சொல்லுங்கள்.
1: மாமியார் ஆகியும்

0: மாமியார் மருமகள் ஆகியும்
1: இப்படி சொல்லக்கூடாது.
2: மருமகள் மாமியார் ஆகியும் மாமியார் மருமகள் ஆகியும் மாமியார் மருமகள் சண்டை ஓயல அப்படி சொல்ற வேகமேமா
0: வேகமா சொல்லணுமா. முதல்ல ஆரம்பிக்கும் போது மெதுவாத்தனமா ஆரம்பிக்கணும்,
1: அதுக்குள்ள நமக்கு 40 seconds முடிஞ்சு போயிருமே.
2: முடிஞ்சிரும் போங்க.
0: அதுக்காக என்ன செய்ய முடியும்?
1: சரி சொல்லுங்க.
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சார்.
0: மருமகள் மாமியார் மருமகள் மாமியார் ஆகதும் மாமியார் மருமகள் ஆகதும்
2: ஆகியும் ஆகியும்
0: ஆகியும் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டைகள் ஓயாம் ஓய்வதற்கு வழி இல்லை.
1: மருமகள் மாமியார் ஆயும் மாமியார் மருமகள் ஆயும் மாமியார் மருமகள் சண்டை ஓயவில்லை.
0: மருமகள் மாமியார் ஆகியும் மாமியார் மருமகள் ஆகியும் மாமியார் மருமகள் சண்டை ஓய்ந்த பாடு இல்லை.
2: ஓய்ந்த பாட இல்லை.
1: இது டங் ட்விஸ்டரே இல்லை சார். டங் ட்விஸ்டரே இல்லை
2: சார். டைம் முடிஞ்சிருப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு சார். சரி, இன்னும் கொஞ்சம் நீங்க வேகமா சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்போமே.
0: நீங்க
2: ஆரம்பிக்கணும். நல்ல மழை இன்னைக்கு.
1: என்ன
2: மேடம் சாப்பிட்டீங்க? நான் தனியா ஸ்டேட்மெண்டா போயிட்டு இருக்கல. நீங்க வந்து கேள்வி கேட்கணும், அதுக்கு நான் மாத்தி மாத்தி பதில் சொல்லுவேன். சரிங்களா? ஒரே பசி, பயங்கரமா பசி எடுக்குது. மணி 4:25 ஆயிருச்சுல.
0: காலை சாப்பாடு சாப்பிட்டீங்களா?
2: ரெண்டு நாளா வந்து கொடை வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், மறந்து மறந்து போகுது.
0: நிலைய இயக்குனர் ஐயா வந்து கேட்டதா சொல்லுங்க.
2: வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி நாய்க்குட்டி ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சு.
1: என்ன கேள்வி கேட்டீங்க கடைசியா?
0: கடைசியா கேட்டது வந்து
2: பெருமாள் படத்துல இருந்தான் பாடல் வந்துட்டே இருக்கு. கண்ணதாசனுடைய பாடல் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் ஜானகி அவர்கள் ரீமிக்ஸ் பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். கேட்கலாம்.
3: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Yeah, yeah.

0: நேரில் நேரம் ஆயிடுச்சு 4:31 பொதிய துமி நிகழ்ச்சி. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சாமியா கலகலப்பாக விளையாடிட்டு இருக்கிறோம். டாஸ்க் ஒரு டாஸ்க், உங்களுக்கு ஒரு டாஸ்க், எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேர்கிட்ட பேச போறோம். பேசலாம், யார் எங்கிருந்து? மாலை வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பழைய
3: படம் ஜீன்ஸ் பழசு தானே. ராதிகா உங்களோட டயலாக். சரி, ஓகே, உங்களுக்கு சரி விட்டுருங்க. ஒரு சின்ன கேள்வி, ஒரு விஷயத்த அடையிறதுக்கு மனசுல தீவிரமா உருவாகக்கூடிய ஆசைய ஒரு ஒற்றை சொல்லால என்னன்னு சொல்லுவோம்? ஒற்றை சொல். ஆமா.

0: அம்புஜம்மா, உங்களுக்கான 40 செகண்ட் இதோ.
1: நீங்க
0: ஆசைப்படமாட்டேன்,
1: ஆளை ஆசைப்படாம இருக்க முடியும் அம்புஜம் அம்மா? அத வந்து ஒரு ரெண்டே எழுத்து. ஆசை ஆசை
2: தெரியல மேடம், நான் தோழியை ஒத்துக்க

0: ஓகே அம்மா, நீங்க என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க உஷாக்கு?
1: கேளுங்க.
2: நான் கேட்கும் போது மட்டும் சோகம் ஆயிடுறீங்க, இப்ப நீங்க கேட்கும் போது மட்டும் சுறுசுறுப்பா நான் கேக்கட்டா அப்படின்றீங்க. பொருள் கிட்ட சொல்லிடுப்பீங்களா? சரி ஓகே.
3: குட்டி அக்கா குடிசைக்கு வாரா, துப்பக்கத்தைய கூட்டி கூட்டி எங்கேயோ போறா.
2: குட்டையக்கா
3: குடிசைக்கு வாரா, துப்பக்கத்தைய கூட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு எங்கேயோ போறா.
2: தொடப்பமா? கரெக்ட் தானே? இல்லையா? குட்டையக்கா ஏதோ குட்டையக்காவோ
0: குட்டையக்கா.
2: என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு க்ளூ. உயிர் உள்ளதுதான். உயிர் உள்ளது எத்தனையோ இருக்குது.
0: நல்ல ஒரு க்ளூ கொடுங்கம்மா.
2: சரி தெரியல அம்புஜம்மா, நீங்களே சொல்லிடுங்க.
0: வாத்து?
2: வாத்து அது என்ன?
0: எப்படி
2: எப்படி?
3: சரி
0: சரி.
2: குட்டி குஞ்சுகளை எல்லாம் திரட்டிட்டு எங்கேயோ போகுது, அப்படி அப்படி அர்த்தமா?
0: சூப்பருங்க, இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்க பாருங்க. உட்காந்து அமுஞ்சம்மா. ஓகே ஓகே, அப்ப மார்க் வந்து ஒரு மார்க் வந்து நீங்களே வச்சுக்கோங்க. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உஷா நாங்க முடிவு 35 நிமிடம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில ஒரு சூப்பரா ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துருமா?
2: கேட்டலாம்.
0: சூப்பரான ஒரு பாட்டு வருது நேர்களே. ஆடுகளம் படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். சூப்பரான இந்த பாடலை வேல்முருகன் ஜி பிரகாஷ்குமார் இசையில பாடி இருக்கிறாங்க, கேட்கலாம்.

0: சமயம் ஆட்ட போட வைக்கிற அட்டகாசமான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. புதிய தும்பி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில விளையாட போற அடுத்த நேயர் யார் இங்க இருந்து பேச போறாங்க பேசலாம். மாலை வணக்கம்.
1: நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா
0: ஒருத்தர் வந்து மேலயே பாத்துட்டு
2: நின்னாராம்.
0: எதுக்கு? ஆமா, 40 செகண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு.
3: நான் கண்டுபிடிச்ச
0: அவரு மேலயே பாத்துட்டு இருக்காரு.
2: போக்குவரத்து
0: தொடர்புடைய ஒரு சொல். சரி,
2: நாலு எழுத்து.
0: சரி,
2: இதுல ரெண்டு எழுத்து மட்டும் எடுத்து விட்டால் வாழ்க்கைக்கு இது தேவை. அடுத்தால மூணாம் எழுத்து மட்டும் எடுத்து விட்டால் வாழ்க்கைக்கு இதுவும் தேவை.
0: அவ்வளவுதானா? முடிச்சதா?
3: மூணா பயம் பயம்
0: பயம். ஓகே ஓகே ஓகே,
2: இந்த பயணம் பயம் பணம் அதுல இருக்கு.
0: சரி ஓகே சார், அப்ப உங்களுக்கு ஒரு மார்க் எனக்கு ஒரு மார்க். நன்றி. ஓகே, ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு மார்க் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியோட சூப்பரான ஒரு பாடல் கேட்கப்புறம் பூ படத்துல இருந்தா பாட்டு வந்துட்டு இருக்கு. எஸ் எஸ் குமரனுடைய இசையில நான் முத்துக்குமாரோடைய பாடல் வரிகளை நேர்களை கேட்டுட்டு வேகமா வந்துருங்க.

0: நேரம் சரியா 4:47 ஆயிட்டிருக்கு. புதிய தமிழ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் விளையாட போற அடுத்த நேயர் யார், இங்கிருந்து பேச போறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு?
2: ஜுனைதாமா, மதியம் பேசுனீங்கள? நான் கேக்கணுமா? சரி, கோவை சரளா அம்மாவோட ஒரு டயலாக் ஒண்ணு சொல்றேன், அத நீங்க அப்படியே கோவை சரளா அம்மா மாதிரியே சொல்றீங்களா? உங்க சங்கீதத்துல தொபக்கடின்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலான்னு ஓடோடி வந்தேன், என்னை ஏமாத்திடாதீங்க மாமா.
1: உங்க சங்கீதத்துல தொபக்கடின்னு குதிச்சு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி விடாதீர்கள் மாமா.
2: எங்க என்ன வந்தீங்க நீச்சல் அடிக்க? எல்லாத்தையும் பாதி முழுங்கியாச்சே.
1: உங்க சங்கீதத்துல மயங்கி அப்படி நீச்சல் அடிக்க வந்த என்னை ஏமாத்தி விடாதீர்கள் மாமா.
2: இது சுல்தானி அம்மாவோட டைலாக்கா? சொந்தம் பாதி கலப்பு பாதி
0: என்ன அடிச்சு
2: விட்டுட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபக்கடின்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலான்னு ஓடி வந்தேன், என்னை ஏமாத்திடாதீங்க மாமா. சரி முடிஞ்சிருச்சு. சரி, நீ இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்களா?
1: கேக்கும்.
2: கேளுங்க.

0: மரம், அது பூ பூக்கும்.
1: கேக்கலையே, என்னமா
0: பூ யாரும் வைக்க முடியாது.
2: அம்மா நீங்க சொன்னது தெளிவா கேக்கல, திரும்ப சொல்றீங்களா
0: மேடம்?
2: திரும்ப இருக்க சொல்லுங்க, உங்க இணைப்பு தெளிவா இல்ல, தெளிவா எங்களுக்கு கேக்கல.
0: கேக்கலையா?
2: இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
0: எனக்கு ரேடியோல நல்லா கேக்கு.
2: சரி சொல்லுங்க.
0: எனக்கு அரிசி கடை போட தெரியும், பூ பூக்க தெரியும், ஆனா அந்த பூவை கடையில் வைக்க தெரியாது. அந்த பூ விற்க முடியாது. அது என்ன பூ?
2: அது என்ன பூ? என்ன ஜடை?
1: என்ன பூ, என்ன ஜடையா? ஓஹோ, அது என்னது?
0: எல்லாம் மரம்தான்.
1: எல்லாம்
0: மரத்துல உள்ளதுதான்.
2: மரத்துல உள்ளதுதானா? அட பூதான்
0: மேடம்.
2: பூதானா அது?
0: அது பூதான், ஆனா பூவில நாம கடையில வைக்க முடியாது.
2: சரி சரி,
0: யாருமே வைக்க மாட்டாரு.
1: தலையில வைக்க மாட்டாங்களா? செம்பருத்தி, செம்பருத்தி
0: இல்ல மேடம், அது மரம் கிடையாது.
1: பூவா?
0: இல்ல,
1: வாழைப்பூவும் இல்லை. சரி, டைம் முடிஞ்சிருச்சு, நீங்களே சொல்லுங்க.
0: முருங்கைக்காய் தனக்கு இருக்கும்,
1: கேள்வியும் தெளிவாவே இல்லை.
0: அப்படியா மேடம்?
1: விட்டு விட்டு கேக்குது.
0: தெளிவாக
1: வைத்துக் கொண்டு கேள்விகளை மட்டும் நன்றாக கேளுங்கள்.
2: நன்றி சுனிதாமா, அழைத்ததற்கு நன்றி. அப்படி தமிழ் வந்து விளையாடி இருக்குது. 4:50 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்தாலும் சந்திரமுகி படத்துல தான் பாட்டு வந்துட்டே இருக்கு. பாடல் வந்து கேட்க போறோம் யாருடைய இசையில அப்படின்னா, வித்யாசாரோட இசையில தான் மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி டூப்பு பாடியிருக்காங்க. நாமத்துக்குமாரோடைய பாடல் வரிகள்ல

0: நேரில் நேரம் ஆயிடுச்சு மாலை 4:55 நம்ம பொதிகத்து மீன்காட்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உஷா நிறைவான நேர்கிட்ட பேசலாம், விளையாடலாமா? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் விளையாடலாமா?
1: விளையாடலாமே.
0: பாபு சார் ரெடியா வந்திருக்கீங்க. பாபு சார் நீங்க டாஸ்க் கொடுக்குறீங்களா நான் கொடுக்கட்டுமா?
1: நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட்.
0: நான் தானா? சரி, ஒரு கேக்கட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ஒரு குட்டி பையனை வந்து திருடுங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, சரிங்களா?
1: ஓகே.
0: சரியா, அவன் கேக்குறாங்க உன் வீட்டுல தங்கம்லாம் எங்க வச்சிருக்காங்க ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுங்க வந்து சொல்றேன்
1: அப்படிங்கிறான்,
0: சரிங்களா? எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா சொன்ன பதில கேட்டு திருடங்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன
1: சொல்லிருப்பேன்?
0: இல்ல அதெல்லாம் கேக்கல. அவர் பதில் சொன்னா பாருங்க.
1: என்ன
0: சார், இது கூட நல்லா இருந்திருக்கேன்.
2: நல்லா இருக்கே,
0: நல்லா இருக்கு. இப்படி கூட சொல்லி இருக்கலாமோ? ஆனா அது பதில் இல்லையே. அது பதில் இல்ல. நானே சொல்லுவா? அவன் சொன்னா எல்லா நகையும் அடகு கடையில இருக்கு
1: அப்படின்னானா.
0: அது வீட்டுல தானே இருக்கேன், கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகே சார், நீங்க என்ன டாஸ்க் கொடுப்பீங்க? தெரிஞ்சிருக்கு. பாவம், குடும்பத்து மேல அக்கறை உள்ள பிள்ளையா இருக்கு, எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது நல்லா தான் இருக்கு சார், உங்க ஐடியாவும் நல்லா இருக்கு. இப்ப உங்களுடைய டாஸ்க்
1: என்ன?
0: ஓகே சார், ஓகே. கேளுங்க.
1: ராமநாதபுரம்
0: இருக்கு.
1: மரம் சரி, ஓகே. அஞ்சு
0: புறம் இரம் இரம்
1: என்ன

0: அதெல்லாம் அப்பதே முடிஞ்சு.
1: ஆமா சொல்லுங்க
0: மேடம். ரதம் இருக்குல்ல மேடம்.
1: ஆமா ரதம். ஆஹா
0: அப்புறம் தம். அப்புறம் ஓரத்து நீங்க ரா சொல்லிட்டு நான் ஓரத்து இருக்கலாம்.
2: ரதம் எங்க இருக்கு?
0: ரதம் இருக்கலாம். ராமநாதபுரம்.
2: ரா வந்து தொணக்கால்.
0: சரி புறம்ல ரா இருக்குல்ல.
2: ஓ சரி சரி ஓகே ஓகே.
1: அங்க ஒரு ரா இருக்குல்ல.
2: சரி சரி ஓகே ஓகே
1: ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான்
0: டெடில ஒத்துக்கறேன்.
2: சரி ஓகே ஓகே.
1: உங்களுக்கு ஒரு மார்க், எனக்கு ஒரு மார்க். சரிங்களா?
0: நன்றி
1: பாபு சார், நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் இது வரைக்கும் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். நேர்கள் இன்னைக்கு கேட்க இருக்கிறீங்க செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 1977 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள் தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. இப்போ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. விண்வெளி துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியாவின் துருவ் ஜுரல் சதமடித்தார். ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதீதி பொர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பண்பலை 102.6 நேர்கள் 6 மணி வரை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது படமும் பாடலும். நேர்களை, இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1977 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்களும் அந்த படங்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 1977 நிறைய சூப்பர் ஹிட்டான திரைப்படங்கள் வெளிவந்து ரொம்பவே ஹிட் அடித்த படங்கள் நிறையவே இருக்குது. அந்த வரிசையில் முதல் படம் இந்த படத்தை சொல்லிதானுங்க ஆகணும். ஏன் அப்படின்னா, ரொம்பவே ஒரு ஹிட்டான ஒரு கிராமத்து பின்னணியில் அமைந்த ஒரு திரைப்படம் இந்த படம். பாரதி ராஜாவோடைய இயக்கத்தில், இளையராஜாவோட இசையில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் எல்லாரும் தான் நடிச்சிருப்பாங்க. எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆமாங்க, அது 16 வயது நிலை திரைப்படம் தான். இந்த படம் அப்படிங்கிறது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு பெரிய மைல்கல்லான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டுடியோ செட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை முதமெல்லாம் ஒரு கிராமத்து பின்னணியில், ஒரு கிராமத்துக்கு மண்ணீருக்கு வந்து அழைச்சிட்டு போன பெருமை வந்து பாரதி ராஜா சார் தேரும். ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க வந்துட்டு நிறைய கிராமத்து வெயில், தூசி, இந்த மாதிரி கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே திரையில் வந்து காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால ஸ்லோ மோஷன் காட்சிகளை கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நடிகர்களையே மெதுவாக ஸ்லோ மோஷனில் நடிக்க வச்சு ஓட வச்சு இந்த மாதிரி தான் பாடங்களை எடுத்திருக்கிறாங்க காட்சிகளை. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் அவங்களுடைய கருப்பு வெள்ளை படங்கள் நடிச்சிட்டு வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதன்முதல வண்ணத்திரையில் நடித்த படம் இந்த படம் தான். அது மட்டும் இல்லாமல் 16 வயது மயில் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க இல்லையா. நிஜமாகவே இவங்களுக்கு வயசு வந்து அப்போ வெறும் 14 வயசு தான். அந்த கிராமத்து பெண் கதாபாத்திரம் அப்படிங்கிறது தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மேக்கப் எதுவுமே இல்லாமல் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து இந்த படத்தில் நிறைய பாடல்கள் கூட சமகிட்டாக இருக்கும். டயலாக்ஸ் சொல்லவே வேண்டாம், நிறைய காட்சிகள் ரொம்பவே இன்றைக்கும் நம்ம மனசில் நிற்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும். அப்படி ஒரு காட்சி தான் இப்போ வந்து ஒரு சீன் தான் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க, கேளுங்க.
1: சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும் காசு விடு.
2: டே இருடா, வீட்டுக்கு போகலன்னு ஆத்தா வையும், அப்புறம்
1: சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும் காசை கொடு.
2: அப்போ மீதிய வந்து சொல்றிய,
1: சண்டைக்கு போய் காதை கூடு.
3: பரட்ட, அவன் அழ ஆரம்பிச்சுட்டான், இனி அவன் வாயிலிருந்து வேற வார்த்தை வராது. சீக்கிரமா காசு கொடுத்தனு.
1: சண்டைக்கு போன ஆத்தவைய காதை கூடு, ஆத்தவைய சண்டைக்கு போன காது.
0: இதே போல் இன்றைக்கும் நமக்கு மறக்க முடியாத நிறைய காட்சிகள் இந்த 16 வயது நிலை திரைப்படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி நமக்கு நினைவில் இருக்கும் சப்பானி அப்படின்ற கேரக்டர்லையும், பரட்டி அப்படின்ற கேரக்டர்லையும் ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் சாரும் நடிவில் வந்து எழுத்து கட்டியிருப்பாங்க. ஓகே, இந்த படத்துலேருந்தே இப்போ ஒரு பாடல் நம்ம கேட்க போகிறோம். எஸ் ஜானகி குரலில் பாடல் வந்துட்டுருக்கு 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை நேரமாலை 5:11 ஆயிற்றுக்கு நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். நேர்களை இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1977 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்ல இருந்த பாடல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்ன திரைப்படம் அப்படின்னா, ஆர் தியாகராஜனுடைய இயக்கத்தில் சங்கர் கணேஷ் இசையில் சிவகுமார், ஸ்ரீபிரியா, முக்கியமாக ஒரு ஆடு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்குங்க. சொல்லப்போனால் இந்த ராமு அப்படிங்கிற இந்த ஆடு தான் இந்த படத்தோட உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆபத்துக்கள்லேருந்து தன்னுடைய முதலாளி அலமேலு வந்து காப்பாற்றுறது இந்த ஆடு தான். வில்லன்களுக்கெல்லாம் இப்போ சரியான பாடமெல்லாம் புகட்டி பயங்கரமாக படத்தில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாகவே நடிச்சிருக்கும் இந்த ராமு அப்படிங்கிற ஆடு. விலங்குகளை வச்சு படம் எடுக்கக்கூடிய சாண்டோ சின்னப்பத்தேவர் தயாரிப்பில் தான் இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. அதனால் ஆட்டுக்குட்டியும் இந்த படத்தில் நடிச்சிருச்சு. இந்த ஆட்டுக்குட்டிக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காகவே நிறைய நாள் வந்து செலவிட்டுருக்காங்க. ஸ்ரீபிரியா அவங்களுக்கு இந்த திரைப்படம், ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம் பற்றி தான் பேசிட்டுருக்கேன். இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்பவே அவங்களுக்கு ஒரு முக்கிய படமாக இருந்திருக்கு. ஒரு கிராமத்து பெண்ணாக, ஒரு ஆட்டோடைய தோழியாக ரொம்ப உணர்ச்சிபூர்வமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. தமிழில் வந்து வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம் வந்து தெலுங்கிலையும் இந்தியிலையும் வந்து ரீமேக் வந்து செய்யப்பட்டுச்சுங்க. பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டான பாடல்களாக இருந்துச்சு. காட்சிகளுக்கு மட்டும் என்ன, சூப்பரான காட்சிகள் இந்த திரைப்படத்துலையும் இருந்தது. இப்போ கேட்கலாம், இந்த படத்துல இருந்து ஒரு காட்சி, ஒரு சீன் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: இந்த அலமேலுவ புடிச்சதுக்கு அடைக்கிறதுக்கும் இன்னொருத்தர் பிறந்து தாயா வரணும்.
2: அட, உன் பேர் அலமேலா? பேரு நல்லா இருக்கு, குரல் நல்லா இருக்கு.
1: யோ, இதெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் வச்சுக்க. மரியாதையா புடிச்ச பாட்டை கொடுத்துட்டு நடைய கட்டு.
2: என்ன செய்வ?
1: என்ன செய்வனா? ராமு,
2: யார் அவன்? மாவனா மச்சானா?
1: பாத்த
2: எவன் வந்தா எனக்கு என்ன, வரட்டும் பாத்துக்கிறேன்.
0: ஸ்ரீபிரியாவும் சிவகுமார் சாரும் பேசின சூப்பரான ஒரு சீன் தான் கேட்டேன். இப்போ இந்த படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாட்டும் கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பருத்தி எடுக்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹிட்டான படலாக இருந்துச்சு 1977. அந்த பாட்டு தான் இப்போ கேட்க போகிறோம்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1977 வெளிவந்த அடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொன்னால் கே விஜயனுடைய இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் சிவாஜி கணேசன், சுஜாதா, ஜெய் கணேஷ், சுமித்ரா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அண்ணன் ஒரு கோவில் அப்படிங்கிற திரைப்படம் தான். தமிழ் திரையுலகில் பாசத்துக்கும் தியாகத்துக்கும் இலக்கணமாக திகழ்ந்த ஒரு மிகச்சிறந்த குடும்ப காவியம் அப்படின்னு கூட இந்த படத்தை சொல்லலாம். இது வந்து 100 நாட்களுக்கு மேலே ஓடி ரொம்பவே வந்து பிளாக் பஸ்டர் மூவியாக இருந்த ஒரு படம் தான் இந்த படம். தன்னுடைய தங்கச்சி வந்து கொலக்காரியாக மாறிட்டா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு அவளை காப்பாற்றுறக்காக அண்ணன் வந்து அந்த பழியை தன் மேலே ஏற்றுக்கிட்டு தப்பி ஓடக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான த்ரில்லர் கதையாக இந்த படம் வந்து இருந்துருந்துச்சுங்க. மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. சிவாஜி கணேசன், சுஜாதா, சுமித்ரா, ஜெய கணேஷ், தேங்கா சீனிவாசன், சுருளிராஜன், ஆச்சி மனோரமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே அண்ணன் தங்கை பாசத்தை ரொம்ப உணர்வு பூர்வமாக வந்து சொல்லியிருக்கும் இந்த திரைப்படத்தை தான் இப்போ அந்த படத்திலிருந்து ஒரு காட்சி தான் நம்ம இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். வந்துகிட்டே இருக்க அந்த காட்சி உங்களுக்காக.

1977 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்டுக்கிறீங்க நேர்களே. நேரம் 5:19. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி.

0: ஆனா என் தாய் தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் நானாவே ஆயிட்டேன். தெய்வமா பார்த்தேன், உங்களை என் கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி உங்ககிட்ட என்ன சேர்த்து
1: வச்சிருக்க. நோயாளி இறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து என்ன பிரயோஜனம்? நாம ரெண்டு பேரும் முதல் முறையா நேர்ல சந்திக்கும் போது எப்படி எல்லாம் இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு லெட்டர் எழுதிட்டு இருந்தோமோ, அதுக்கு நேர் மாறா இப்ப நாம சந்திச்சிருக்கிற நிலைமையை பாத்தியா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவ நம்மளை சந்திக்க வச்சிருக்கவே வேண்டாம். என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நானே ஓடி ஒடிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல.
0: உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? நீங்க யாருக்கா எதுக்காக இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க?
1: உயிர்களை காப்பாற்ற வேண்டிய நானே ஒரு உயிரை அழிச்சிட்டேன். அது அழிக்கப்பட வேண்டிய உயிர் தான். அதுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்.
2: இது போல ரொம்பவே வந்து பரபரப்பான காட்சிகள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்துலாம் இப்போ நம்ம பாடலும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்கு அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திற்காக.

0: நம்ம நிலைப்பன்மலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 5:27. 1977களில் வந்து வெளிவந்த திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, எஸ்பி முத்துராமன் அவங்களுடைய இயக்கத்தில், இளையராஜா இசையில், சிவகுமார், ரஜினிகாந்த், சுமித்ரா எல்லாரும் நடித்திருந்த திரைப்படம் தான் புவனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற திரைப்படம். தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு முக்கியமான திருப்பு முனை படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் வில்லனாக நடிச்சிட்டு இருந்த ரஜினிகாந்தை முதன் முதல்ல ஒரு நல்ல குணச்சித்திர ஹீரோவாக வந்து காட்டியிருந்தாங்க. எப்போவுமே நல்லவராக நடிச்சிட்டு இருந்த சிவகுமார் சாரை வந்துட்டு இந்த இதில் ஒரு பேராசை பிடிச்ச வில்லனாக வந்து மாற்றி போட்டு தமிழ் ரசிகர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். 16 நிலை 3 மடிச்சு இந்த மாதிரி படங்களில் கொடூர வில்லனாக நடித்த ரஜினிகாந்த் சார் இதில் வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நல்ல மனிதனாக வந்து நடிச்சிருப்பார். இது வரைக்கும் வந்து ரொம்பவே சாதுவான ஹீரோ அப்படின்னு நடிச்சிட்டு இருந்த சிவகுமார் சார் இதில் ரொம்ப சுயநலம் பிடிச்ச, பேராசை பிடிச்ச நாகராஜ் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ரோலில் வந்து நடிச்சிருப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்பி முத்துராமன், ரஜினிகாந்த் இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது இந்த படத்தில் இருந்து தொடங்க ஆரம்பிச்சுங்க. ரொம்பவே பிரபலமான ஒரு தமிழ் நாவலாக இருந்த பூவனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற நாவலை அடிப்படையாக கொண்டு தான் பஞ்ச அருணாச்சலம் வந்து இந்த படத்திற்கு திரைக்கதை வசனங்கள் வந்து எழுதியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பர் ஹிட்டான இந்த படத்துலேருந்து ஒரு சீன் இப்போ கேட்க போகிறோம், கேட்கலாம்.
1: ஆரம்பத்திலிருந்தே நடந்தது எல்லாம் யோசிச்சுப்பாரு. அன்பு பாசோ உறவுன்னு தாயங்கினேன், ஆனா இது வரைக்கும் அந்த இன்பங்கள் எனக்கு கிடைக்கல. ஏதோ பாபு வளர்த்து வர பாசத்துல அந்த கவலைகளை ஓரளவுக்கு பிறந்திருக்கேன். ஆனா நீ பணம் காசு வசதி மாளிகை நிறைஞ்ச, நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைச்சது. பாசமும் அன்பும் உறவும் முன்னேற்றத்துக்கு தடியா இருந்தா

0: அது அறுத்து எரியணும்னு சொன்ன, அதுவும் நடந்துச்சு. நாகராஜ் என்ன, நீங்க முழுங்கின கடுப்பாற ஒன்னா ரெண்டா, இப்ப குத்துதே குறையுதேன்னா எப்படி? நீங்க செஞ்ச பாவத்தை தொலைக்க மனப்பூர்வமா நல்லவனா மாறி நாலு நகாரியத்தை பண்ணுங்க, போற வழிக்கு புண்ணியம்.
1: ஆமா தம்பி.
2: நேர்களே, நாம் அந்த காட்சி கேட்டவனே அந்த படத்திற்குள்ளேயே அந்த காட்சிக்குள்ளேயே வந்து தத்ரூபமாக நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறத உண்மை. 5:29 இப்போ அந்த படத்தில் இருந்தால், அதாவது புவனா ஒரு கேள்விக்குறி இந்த படத்துல இருந்தால் பாட்டு கூட வந்துட்டு இருக்கு. பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. நேர்லி நேரமாலை 5:32. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சியை ரொம்ப ஜோரம் அணிஞ்சிட்டு இருக்கேன். நான் உங்க வீரா. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1977 வெளிவந்த தமிழ் சினிமாவில இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா அவர்கள் அப்படிங்கிற திரைப்படம் தான். கே பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் கமல்ஹாசன், சுஜாதா, ரஜினிகாந்த், ரவிக்குமார் இவங்கெல்லாம் நடிச்சிருந்த சூப்பரான ஒரு படம் தான் இந்த படம். தமிழ் சினிமா வரலாற்றில் பெண்களுடைய சுதந்திரத்தை மிக தைரியமாக பேசிய ஒரு புரட்சிகரமான காவியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் தன்னுடைய சுயமரியாதைக்காக விவாகரத்து வாங்குறதையும் ஒரு ஆணின் துணை இல்லாமல் தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறதையும் 70களிலேயே காட்டி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து ஒரு

0: கணவன் எவ்வளோ கொடுமைக்காரராக இருந்தால் கூட பெண்ணாலும் பொறுத்துக்கிட்டு வாழணும் அப்படின்னு வந்து இருந்தது போய், இந்த அவர்கள் திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு ஒரு குடும்ப வன்முறையை எதிர்க்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான படமாக அமைஞ்சிருந்தது. ரஜினி சார் வந்து இதில் பயங்கரமாக வந்து சூப்பர் ஸ்டாராக மாறதுக்கு முன்னாடி இதில் ராமநாதன் அப்படிங்கிற சைக்கோ குணம் கொண்ட ஒரு கணவனை வந்து நடிச்சிருப்பார். இவருடைய அந்த தனித்துவமான வில்லத்தனமான சிரிப்பும் அந்த சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல் இதெல்லாம் வந்து அந்த காலத்து ரசிகர்களால் ரொம்பவே வந்து ரசிக்கப்பட்டது அப்படிங்கிறத விட வெறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு கொடூரமான வில்லனை வந்து நடிச்சிருப்பார். நடிப்பு இதில் வந்து ஒரு ஒரு வில்லன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பயங்கரமானதாக இருந்தால் கூட இவருடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில். இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு காட்சி தான் இப்போ வந்துட்டுருக்கு, கேளுங்க.
1: நான் ஊருக்கு போயிட்டு வரேன். என்ன என்ன பேச மாட்டேங்கிற கோபமா? ஆமாம், என்ன இன்னுமே லவ் பண்ணுறேன்?

0: அப்படிங்கிறது ரொம்பவே பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில். இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு காட்சி தான் இப்போ வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
1: நான் ஊருக்கு போயிட்டு வரேன். என்ன என்ன பேச மாட்டேங்கிற, கோபமா? ஆமா, என்ன இன்னுமே லவ் பண்ற?
2: ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன். என் காதலுக்கு வெற்றி கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் அதை பூர்வமா நேசிக்கிறேன். நம்மால அடைய முடியலங்கிறதுக்காக ஆண்டவனை நேசிக்காமல் அன்பறோம்.
3: என்ன பாக்குறீங்க? நான் தான் பொம்மை வழியாய் தேவரே என் காதலை வெளிப்படுத்தினா அது கண்டிப்பா நிறைவேற போறது இல்லைங்கிற நிலையில தான் அது நேருக்கு நேரம் வெளிப்படுத்துற முடிவுக்கு நான் வந்தது. இதை முன்பே நான் சொல்லியிருந்தா என்னோட மதிப்பை நான் இழந்திருக்கும். இப்பவும் சொல்லலைன்னா அந்த காதலுக்கே மதிப்பு போயிடும்.
0: பொம்மலாட்ட கலைஞராக நடிச்சிருந்த கமலஹாசன் ஜனார்த்தன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. அவருக்கும் நம்முடைய ஹீரோயின் சுஜாதா அவங்களுக்கும் இடையே இந்த கான்வர்சேஷன் தான் இந்த டைலாக் இருந்தது. ஓகே, இப்போ இந்த திரைப்படத்திலிருந்தே நம்ம பாடல் கூட கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சதன் பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வருது, கேட்கலாம்.
4: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மாலை 5:42. படமும் பாடலும் நிகழ்ச்சியில அடுத்த படம் 1977 வெளிவந்த தீபம் திரைப்படம் தாங்க. கே விஜயன் அவங்களுடைய இயக்கத்தில், இளையராஜாவோட இசையில சிவாஜி கணேசன், சுஜாதா, விஜயகுமார், சங்கீதா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு குடும்ப காவியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பணக்கார தொழிலதிபர் தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை, அதாவது நம்ம சுஜாதா ஹீரோயின் அவங்கள காதலிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் ஏற்கனவே வேறொருத்தங்களை, விஜயகுமார் வந்து காதலிக்கிறா அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிய வருது. இதனால் ஏற்படக்கூடிய மன போராட்டம், காதலில் ஏற்படக்கூடிய திருப்பங்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய எதிர்பாராத சோதனைகள், இது எல்லாம் தான் அந்த படத்துடைய முக்கியமான ஒரு கதையாக வந்து அமைஞ்சிருந்தது இந்த தீபம் திரைப்படத்தில். சிவாஜி கணேசன் வந்து இதில் வந்துட்டு சூப்பரான ஒரு வசதியான, அதே சமயம் காதல், ஏமாற்றம், தியாகம் அப்படின்னு பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கனமான கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. சுஜாதாவும் வந்து அவங்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி சாருக்கு இணையாக ரொம்பவே அழுத்தமான ஒரு நடிப்பை இந்த படத்தில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இப்போ இந்த படத்திலிருந்து ஒரு காட்சி உங்களுக்காக.
2: இன்னைக்கு நமக்கு இருக்கிற அந்தஸ்து, பணம், இதெல்லாம் நாளைக்கு இல்லைன்னு வச்சுக்க, நீ என்ன செய்வே?
3: நான் படிச்சவ, உத்தியோகம் பார்த்து சம்பாதிச்சுக்குவேன். எனக்கு பணமே வேண்டாம்னா நீங்க இருந்தா போதும்.
2: வெரி குட், வெரி குட். அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அது பல ஏழைகளுக்கு போகும். அவங்க கேட்டு போனா இந்த பணத்து மேல உள்ள களங்கம் எல்லாம் போயிடும். நீ என்ன நினைக்கிற?
3: நிஜமா தான் சொல்றீங்களா?
2: இதுல பொய்க்கே இடம் இல்லம்மா. இனிமே யார் என்ன சந்தேக கண் கொண்டு பார்க்க கூடாது. உண்மையானவனா, உத்தமனா, யாருக்குமே சொல்ல தராதவனா?
3: என்ன சொல்றீங்க?
2: நீ போய் தூங்க.
1: தீபம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான காட்சியை நம்ம கேட்டோம். இப்ப அந்த படத்திலிருந்து அருமையான ஒரு பாட்டு

5:48 நேர்கள் கேட்டுட்டு இது படமும் பாடலும். இந்த நிகழ்ச்சியில் 1977 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு கூடவே சுவாரஸ்யமான தகவல்களோடு. அடுத்த திரைப்படம் 1977 வெளிவந்த மீனவ நண்பன் அப்படிங்கிற படம் தான். சி வி ஸ்ரீதர் அவங்களுடைய இயக்கத்தில் எம்ஜிஆருடைய நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம். ஏழை மீனவர்களுக்காக போராடக்கூடிய குமரன் அப்படிங்கிற ஒரு மீனவன் அவனுடைய கேரக்டர் தான் வந்து எம்ஜிஆர் சார் நடிச்சிருப்பாங்க. நாகராஜ்

0: அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செல்வந்தர் வந்து ஏழை மீனவர்களை ஏமாற்றி அவங்களை துன்புறுத்துறாரு. அந்த மீனவர்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகளை எதிர்த்து குமரன் வந்து எப்படி போராடுறாரு, எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய முக்கியமான கதையே. ஓகே, இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு காட்சி கேட்கலாமா?
1: அண்ணனின் பாதையில் வெற்றியே காணலாம், தர்மமே கொள்கையாய் நாளெல்லாம் காக்கலாம். அடடாடா, என்ன பிரமாதம்! தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். அடாடாடாடா, என்ன அர்த்தம், என்ன கொள்கை?
2: இப்ப யார பாசிங்க?
1: அடடே, நீங்களா? என்ன தத்துவங்க, ரொம்ப பிரமாதமா பாடிட்டீங்களே.
2: மன்னிக்கலாம்.
1: ஏங்க?
2: அத நான் பாடலீங்க, பாடினது பாரதியார் மகாகவி. அவர் ஒரு தமிழ் கவிஞர், தமிழர்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் சுதந்திர உணர்ச்சி தூண்டிவிட்ட புதுமை கவிஞர்.
1: அது எனக்கும் தெரியுங்க. ஆனா அந்த மறைஞ்ச கவியோட கருத்துக்களை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி அவரோட புகழை மங்காம வச்சிருக்கீங்களே, அதுக்காகத்தான் உங்களை பாராட்டினங்க.
2: நன்றிங்க.
1: ஐயோ, என்னங்க நீங்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே.
0: ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்கிற அந்த காட்சி தான் நம்ம கேட்டோம். இப்போ அதே மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாட்டும் கேட்க போகிறோம். கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில்.

0: இல்ல வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். இது படமும் பாடலும். இதிலே படமும் பாடலும் நிகழ்ச்சியில் நிறைவான திரைப்படம், எந்த திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம்? அவன் ஒரு சரித்திரம் அப்படிங்கிற படம் தாங்க. பிரகாஷ் ராவ் அவங்களுடைய இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், சிவாஜி கணேசன், மஞ்சுளா, காஞ்சனா எல்லாரும் நடித்த ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான். சிவாஜி கணேசன் இதில் வந்துட்டு சங்கர் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கலைட்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அவர் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுகள், தியேட்டர்களில் ஒரு பலத்த கைத்தடர்களை பெற்ற திரைப்படம் அப்படின்னு இந்த திரைப்படத்தை சொல்லலாம். சொந்த குடும்பமே தவறு செஞ்சிருந்தாலும் சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கொள்கைவாதியா சிவாஜி கணேசன் தன்னுடைய கம்பீரமான நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்திருந்தாரு. இப்ப இந்த படத்துல இருந்து ஒரு காட்சி உங்களுக்காக.
1: தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன பயலுக்கு படிப்பு வராது, அவன் விவசாயத்தை பார்த்துக்கிட்டோம். நம்ம வம்சத்திலேயே நீதான் தான் பெரிய படிப்பு படிக்கணும்னு என்கிட்ட சொன்னீங்க. உங்க இஷ்டப்படியே நான் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சை தானப்பா.
2: மாமா இப்ப போதுமா?
3: போதுமா. அடியே, இந்த முட்டா பையன்பாவே அங்க ஒரு பெரிய கூத்து வச்சுட்டா தெரியுமா?
2: என்னங்க?
3: முதல் வகுப்புல சேர்றதுக்காக தங்க பிரதிக்க கொடுத்தாங்கல்ல, அதை வாங்கி கருத்துல மாட்டிக்க வேண்டாம். அதை விட்டுட்டு அதோ நிக்கிறாரு எங்க அப்பா, அவங்க கூப்பிடன்னு பையன் என்ன காட்டி கொடுத்துதா?
2: அப்படியா? உடனே உங்க கை கால உதற ஆரம்பிச்சிருக்குமே.
3: ஆமா, நகர மாட்டேன்ட்டாரு. அப்புறம் நான் தான் முடிச்சு தள்ளினா வர எப்படியோ ஒரு வழியா பழக்கத்தை போட்டு முடிச்சுட்டேன்.
0: குடும்பமா அப்பா பையன் எல்லாரும் பேசிக்கிற ஒரு மகிழ்ச்சியான காட்சி தான் நம்ம அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்துல இருந்து கேட்டோம். இப்ப இந்த திரைப்படத்துல இருந்து நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடலும் கேட்க போறோம். ஜி எம் சவுந்தரராஜன் பேசு சில குரல்களை, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில, கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை, அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில இதுவரை 1977 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்களும் காட்சிகளும் கேட்டீங்க. நிறைவான படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க. 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து பக்தி மாலை நிகழ்ச்சி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடலோடு, இந்த நிகழ்ச்சியோடு நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவான பாடல் இதோ உங்களுக்காக.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விண்வெளி துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மதிப்பு கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தெரிவித்துள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தவேக அரசின் முடிவிற்கு ஆதரவு அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூறியுள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. த்ரூ ஜுரேல் சதம் அடித்தார். ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:02. இனிய மாலை வணக்கம் நேர்களே, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு. இது பக்தி மாலை.

கருணை என்பது இரக்கப்படுவது அல்ல. எல்லோரையும் தன்னுடைய ஒரு பகுதியாக உணர்வது கருணை. இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

நேரம் 6:12. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் வாழ்க்கையின் மதிப்பு உள்ளது.

பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் நம்மை அழிக்க வருவதில்லை, நம்மை செதுக்கவே வருகின்றன.

திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டுட்ருக்கிறீங்க. விழிப்புணர்வுடன் இருக்கும்போது ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய தொடக்கமாக அமைகிறது. இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில்.

நேரம் 6:25. வருங்காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் மலரும்.

நேரம் 6:30 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்ந்து சேவை செய்திகள் திரை செய்யோடு.

மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக

இளையராஜாவோட இசையில் எஜமான் படத்துலேருந்து பாட்டு கேட்டோம். திரை இசையோடு சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க. இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிற சேவை செய்தி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புவோர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ₹5,000 வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டுக்கான பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் கட்டணமின்றி பெறலாம். மேலும் www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை நவம்பர் 15ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 600005 என்ற முகவரிக்கு.

இளையராஜாவோட இசையில் கலைஞன் படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். சேவை செய்திகளில் அடுத்ததா, வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி இணைந்து நடத்தும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. இத்திட்டம் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறைதீர்க்கும் மற்றும் சேவை வழங்கும் தளமாகவும் தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் செயல்படும் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் 27 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் கீழ்கண்ட இடங்களில் நடைபெறும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மெரிட் தொழில்நுட்பக் கல்லூரி, கடையம் முக்கூடல் மெயின் ரோடு, இடைகால் அம்பாசமுத்திரம். தென்காசி மாவட்டத்தில் ஸ்ரீ வையாபுரி வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி, ராஜபாளையம் ரோடு, சங்கரன்கோயில், தென்காசி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முனிசிபாலிட்டி கூட்ட அரங்கம் பேருந்து நிலையம் அருகில் திருச்செந்தூர்.

கேட்ட பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நேரம் 6:48. சேவை செய்திகளில் தொடர்ந்து, மும்பையில் உள்ள இந்திய ஹஜ் குழுவானது தனது சுற்றறிக்கை எண் 7 ஹஜ் 2027 புனித பயணம் மேற்கொள்ளவிருக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த ஹஜ் பயணிகளுக்காக சேவையாற்ற மாநில ஹஜ் ஆய்வாளர்களை தற்காலிகமாக சவுதி அரேபியா அனுப்ப நிகர்நிலை மூலம் ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கிறது. தற்காலிகமாக பணிக்காலம் 3/4/2027 முதல் 25/6/2027 வரை சுமார் 2 மாத காலமாகும். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், துணை இராணுவ படைகளில் பணியாற்றும் தகுதி வாய்ந்த அலுவலர்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் அல்லது மத்திய மாநில அரசின் கீழ் இயங்கும் பொது நிறுவனங்களில் பணியாற்றும் நிரந்த பணியாளர்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள். மாநில ஹஜ் ஆய்வாளர்கள் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் காலம் பணிக்காலமாக கருதப்படும். இப்பணிக்காக நிகர்நிலை மூலம் ஆன்லைன் விண்ணப்பிக்கும் முறை, தகுதி, நியமன முறை ஆகியன மும்பை இந்திய ஹஜ் குழுவின் இணைய முகவரியில் www.hajcomittee.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். ஆன்லைன் விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 27 ஆகும்.

நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது சேவை செய்திகள். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இல்.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவலுடன் திரை இசை கேட்டு ரசிக்கலாம். 8:05 குக்கு நேயர் உறுப்ப பாடல்களாக, 9 மணிக்கு இடைவிடாத இசைமொழி, 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, 10 மணிக்கு சுகமான ராங்கல் திருநெல்வேலி ஜங்ஷன் சிந்து பூந்தரை முருகன் அவர்களின் தொகுப்பு இடம்பெறும்.

இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குவவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குவவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 கேட்கலாம் ஆனந்த பூங்காற்று. 10:02 மனம் விரும்புதே நேயர் உறுப்பு பாடல்களாக.

முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தென்மலை, 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து வியந்த பெண் யார், 1 மணிக்கு நலம்தானா குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள், 1:05 நலம்தானாவில் தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது பைசல் அவர்கள். தொடர்ந்து நீர்முள்ளியின் மருத்துவ பயன்கள். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயருப்பு பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. மாலை 5:02 படமும் பாடலும். 1978 வெளியான படங்களிலிருந்து தகவல்களும் பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவலுடன் திரை இசை. 7:30 ஆசை அஞ்சல். இரவு 8:05 குக்கு நேயர் பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக. 9 மணிக்கு இடைவிடாத இசைமுளை. இரவு 9:30 இலக்கிய சாரல் புறநானூறு குறிப்பிடும் சங்ககால தொழில்கள். 10 மணிக்கு சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்களாக இவையாகும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

தெரிய வைக்கக்கூடிய அறிய வைக்கக்கூடிய வகையில் அறிவியல் சார்ந்த செய்திகள் கேட்க போகிறீங்க. அறிவியல் நேரமாக நான் உங்கள் முத்து அபிஷேகம். இன்னும் ஒரு மணி நேரம் தொடர்ந்து கேட்கலாம் இனிய பாடல்களும் அறிவியல் செய்திகளுமாக.

அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். அதாவது வரலாற்றில் மனித மூளை வளர்ச்சியில் நாம் சாப்பிடக்கூட இறைச்சியிலிருந்து தான் அந்த மனித மூளை வந்து இந்தளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சில ஆராய்ச்சிகளில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நமக்கு தேவையான மூளைக்கு தேவையான அமினோ அமிலங்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் இதிலிருந்து தான் நமக்கு மனித மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஒரு புதிய ஆய்வில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மூளை இயங்கிறதுக்கு தேவையான குளுக்கோஸை இயற்கை சர்க்கரையும் மாவு சத்துக்களுமே கொடுத்துருக்கு. அதன் மூலமாக தான் அந்த மூளை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த பரிணாம வளர்ச்சியில் அப்படிங்கிற ஒரு புதிய ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பழங்களும் தேன்லேயும் இருக்கக்கூடிய சர்க்கரையும் மாவு பொருட்களும் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறதா அந்த ஆய்வு விளக்கம் சொல்லுது. இதுகளே நாம் ஜீன்ஸ் படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். அடுத்ததாக எனக்கு 20 உனக்கு 18 அப்படிங்கிற படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம்.

7:14 ஆயிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட பண்பலை 102.6. பூமியோட வெப்பநிலை அளவு சராசரியாக 1 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற எண்ணிக்கையில் உயர்ந்த பிறகு எல்லாத்தையுமே அது புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அடிக்கிற வெயிலை பார்த்தா ரொம்பவே பயமாக தான் இருக்குது. இந்த வெப்ப உயர்வு காட்டு

மரங்களையும் விலங்குகளோட வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது 15,801 உயிரினங்களோட வாழ்க்கையில் இதனால் பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்க்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பல பறவை இனங்களும் விலங்குகளும் கூட தன்னோட இனப்பெருக்க முறையையே மாற்றிருக்கு தான். சில இனங்கள் வந்து ஏறக்குறைய அழிவோட விளிம்பில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ தொடர்ந்து அடுத்ததாக என் சுவாச காற்றை படத்துலேருந்து பாட்டு.

அறிவியல் தகவல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க திரை இசை 7:21. இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் மகாராஷ்டிராவில் தொடர்ந்து சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு. 29 நில அதிர்வுகள் வரைக்கும் ஏற்பட்டுச்சான். இந்த நிலநடுக்கம் வந்து வலுவான நிலநடுக்கமாக இல்லாமல் மிதமாக இருந்திருக்கு. சுமார் 5 லிருந்து 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட ஆழம் குறைவான நிலநடுக்கமாக இது தொடர்ந்து ஏற்பட்டிருக்கு. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிலநடுக்க கூட்டம் அப்படின்னு நில அதிர்வு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. மகாராஷ்டிராவில் இதுக்கு முன்னாடியும் இதுபோல் பல தடவை நடந்திருக்கு தான். தொடர்ந்து இப்போ மின்சார கனவு படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் இரவு 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக நேர்களோட விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நேயர்கள் தங்களுடைய குறுஞ்செய்தியாவோ இல்லாட்டி தங்களுடைய வாய்ஸ் நோட் குரல் பதிவாக கூட நீங்கள் அனுப்பலாம். இந்த எண் 9443360794.

பல தடவை நாம் கேள்விப்பட்டிருப்போம், பூமிக்கு நெருக்கமாக கடந்து சென்ற விண்கல் அப்படின்னு செய்திகளில் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அதாவது அது கூட சில நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் தான் பூமிக்கு கூட தாண்டி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அதையே நாம் வந்து பூமிக்கு அருகில் சென்ற விண்கல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த பறந்து விடிந்த விண்வெளியில் அது வந்து பூமிக்கு அருகில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, எதிர்காலத்தில் பூமி மேலே மோத வாய்ப்பு இருக்கக்கூடிய விண்கல் அப்படின்னும் செய்தியில் நாம் படிச்சிருப்போம். சில காலங்கள் கழித்து இந்த விண்கல் வந்து மோதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்ம செய்தியில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி பூமியை தாக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய விண்கல்லோட திசையை மாற்ற இல்லாட்டி அதை அழிக்கிறதுக்காக டார்ட் அப்படிங்கிற சோதனையை வந்து சமீபத்தில் நாசா அமைப்பு வந்து செஞ்சுருக்கிறாங்க. அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த சோதனை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன்படி என்ன செய்வாங்க அப்படின்னா, அணு ஆயுதத்தை விண்கல் மேலே மோத விட மாட்டாங்க. விண்கல்லோட அந்த விண்கல்லுக்கு சில கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே அணு ஆயுதத்தை வெடிக்க வைப்பாங்க. அது வெடித்து எக்ஸ் கதிர்களை வந்து அது வெளியிடும், அது வந்து விண்கல்லை வந்து ஆவியாக்கி வெடிக்க வைக்கும் அப்படின்றாங்க. அந்த ஆராய்ச்சியை தான் சமீபத்தில் பண்ணியிருக்கிறாங்களாம். தொடர்ந்து இப்போ பாய்ஸ் படத்துலேருந்து பாட்டு.

அறிவியல் தகவல்களோட திரை இசை கேட்டுட்ருக்குறீங்க. ஜிஜே 523B அப்படிங்கிற ஒரு பிளானட் கோளை வந்து விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமியை மாதிரியே 23 மடங்கு அதிக எடையோட 2.5 மடங்கு அதிக அளவு கொண்டதாக இந்த கோள் இருக்குது. இது வந்து சிறிய கே வகை நட்சத்திரத்தை சுற்றி வருது அப்படின்னும், பாறை கோளாக இருக்கக்கூடிய இதில் வாயுக்கள் வந்து ரொம்ப குறைவாகவும் பாறைகளும் லோகங்களும் அதிக அளவில் இருக்கிறதா ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்குது. இப்போ அடுத்து நாம் கேட்க போகிற பாட்டு முதல்வன் படத்துலேருந்து.

ஏஆர் ரகுமான் இசையில் பாடல்களும் அறிவியல் செய்திகளும் கேட்டுட்ருக்கிறீங்க. 7:50 ஆகிட்டுருக்குது. சுமார் 35 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான நுண்ணுயிர் படிமங்களை சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சிங்பூங் பாறை பகுதியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்திய புவியியல் ஆய்வு மையத்தோட ஆய்வுக்குழுவோட கருத்துப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியோட ஆரம்பகால உயிரினங்கள் பற்றின ஆய்வில் இது ஒரு முக்கியமான பங்காக இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தொடர்ந்து இப்போ பாட்டு காதலன் படத்துக்காக.

இது வரைக்கும் ஏஆர் ரகுமான் இசையோட அறிவியல் தகவல்கள் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம்

0: கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தவேக அரசு என்ன செய்யப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் எந்த ஒரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். கேட்க போறீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக. நீங்களே இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். 9443360704 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் குறுஞ்செய்தியாவோ அல்லாட்டி குரல் பதிவாவோ நீங்கள் அனுப்பலாம். என்ன பாட்டு, அது எந்த படத்துலேருந்து, அதோட உங்கள் பெயர்களையும் ஊர் பெயரையும் சேர்த்து எழுதியோ பேசியோ அனுப்புங்க. நான் உங்கள் முத்து அபிஷேகம் மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், 9443360704. முதலாவது பாட்டு மம்ச

சிதாபுரம் மீனா, தீபா, ரூபா இவங்களுக்காக வருது. திரிசூலம் படத்திலிருந்து கேஜி ஜேசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இசை, கண்ணதாசனின் வரிகள்.

குக்குல வரக்கூடிய அடுத்த பாட்டு கீழ சுரண்டை. பரமசக்தி, செல்வராஜ், முத்துபாலகிருஷ்ணன், முத்துச்செல்வன் இவங்களுக்காக காந்தி பிறந்த மண் பாடத்திலிருந்து வருது. எஸ் ஜானகி குழந்தை வேலு பாடியிருக்கிறாங்க. ஆர் சுந்தரராஜன் வரிகளுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க தேவா.

8:15 ஆயிட்டு இருக்குது. குக்கு கேட்டுட்ருக்குறீங்க. இனி வெள்ளாங்குழி கார்த்திகாவோட விருப்பத்தில் விடுதலை பார்ட் 1 படத்துக்காக பாட்டு கேட்க போகிறோம். இளையராஜா இசையமைச்சு வரிகள் எழுதி அனன்யா பாட்டோட இணைஞ்சு பாடியிருக்கிறாங்க இந்த பாட்டு.

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ்லையும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பிலையும். இது குக்கு நேயர் பாடல்கள். அடுத்ததா பழையப்பேட்டை நெல்லையா அவங்களோட விருப்பத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் பட பாடல் கேட்க போகிறோம். MS விஸ்வநாதன் இசை, வாலியோட வரிகளுக்கு பாட்டுக்கிறாங்க TM சவுந்தரராஜன்.

8:25 ஆயிட்டிருக்குது. அடுத்ததாக சாயர்புரம் கண்ணன், ஆதிலட்சுமி, செல்வ கணபதி, முத்து மகேஸ்வரி இவங்களுக்காக வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் பாட்டு வருது. வாலியோட வரிகளுக்கு கே.ஜே. ஜேசுதாஸ் குரல்.

8:31. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸில் நேயர்கள் 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பாட்டு கேட்டு அனுப்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து கட்டேரிப்பட்டி சுரேஷ் இவரோட விருப்பத்தில் கேட்க போகிறோம் வெள்ளக்காரத்துறை படத்திலிருந்து பாட்டு. இமான் இசையில் யுகபாரதி வரிகளுக்கு சத்யபிரகாஷ் பாடியிருக்கிறாங்க.

குக்குல அடுத்த பாட்டு டவுன் மிருதுனா இவங்க விருப்பத்தில் கேட்க போகிறோம். வருஷமெல்லாம் வசந்தம் படத்துக்காக உன்னிமேனன் பாடியிருக்கிறாங்க, ரவிசங்கர் பாடல் வரிகளுக்கு சிற்பி இசை.

நெஞ்சம் நிறைந்த நேயர் உறுப்பு பாடல்கள் குக்கு நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து கண்ணன் வருவான் படத்துக்காக சிற்பியோட இசையில் பழனி பாரதியோட வரிகளுக்கு ஹரிகரன் பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கிறாங்க திருநெல்வேலி டவுன் வள்ளிராஜ், பரமேஸ்வரி, யஸ்வந்த் ஸ்ரீ, முதிர்மதியோன், சர்வினி, பிரதிகா இவங்க எல்லாத்துக்காகவும்.

8:47 ஆயிட்டு இருக்குது. நேர்களே, இன்று இரவு 9 மணிக்கு தொடர்ந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், இடைவிடாத இசைமலையாக. அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாட்டு மேலப்பாளையம் ஹுசைன் விருப்பத்தில் கேட்க போகிறோம். உள்ளத்தை அளித்தா படத்திலிருந்து சிற்பியோட இசையில் மனோ சித்ரா பாடியிருக்கிறாங்க பழனி பாரதியோட வரிகளுக்கு.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இப்போ வரக்கூடிய பாட்டு சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துக்காக இளையராஜாவோட இசையில் SB பாலசுப்ரமணியம், SB ஜானகி பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கிறாங்க வானரமுட்டி நம்பிராஜ்.

நிறைவு பெற்றது குக்கு. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், திருநெல்வேலி ஜங்ஷன், சிந்துபூந்தரை முருகன் அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்டு ரசிக்கலாம். பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கிய சேரலாக இரவு 9:30. நமது பண்பலையில் 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை.

8:59 ஆயிற்றிருக்குது. நேர்களே, நமது திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்

பாட்டு ரசிச்சோம் நாம கட்டில காதல் சொல்லவும் பாட்டு படிச்சோம் தத்துவமா சித்தர் சொன்ன பாட்டு ரசிச்சு.

நேரம் 9:30. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். மீண்டும் ஓர் இரவு வணக்கம் நேர்களே. காலம் கடந்து நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் தமிழறிஞர் ஒருவர், கவிஞர், கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று தேசபக்தி பாடல் பாடி விடுதலைக்கு தன் பாட்டாலும் பேச்சாலும் பங்களிப்பு செய்தார். ஆம், அவர்தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. தொடர்ந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு. இப்போ முதல் பாட்டு உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து.

0: மிக மிக எளிய சொற்களால் கவிதை பாடி காந்திய கொள்கைகளை தமிழ்நாட்டில் பரப்பியவர். அதனால தான் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். தற்போதைய நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தவர். 1924 ஒரு கவிதை போட்டியில் தேசபக்தி பாடல்கள் எழுதி தங்கப்பதக்கம் வென்றார். அது முதலாக பல கவிதைகள் எழுதினார் நாமக்கல் கவிஞர். தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பழைய பாண்டியா திரைப்படத்திலிருந்து.
1: இந்த நிலவுக்கு ஏத்தம் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

நேரம் 9:40 கேட்டுட்ருக்கிறீங்க இலக்கிய சாரல். காரைக்குடிக்கு பாரதியார் வந்திருப்பதாக அறிந்த நாமக்கல் கவிஞருக்கு பாரதியாரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. கவிதையும் எழுதுவார் என்று அறிமுகப்படுத்தினார்கள். பாரதியார் கவிதை ஒன்று சொல்லுமாறு கேட்க எஸ்.ஜி. கிட்டப்பா நாடகத்துக்காக தான் எழுதிய தம்மரசை பிறராள விட்டுவிட்டு தாம் வணங்கி கைகட்டி நின்று பேரும் என்ற பாடல் முழுவதையும் பாட அதை கேட்ட பாரதியார் மிகவும் மகிழ்ந்து பாராட்டினார்.

கேட்ட பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று வீர நடைக்கு வித்திட்ட நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இன்றைய இலக்கியச் சாரலில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்றும், தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அதற்கோர் குணமுண்டு, இப்படி நாமக்கல் கவிஞரின் புகழ்பெற்ற வரிகளின் எண்ணிக்கையும் அதிகம். நேரம் 9:46. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சிந்துபூந்தரை முருகன் அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்டு ரசிக்கலாம்.

நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள் திருக்குறளும் பரிமேலழகரும், திருக்குறள் புது உரை, கம்பனும் வால்மீகியும், கம்பன் கவிதை இன்பக்குவியல், சுயசரிதை நூலான என் கதை, நாவல்களான மலைக்கள்ளன், காணாமல் போன கற்பனை பெண், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், இப்படி பல நூல்களை ஏற்றிருக்கிறாங்க. மாநிலத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் விளங்கினாங்க நாமக்கல் கவிஞர் அவர்கள்.

இலக்கியச்சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வாழ்ந்து வந்த தெரு தட்டார தெரு அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா கவிஞர் ராமலிங்கம் தெரு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி, இப்படி பல விதங்களில் பன்முகத்தன்மையோடு செயலாற்றினாங்க. 1971 பத்மபூஷன் விருதளித்து சிறப்பு செய்யப்பட்டாங்க. சேலம் அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்களோட உடைமைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு.

நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இலக்கியச் சாரல். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில்

நேயர்கள் கேட்கிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிந்து பூந்துரை முருகன் அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்டு ரசிக்கிறோம். அவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார்கள் தனது கடிதத்தை. நெல்லை பண்பலையின் பாசமிகு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் எனது பாடல் தொகுப்பை ஒளிபரப்ப தேர்வு செய்த நிலைய இயக்குனர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எனது பாடல்களை தேடி எடுத்து எனது மன ஓட்டத்தின்படி தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளர் நிகழ்ச்சி முழுவதும் பொறுமையாக கேட்டு ரசிக்க காத்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல நேயர்கள் பல்வேறு வகையான பாடல்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் முற்றிலும் மாறுபட்ட பாடல் தொகுப்பை நான் உங்களுக்காக தேர்வு செய்துள்ளேன். திரைசை பாடல்களில் அம்மா பாடல்களுக்கென்று தனித்துவமான வரவேற்பும் ரசிகர்களும் உண்டு. அதற்கு காரணம் அம்மா மீதுள்ள அன்பும் மதிப்பும் அந்த சொல்லின் புனிதத்தன்மையும் தான் காரணம். அதனால்தான் கிராமப்புறங்களில் பெண் என்பவர் குழந்தையாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் அவர்களை அம்மா என்றுதான் கண்ணியத்துடன் அழைப்பார்கள். குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் போது கூட பெயரை தொடர்ந்து அம்மா என்ற சொல்லையும் சேர்த்தே சூட்டி மகிழ்ந்தனர். அப்படி அம்மா என்ற அடைமொழியுடன் சூட்டப்பட்ட பெயர்களில் வெளியான பாடல்களை சிலவற்றை இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தொகுத்து வழங்கி மகிழ்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க சிந்து பூந்துரை முருகன்.

தன்னுடைய முதல் பாடலுக்கு இப்படி குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. கிராமங்களில் இளசுகள் கோவிலுக்கு வருவது எதற்கு தெரியுமா? அம்பாளை கும்பிட மட்டும்தானா? இல்லை இல்லை, அம்பாளை கும்பிட்டு விட்டு அப்படியே அங்கே வரும் நம்ம ஆளையும் பார்த்து விட்டு வந்தால்தான் அன்றைய

பொழுதே நமக்கு அல்வாவாக இனிக்கிறது. அவள் மீது பாழாய்போன காதல் வருகிறது. ஆனால் அதை அவளிடம் சொல்ல தைரியம் மட்டும் வர மறுக்கிறது. அவளும் அவனை பார்க்கிறாள், சிரிக்கிறாள், ஆனால் பேசாமல் போய்விடுகிறாள். பெண்மைக்கே உரிய அச்சமும் நாணமும், அட போங்கப்பா, நாளைய பொழுது நல்ல பொழுதாகவே புலரும். அவள் அச்சம் விட்டு வெட்கம் தொட்டு என்னை தொட்டு அப்புறமென்ன, இதோ நெருங்கி வந்துவிட்டாள் என் அழகு முத்தம்மா. பாடல் தந்துவிட்டேன் என்னை படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில்.

ஒழித்தது அருண்மொழி உமாரமணன் குரல்கள். நமது நேயரின் அடுத்த பாடலுக்கான குறிப்பு இப்படி எழுதியிருக்கிறார். காதலியின் கண்களை கயல் மீன்களுக்கு ஒப்பிடும் காதலர்கள் தன் உள்ளங்கவர்ந்த காதலியை இப்படித்தான் அழகாக வர்ணிப்பார்கள். இதோ வருகிறாள் மீனம்மா.

கேட்டது மனோ சித்ரா குரல்கள். சிந்துபூந்தரை முருகன் அவர்களின் அடுத்த பாடல் தெரிவிற்கான குறிப்பு: கோவில் திருவிழாவில் பாவாடை தாவணியில் பருவப் பெண்ணாக அழகு சிலையாக அசைந்து வரும் தன் அத்தை மகளை விரட்டி விரட்டி கேலியும் கிண்டலுமான வட்டமடிக்கும் மாமன் மகன் கண்களுக்கு இவள் எப்படி தெரிகிறாள் என்பதை அடுத்து வரும் பாடல் அழகாக உணர்த்துகிறது.

அருண்மொழி சித்ரா குரல்களில் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் ஓர் இனிய பாடல் காத்திருக்கிறது. இந்த பாடலுக்கு நமது நேயரின் குறிப்பு, அத்தை மகளாக இருந்தாலும் அல்லது மாமன் மகளாக இருந்தாலும் எப்படி விரட்டினாலும் கையில் சிக்காமல் பட்டாம்பூச்சி போல பறந்துவிடும் அவள். காதல் கனை தொடுத்தான் இவன், அவளோ ஒற்றை பார்வையில் ஓரக்கண்களால் ஒடித்து போட்டாள். அதனால் என்ன, இவன் மனம் தொடராமல் பின்தொடர்ந்து சென்று காற்றிலே தூது அனுப்புகிறான், கண்ணம்மா கண்ணம்மா என.

நேரம் 10:24, சிந்து பூந்துரை முருகன் அவர்களின் பாடல் தொகுப்பில் இன்றைய சுகமான ராகங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் தளபதி படத்திற்காக. பண்டிகை காலம் வந்துவிட்டாலே அது யாருக்கு கொண்டாட்டமாக இல்லையோ காதலர்களுக்கு விடிய விடிய கொண்டாட்டம்தான். ஆட்டமும் பாட்டமும் அடிக்கின்ற கூத்தும் அடடா அடடா அடுத்த ஆண்டு வரை மறக்க முடியாததாக இருக்கும். தினம் தினம் பண்டிகை நாளாக இருக்கக்கூடாதா என்று ஏங்க வைக்கும் அந்த வகையில் இந்த ராக்கம்மாவுக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன?

சுவனலதா மற்றும் குழுவினர் குரல்கள் கேட்டு ரசித்தோம். சுகமான ராகங்களில் தொடர்ந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். இந்த பாடலுக்கான குறிப்பு இப்படி தந்திருக்கிறார். இப்படியாக நகர்ப்புறங்களில் காதல் ஒரு புறம் இருக்க, கடற்கரையோர காதல் எப்படி இருக்கும் தெரியுமா? கடற்கரை மணலும் காதலியின் கொலுசும் பேசுகின்ற காதல் மொழி கடல் அலைகளால் கவரப்பட்டு கட்டுமரத்தில் கடல் நண்டு பிடித்து கொண்டிருக்கும் அவள் காதலனுக்குள் கடத்தப்படும் அவள் நினைவுகளை சுமந்தபடி, அவன் வீசுகின்ற வலையில் சுமக்க முடியாதபடி சிக்கிய மீன்களை அப்படியே மொத்தகமாக விற்றால் கிடைக்கும் பணத்தால் அவர்கள் திருமணத்தையே தடபுடலாக நடத்திவிடலாம். ஆனாலும் அவள் காதலை இவனிடம் நேரடியாக சொல்லும் நாள்தான் இவனுக்கு திருநாள். சின்னவர் படப்பாடல்.

சிந்துபூந்தரை முருகன் அவர்களின் அடுத்த பாடல் தெரிவு வாங்க மாப்பிள்ளை வாங்க என்ற படத்திலிருந்து. அந்த காலத்தில் கிராமப்புற கோவிலுக்கும் தூரத்தில் உள்ள உறவினர்கள் ஊர்களில் உள்ள கோவில்களில் நடக்கும் திருவிழாக்களில் கலந்து கொள்வதற்கும் வண்டி கட்டி போகிற வழக்கம் இருந்தது. இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே ஆடை அணிகலன் ஆட்டுக்கடா சகிதம் ஊரே அடைக்க புறப்பட்டு கூண்டு கட்டிய வண்டிகளில் குழந்தைகளும் குமரிகளும் உட்கார்ந்திருக்க இளசுகளும் பெருசுகளும் கால்நடையாக பின்னாடியே நடந்தே போவாங்க. போகும்போது பொழுதுபோக்கிற்காக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அந்த பயணம் படு ஜாலியாக இருக்கும். மாட்டு வண்டி அச்சாணியில் இருக்கும் மையை குச்சியால் எடுத்து கண்களை சுற்றியும் கன்னத்தில் இட்டும் கன்னியரின் கவின்மிகு அழகை காண கண்கோடி வேண்டும். அந்த கன்னியரை கேலி செய்தபடி நடந்து வரும் காளை ஒருவன் தன் முறைப்பெண்ணை பார்த்து பாடுகிறான். இப்படி பாடல் வருகிறது டி கே எஸ் நடராஜன் குரலில்.

நேரம் 10:44 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நமது நேயரின் தேர்வில் அடுத்த அருமையான பாடல் என்னாசை மச்சான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் பாடிய பாடல். கடலில் வலை விரித்தால் கப்பல் நிறைய மீன்கள் கிடைக்கும், காதல் படுத்தும் பாடு. இங்கே கரையில் வலை விரிக்கிறான் இவன். ஒருவேளை இவன் வலை விரிப்பது மீன்களுக்காக இல்லாமல் மான்களுக்காக இருக்குமோ? இருக்கும், இருக்கும். இங்கே என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போமா?

0: அடிப்போடடி போடடி துடுப்பு, ஓம் போடவ ரொம்ப எடுப்பு.
1: அடிப்போடடி போடவரும்மா.
2: சிந்து பூந்தரை முருகன் அவர்களின் பாடல் தெரிவில் அடுத்ததாக அவர் அளித்திருக்கும் குறிப்பு, கிராமிய பாட்டு, தெம்மாங்கு பாட்டு, தெருக்கூத்து பாட்டு என பலவிதமான பாட்டுக்கள் இருக்குங்க. அந்த வகையில் எசப்பாட்டுன்னு ஒரு பாட்டு இருப்பதும் உங்களுக்கு தெரியும் தானே. இவையெல்லாம் சேர்ந்து ஒரே பாட்டில் இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? ஓகே ஓகே, தெரியாதவங்க அடுத்த பாட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? மண்வாசனை படப்பாடல், மலேசிய வாசுதேவன், பி எஸ் சசிரேகா குரல்கள்.
3: பாட்டுக்கு பாட்டெடுப்பே,
4: எதிர் பாட்டு நாம் படிப்பே,
3: இஷ்டம் போல துட்டப்போடு

அன்பான நேயர்களே, இதுவரை இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அம்மா என்ற அடைமொழியுடன் சூட்டப்பட்ட பாடல்களான முத்தம்மா, மீனம்மா, அழகம்மா, கண்ணம்மா, ராக்கம்மா, பட்டம்மா, முனியம்மா, வள்ளியம்மா, மூக்கம்மா என பல அம்மா பாடல்களை கேட்டாச்சு. ஆனாலும் ஏதோ ஒரு அம்மா மட்டும் வரவில்லையே என்று நீங்கள் மனதுக்குள் நினைப்பது எனக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால் அந்த குறையும் இல்லாமல் நிறைவான பாடலாக, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக, வளர்ந்த காதல் தோல்வியில் முடியலாமா? தீச்சட்டி ஏந்தி எரிகிற பூக்குழி இறங்கி காதலுக்காக போராடும் இந்த கிராமத்து காதலர்கள் பூமாலை சூட்டி பாமாலை பாடி அந்த அம்மன் துணையோடு புனித காதலை வென்று இல்லறம் புகுந்து இனிதே வாழட்டும் என்று வாழ்த்தி அந்த பாடலை கொடுத்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றென்றும் நெல்லை பண்பலையின் நெருங்கிய நேயர் உங்கள் செந்துபூந்துரை முருகன். எல்லோருக்கும் இனிய ராத்திரி வணக்கமுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்கலாம் அந்த பாடல், கரகாட்டக்காரன் படத்திலிருந்து, மலேசியா வாசுதேவன், சித்ரா குரல்கள்.

நேரம் 11:10. நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

வடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும் பாட்டிசையும் செங்கோலே குற

உத்தம தேச பக்தர்கள் நித்தம் தம் சித்தம் மகிழ்ந்து சக்தி துதிக்கு வித்தக சீர பூவியா முத்தமிழ் சேத்தன சந்தமிழ்நாடான பாண்டிய நாட்டு அரசியே, 60,000 பாண்டியர்களின் நரந்தவ புதவியே, 7 வயதிலே எதிர்த்து வந்த நீமுகனை ஜெயித்து மகுடாபிஷேகம் கொண்ட மகாராணியே, அல்லிக்கொடியிலே அவதரித்து ஆண்வாடையே கூடாதென்று பொம்மை விருது கட்டியாண்ட பூங்கொடியே வணக்கம், அல்லி ராணியே வணக்கம்,

நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். நேர்களை இப்பொழுது கேட்கலாம் இரவின் மடியில். இதய தாமரை அஞ்சலி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் இதய தாமரை திரைப்பட பாடல் SP பாலசுப்ரமணியம் பாடியது.

நிலையோ ஆசை கொண்ட பெண்மை நூலில் ஆடுகின்ற பொம்மை சேலை மாற்றும் போதே சேர்த்து ஆடை மாற்றும் உண்மை பழைய நினைவில் இதயம் முழுதும் முழுக இளைய பறவை சிறகை விரித்து வருக.

0: பிராணிகள் ஸ்டார் வார்ஸ் நெருங்கி பார் ராத்திரி நேரத்தில் ராட்சச வேகத்தில் ஸ்டார் வார்ஸ் நெருங்கி பார் ராத்திரம் கொண்டது பிராணிகள் ஸ்டார் வார்ஸ் நெருங்கி பார்.
1: அடுத்து எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: Brown Pool match at Amstel Ween. And that is the end of this news bulletin.
1: நேர்களே, நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி வழியே எஃப்எம் கோல்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. இந்த நிகழ்ச்சியில் கன்னி பெண், தங்கச் சுரங்கம், வாராஜாவா, தெய்வ மகன், சாந்தி நிலையம் ஆகிய படங்களிலிருந்து

0: வாக்கியப்பிட்டி.
1: கட்டை.

0: அடுத்து டி எம் சவுந்தரராஜன் எல்லாரீஸ்வரி பாடிய பாடல்.
1: சத்து தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோ சக்தி தன்னாடு.

அடுத்து எல்ஆர் ஈஸ்வரி, சரளா, எம்ஆர் விஜயா, அஞ்சலி பாடிய பாடல்.

0: சிறு குழந்தை படிவினிலே தெய்வம் வந்து பேசுதம்மா.
1: ஒலித்த பாடல் சிறுகழி கோவிந்தராஜன் பாடியது. அடுத்து எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் 6-60 வரை தர்ம யுத்தம், இரு நிலவுகள், காஷ்மீர் காதலி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது 6-60 வரை படத்திலிருந்து பாடல்கள்.

தர்மயுத்தம் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி சைலஜா, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து இரு நிலவுகள் படத்திலிருந்து பாடல்கள் சில

ஒலித்த இருநிலவுகள் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பி சுசீலா ஆகியோர். நெஞ்சமரப்புதிலை நிகழ்ச்சியின் நிறைவாக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலை நிகழ்ச்சிகளில் தொடர்வது இனியராகும். இன்றைய நிகழ்ச்சியில் ரஷீத் கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆனந்த் கோபால் பனர்ஜி அவர்கள் தப்லா.

Dale, baga, manda, dale, dale, baga.

சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலித்து கொண்டிருக்கும் இனிய ராகத்தில் இன்று ரஷீத் கான் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனந்த் கோபால் பானர்ஜி அவர்கள் தப்லா.

அடுத்து மாரவைரி ரமணி, நாசிகாபூஷணி ராகம், ஆதித்தாளம், திஸ்ர நடை, தியாகராஜ கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மேல் சானான் குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில். இனி பார்வதி நாயகனே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சண்முகப்பிரியா, ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 தொடர்வது புலரும் பொழுது. அம்மன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

நிகழ்ச்சியில் இனி கோட்டை மாரியம்மன், பொண்ணுக்கேத்த புருஷன் ஆகிய படங்களிலிருந்து ஸ்வர்ணலதா பாடியுள்ள இரு பாடல்களை அடுத்தடுத்து ஒலிபரப்ப கேட்கலாம்.

அடுத்து சேவாசதனம் படத்திற்காக MS சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:30 18 நொடிகள். ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து திருநீலகண்டர் படத்திற்காக MK தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.